கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான்.

நேய நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியலை 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மகாஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 5ஆம் நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. வள்ளுவன் வாக்கிலே ஒன்றாய் இன்றைய குறளமுதம்:

0: பழிச்சொற்களையே கூறி திரிகிறவர்களின் குணத்தை அவர்களது பழிச் செயல்களை வைத்தே மற்றவர் தாழ்ந்து மதிப்பிட்டு விடுவர். குறள் எண் 186, அதிகாரம் புறங்கூறாமை.
1: பிறன்

பிறரை பற்றி பழி சொற்களையே கூறி திரிகிறவர்களின் குணத்தை அவர்களது பழி செயல்களை வைத்தே மற்றவர் தாழ்ந்து மதிப்பிட்டு விடுவர். குறள் எண் 186, அதிகாரம் புறங்கூறாமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. அனைத்து நாடுகளும் மோதலை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக ஞாயிற்றுக்கிழமை அன்றும் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் உள்ள விமான பயிற்சி பயிற்றுவிப்பாளர் பள்ளியிலிருந்து 54 விமானிகள் பயிற்சியை நிறைவு செய்தனர். அனைத்து தரப்பு மக்களும் சொந்த வீடு வாங்குவதற்கான சூழலை மாநில அரசு ஏற்படுத்தி தரும் என்று அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மதுரை மாநகராட்சி சௌபாகியவதி நகர் கண்மாயில் மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை நேற்று தொடங்கி வைத்தார். இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனையை அமெரிக்கா நிராகரித்து விட்டதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியாவுக்கு பதக்கம் உறுதி

ஆகியுள்ளது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. நேரம் 6:03. நிகழ்ச்சியும் நேரமும் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலை 6:10 இணைத்தானும் நல்ல விக்கெட்டுக்கு உரை வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் ஆர் கணேசநீர் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் உரை கேட்கலாம். வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழக முதை உரை வழங்குபவர் பா இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். 7:45 இன்றைய தினம். காலை 8:02 வழக்கின்று வந்தால் உரை வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை கேட்கலாம் வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. காலை 8:50 செய்பால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பொங்கற்று நேரலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீங்கள் பேச இருக்கிறீங்க குடும்பத்தில் மகளின் முக்கியத்துவம் இன்றைய காலத்தில் எப்படி உள்ளது. இன்று காலை 9:30 10:30 பகல் 12:30 1:30 2:30 பிற்பகல் 3:30 மாலை 4:30 5:30 6:30 இரவு 7:30 இந்த நேரங்கள் எல்லாம் ஜப்பானில் நடைபெறக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கல நிலவரம் அறியலாம். இன்று காலை 10:02 மனம் விரும்பிய பால்களை நேரலையாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். காலை 10:55 138வது மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி. தொடர்ந்து மனதின் குரல் உரையின் தமிழாக்கம் கேட்கலாம். இன்று பகல் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதியே. உங்கள் வீட்டு சுட்டி குழந்தை உங்களுக்கே பாடம் எடுத்த சுவாரஸ்யமான தருணங்களை தான் இன்றைய சிநேகிதி நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க இருக்கிறீங்க. 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம் இயற்கை வழியில் உடல் நலம் குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். பகல் 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து ஊட்டச்சத்துகள் நிறைந்த குதிரைவாளி அரிசி குறித்த தகவல். பிற்பகல் 2:00 குக்கு நேர் விருப்ப பாடல். 3:02 மணித்திருநாடு இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ராஜாராம் மோகன் ராய் அவருடைய நினைவு தினம். மாலை 4:02 பொதுகை தும்பி மாலை 5:02 அரும்பு மொழிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்று மாலை 6:02 பக்தி மாலை 6:35 சேவை செய்திகள் 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று இரவு 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் பயிர்களில் உயிரியல் முறையில் பூச்சி கட்டுப்பாட்டு முறைகள் உரை வழங்குபவர் கிளிகுளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எல் ஆழ்வின் அவர்கள். தொடர்ந்து வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம் பங்கேற்பவர் ஆழ்வார் கற்குளம் பி பெருமாள் அவர்கள். 7:35 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை. இன்று 8:00 மனதின் குரல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்று காலை 11:00 ஆற்ற இருக்கக்கூடிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தின் மறு

ஒலிபரப்பு கேட்கலாம். 8:35 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். இன்று இரவு 9 மணிக்கு இடைவிடாத இசைமழை. 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் பழந்தமிழர்களின் கடல் பயணத்திற்கான வானியல் கணக்கீடும் திசை அறிதல் உத்தியும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 26வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். 10:20 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழியாக நீங்களே உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். மக்களை இதுவரைக்கும் நீங்கள் கேட்டீங்க நிகழ்ச்சியும் நேரமும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 இன்று ஒலிபரப்பக நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள். நிலைய நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க அலைபேசி எண் 0462-2526-1132, 0462-2526-1133. நிலைய வாட்ஸ்அப் எண் 9443-3679.

0: நீங்கள் இன்னும் சில நொடிகளில் இணைத்தானும் நல்லவை கேட்க உரை கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
3: மனிதனின் துன்பத்திற்கு காரணம் அவனது ஆசையே என்றார் புத்தர். மனிதனால் மட்டுமே அறவழியிலும் அறமற்ற வழியிலும் வாழ தெரியும். அவன் தன் பட்டறிவாலும் படிப்பறிவாலும் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளை வளர்த்து கொள்கிறான். அதை நோக்கி பயணிக்கவும் செய்கிறான். தீதும் நன்றும் பிறர் தரா வாரா என்கிறது சங்கப்பாடல் ஒன்று. முற்பகல் செய்யின் பிற்பகல் வெளியும் என்னும் சொல்லாடலும் நம்மிடையே வழக்கில் உள்ளது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் நல்லவர்களாக விளங்கினர். அவர்களது சொல்லும் செயலும் ஒன்றாகவே இருந்தன. ஆனால் கௌரவர்கள் பொறாமை, வஞ்சம், சூழ்ச்சி ஆகியவற்றின் இருப்பிடமாக விளங்கினர். எண்ணம் சொல் செயலில் தீயவர்களாக இருந்தனர். அதனால்தான் நல்லவர்களாக இருந்த பாண்டவர்கள் பாரத போரில் வெற்றி பெற்றனர். நம் மனச்சான்று நல்லவையெல்லாம் அறம் என்பதையும் தீயவையெல்லாம் அறமற்றவை என்பதையும் பொதுவாக ஒப்புக்கொள்கிறது. ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் வெவ்வேறு அறம் சார்ந்த கோட்பாடுகள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் நம் வாழ்வை சிக்கல் இல்லாமல் கொண்டு செலுத்த நமக்கு பணம் தேவைப்படுகிறது. அதற்காக அறமற்ற செயலையும் நம் மனச்சான்று அறமுள்ள செயலாகவே பார்க்கிறது. இதன் காரணமாகத்தான் சமூகத்தில் குற்றங்கள் பெருகி வருகின்றன. நான் என் வாழ்வில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை. என் மனதறிந்தவரை அறவழியில்தான் செயலாற்றுகின்றேன். எனினும் துன்பப்படுகிறேன் என்று நம்மில் பலர் வருத்தப்படுவது உண்டு. இப்படிப்பட்ட ஒரு

0: எண்ணம் நமக்கு தோன்றினால் இதுதான் நாம் நமது செயலை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய சரியான தருணமாகும். மகாபாரதத்தில் தருமரும் பீஷ்மரும் கூட அறம் என நினைத்து சில அறமற்ற செயல்களை செய்திருக்கலாம். அரசர் செய்வது அறமற்ற செயலாக இருந்தாலும் அவர் சொல்லுக்கு பணிந்து நடப்பது தனது அறம் என அவர்கள் எண்ணியிருக்கலாம். அறம் என்பதற்கு நம் அனைவரின் மனச்சான்றும் ஒரே வடிவத்தை கொடுப்பது தான் சரி என்றே தோன்றுகிறது. நம் மனச்சான்று தவறான ஒன்றை சரியானது என்று ஒருபோதும் சொல்லாது. மனித சமுதாயம் அறிந்தோ அறியாமலோ தவறிழத்தலை இயல்பாக கொண்டது. இதுதான் நடப்பு இயலும் கூட. இச்சூழலில் இத்தகைய அறக்கொள்கைகளோடு நாம் வாழ்வது சாத்தியமா என்ற கவலையும் தோன்றுகிறது. நமக்கு நடக்கும் நன்மைக்கு மட்டுமல்ல தீமைக்கும் நாமே தான் பொறுப்பானவராகிறோம். இதையேதான் வள்ளுவனும் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சை தன்னைச் சூடும் என்கிறார். இதன் மூலம் வள்ளுவன் யாரும் கண்டுகொள்ளாவிட்டாலும் ஒருவர் தன் மனசாட்சிக்கு எதிராக செயல்பட்டால் அதுவே அவருக்கு மிகப்பெரிய தண்டனையாக அமையும் என்கிறார். எனவே நல்வழியில் இருந்து நாம் என்றும் விலகாமல் இருக்க நம் செயலை அவ்வப்போது சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இத்தெளிவினை பெற்றவர் யாரையும் வியக்கவோ இகழவோ மாட்டார். தீதும் நன்றும் பிறதரவாரா எனும் கலையின் பூங்குன்றனர் விரைகளையே எந்த நாளும் நம் வாழ்வில் கடைபிடித்து வாழ வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும். மனச்சான்றே நமக்கு கிடைக்கும் நற்சான்றாகும். இதை உணர்ந்து நம் மனச்சான்றின் வழியில் என்றும் நம் வாழ்வை நகர்த்துவோமாக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்களை வீவன அகஷ்வனி திருநெல் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. நேரம் 6:16. காதை ஊடுருவும் காலை பணியில் பொழுது புலரும் இந்த பொன்னான வேளையில் இறை தேடும் பறவைகளும் பரமனின் அருள் தேடும் இந்த இனிய காலை பொழுதில் புதிதாய் பிறந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் இன்பம் தரும் இனிய நாளாக அமைய வாழ்வு தந்த இறைவனை வாழ்த்தி பணிவோமா பக்தி பாக்களால். பண்பலை 102.6 மலருவன வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியின் துவக்க பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

நேரம் 6:20 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 உங்கள் இல்லங்களில் தூரம் பக்தி மனம் பரப்பி கொண்டிருப்பது வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி. எண்ணிக்கை கூட பூஜ்யத்தை ஆதியாக வைத்தே தொடங்குகிறது. அதுபோலத்தான் நம் வாழ்க்கையும் எதுவும் இல்லாமல் தான் தொடங்குகிறது. உயரும் எண்ணிக்கை முக்கியமில்லை, உயர்ந்த எண்ணம்தான் முக்கியம். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் இனி ராஜ்குமார் பாரதி பாடிய பாடல்.

நேரம் 6:26 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 உங்கள் இல்லங்களில் தூரம் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்க போக்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு விடியலும் புதிய வாய்ப்புகளின் தொடக்கம். நேற்றைய தோல்விகளை நேற்றே விட்டுவிடுங்கள். இன்றைய நாளை புதிய நம்பிக்கையோடு தொடங்குங்கள். வணக்க போக்கள் நிகழ்ச்சியில் இனி ஹரிஷ் பாடிய பாடல்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:32 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் வன்மொழி 102.6 பக்தி பாக்களாய் மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்போக்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்வரலதா பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:39 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 உங்கள் இல்லங்களில் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்க போக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் மலரும் நிறைவான மலர் EM ஹனிஃபா குரலில் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி பாக்களாய் இதுவரை மலர்ந்தன வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. அன்புள்ளங்களே, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். இன்றைய பொழுதுகள் யாவும் உங்களுக்கு இனிமையாகட்டும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாகட்டும். உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. அழகிய சிந்தனைகளுடன் தொடங்கப்படும் இந்த நாள் சிறப்பான வெற்றியில் முடியட்டும். இனிய வாழ்த்துக்கள் அன்பு நெஞ்சங்களே.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:45 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேர்களை நீங்க கேட்கிறீங்க.
2: உழவர்களுக்கான தகவல் இது. வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: கறவை மாடுகளுக்கு பால் வற்றிய காலத்தில் பால் உற்பத்திக்கான புரதமும் எரிசக்தியும் தேவையில்லை. இவற்றின் உடல் நலத்துக்கும் கன்று வளர்ச்சிக்கும் மட்டுமே இவை தேவைப்படும். சினை காலத்தின் கடைசி 3 மாதத்தில் கன்றின் வளர்ச்சி மிகுதியாக இருப்பதால் பெரிய அசையுன் வயிற்றின் அளவு குறைந்துவிடும். இதனால் சரியான அளவில் தீவனம் எடுப்பதும் குறைந்துவிடும். எனவே இந்த காலத்தில் கறவை மாடுகளுக்கு அடர்த்தீவனம் மற்றும் பசுந்தீவனத்தை தேவையான அளவில் அளிக்க வேண்டும். காலை மாலை வேளையில் சேர்த்து 2.5 கிலோ வீதம் அடர்த்தீவனமும் போதிய குடிநீரும் அளிக்கப்பட வேண்டும். தீவனம் நொதிக்கவும் செரிக்கவும் தேவையான வைக்கோலையும் செரிக்க தூண்டும் மருந்தையும் கொடுக்கலாம்.

0: தீவனம் மூலம் போதுமான எரிசக்தியும் புரதமும் கிடைக்காத போது இவற்றை தங்கள் உடலில் சேமித்து வைத்திருக்கும் கொழுப்பு சேமிப்பு கிடங்கில் இருந்து கறவை மாடுகள் எடுத்துக்கொள்ளும். இதனால் மாடுகளின் எடை குறையும். இந்த காலகட்டத்தில் மாடு திடமாகவும் கன்றின் வளர்ச்சிக்கு தேவையான எடையையும் கொண்டிருக்க வேண்டும். அடுத்த ஈற்றில் கூடுதல் பால் உற்பத்திக்கும் பால் சுரக்கும் தசைகளின் மறுசுழற்சிக்கும் சினை மாடுகளில் சரியான காலத்தில் பாலை பற்றச் செய்வது மிகவும் அவசியம். சினை காலத்தில் கடைசி 45 முதல் 60 நாட்களில் பால் கறவையை முற்றிலும் நிறுத்திவிட வேண்டும். எடுத்துக்காட்டாக ஒரு நாளில் 6 லிட்டருக்கு குறைவாக கறக்கும் மாடுகளில் கறவையை முற்றிலும் நிறுத்திவிட வேண்டும். மிகுதியாக கறக்கும் மாடுகளில் ஒருவேளை பாலை மட்டும் கறக்கலாம். அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கறந்து 2 முதல் 3 வாரத்தில் கறவையை முழுவதும் நிறுத்திவிட வேண்டும். ஈனுவதற்கு 7 முதல் 10 நாட்களுக்கு முன் தேவையான அளவு பசுந்தீவனம், வைட்டமின் இ மற்றும் செலினியம் போன்ற சத்துக்கள் உணவில் மிகுந்திருக்க வேண்டும். சினை மாடுகளை மற்ற மாடுகளிடமிருந்து தனியாக பிரித்து வைக்க வேண்டும். ஏனெனில் மற்ற மாடுகளுடன் சண்டையிட்டு கருச்சிதைவு, ஈனுவதில் சிரமம் ஏற்படுதல் ஆகியவற்றை தடுக்கலாம். ஈனும் நிலையில் உள்ள மாடுகளை இடவசதியுள்ள கொட்டகைக்கு மாற்ற வேண்டும். தென்னங்கீற்றால் ஆன தொழுவம் வெப்ப அயற்சியிலிருந்து மாடுகளை காக்க உதவும். தீவன தொட்டியை 1.5 அடி அகலம் மற்றும் 1.5 அடி நீளத்தில் அமைக்க வேண்டும். பால் காய்ச்சல் நோய் வராமல் இருக்க கால்சியம் 300 கிராம் என்ற அளவில் 3 முறை வாய்வழியாக அளிக்கலாம். வைட்டமின் டி, கால்சியம், பாஸ்பரஸ், அமோனியம் குளோரைடு போன்ற தாதுக்கள் நிறைந்த தீவனத்தை கொடுக்க வேண்டும். சோடியம் மற்றும் பொட்டாசியம் உப்புகளை தீவனத்தில் அதிகமாக சேர்த்தால் மடிவீக்க நோய் வரும். வைட்டமின் இ அளித்து வந்தால் நீர்க்கொர்த்த மடிவீக்கத்தை தடுக்கலாம். நஞ்சுக்கொடி உள்ளிருப்பதை தவிர்க்க தீவனத்தில் அன்றாடம் வைட்டமின் ஏ, வைட்டமின் இ மற்றும் செலினிய தாது ஆகியவற்றை பால் பற்றிய சினை மாடுகளுக்கு அளித்து வந்தால் ஈற்றுக்கு பிறகு நஞ்சுக்கொடி இயல்பாகவே வெளியேறிவிடும். அடர் தீவனத்தில் மாவுச்சத்து மிகுந்திருந்தால் அமில நோய் வரும். தீவனத்தில் அமிலத்தன்மையை குறைக்க சோடியம் கார்பனேட், பொட்டாசியம் கார்பனேட், மெக்னீசியம் ஆக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு ஆகியவற்றை சேர்ப்பது அவசியம். பால் வற்றிய காலத்தில் மாடுகளுக்கு நிறைய அளவில் தீவனம் அளிக்கக்கூடாது. 50 விழுக்காடு பசுந்தீவனம் நன்கு மென்று சாப்பிடும் அளவில் இருக்க வேண்டும். இப்படி கறவை மாடுகளை கவனமாக பராமரித்தால் சுகமான ஈற்றில் நல்ல கன்றையும் நிறைய பாலையும் பெற்று பயனடையலாம். வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளில் பரவலாக காணக்கூடிய நோய்களில் மடிவீக்க நோய் முதன்மையானது. இந்த நோயானது மடியை பல்வேறு நோய்க்கிருமிகள் தாக்குவதாலும் காயம் படுவதாலும் ஏற்படுகிறது. இந்நோய் கண்ட ஆடுகளில் நோய் முற்றும் போதும் நீண்ட காலம் பாதிப்படையும் போதும் பால் மடியானது பாலை உற்பத்தி செய்யும் தன்மையை இழந்து விடுகிறது. இளம் குட்டிகளுடன் உள்ள ஆடுகளில் இத்தகைய பாதிப்பினால் குட்டிகளுக்கு பால் இல்லாமல் போய்விடுகிறது. குட்டிகள் இறக்கவும் வாய்ப்புகள் உள்ளன. இதனால் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. மடிவீக்க நோயினால் ஆடுகளுக்கு மிதமானது முதல் கடுமையான காய்ச்சல் காணப்படும். பால் உற்பத்தி குறைந்து வரும். தீவனம் தண்ணீர் உட்கொள்வது குறையும். குட்டி ஈன்றவுடன் மடி பெரிதாக வீங்கிவிடும். மடி சூடாகவும் வலியுடனும் காணப்படும். பால் நீர்த்த திரவமாகவும் திரித்திரியாக செதில்களாகவும் மஞ்சள் நிறமாகவும் நூலிலை போன்று இரத்தம் கலந்தும் காணப்படும். நோயின் தாக்கத்தை முறையாக கண்டறிந்து தகுந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதன் மூலம் பொருளாதார இழப்பை தவிர்க்கலாம். மடிநோய் வராமல் தடுக்க நல்ல காற்றோட்டமுள்ள சமமான திடமுள்ள தளத்துடன் கூடிய கொட்டகைகளில் வெள்ளாடுகள், செம்மறியாடுகளை வளர்க்க வேண்டும். முறையான சுகாதார பராமரிப்பு மடிநலம் பேண வேண்டும். சுத்தமான நீரினால் கால்கள், வால், மடி காம்புகளை சுத்தமாக கழுவ வேண்டும். ஈக்கள் பரவாமல் பாதுகாக்க வேண்டும். காம்பில் புண் ஏற்படாமல் பாதுகாத்து அவ்வாறு ஏதாவது இருந்தால் உடனடி சிகிச்சை செய்ய வேண்டும். நோயுற்ற மடிக்கு அறிகுறிகள் தென்பட்டவுடன் அவசர சிகிச்சை அவசியம் மேற்கொள்ள வேண்டும். பால் வற்றும் தருவாயில் உள்ள செம்மறியாடுகள் வெள்ளாடுகளுக்கு குட்டியினும் தருவாய்க்கு முன்னரே நீண்ட நாள் செயல்திறன் உள்ள எதிர் உயிரி மருந்துகளை காம்புகளில் உட்செலுத்தி மடிவீக்க நோய் தாக்காமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அடிக்கடி நோய் தாக்கும் ஆடுகளை பண்ணையிலிருந்து விலக்க வேண்டும். மடியில் பாலை தேங்கிவிடக்கூடாது. பாலை முற்றிலுமாக கறந்துவிட வேண்டும். இந்த நோய் தடுப்பு முறைகளை முறையாக கையாண்டால் மடிவீக்க நோய் வராமல் தடுக்கலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 48 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊரில்

0: உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
1: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
2: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உரவில நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
1: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 29% முதல் 61% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.

நேர்களை உங்கள் இணைவிற்கு இன்று இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் பயிர்களில் உயிரியல் முறையில் பூச்சி கட்டுப்பாடு முறைகள் உரை வழங்குகிறார் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எல். ஆல்வின் அவர்கள். தொடர்ந்து வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் ஆழ்வார் கற்குளம் பி. பெருமாள் அவர்கள்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மக்களை நீங்க கேட்க இருக்கிறீங்க.
2: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமலட்சுமி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் புராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 6 படித்து வருகிறேன். அருகம்புல், இரத்த சுத்திகரிப்பு, சிறுநீரக பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, குளிர்ச்சி தரும் அருகம்புல் சாறு குடிப்பது மிக சிறந்தது. சில முக்கிய மூலிகைகள் சுருக்கமாக: வல்லாரை, நினைவாற்றல், மூளை வலிமை, நன்னாரி, உடல் குளிர்ச்சி, இரத்த சுத்தி, கிளாநெல்லி, கல்லீரல், சிறுநீரகம், சர்க்கரை நோய், சிவப்பு கரிசலாங்கண்ணி, முடி, கண் ஆரோக்கியம், பூனை மீசை, சிறுநீரக கால், சிறுநீர் தொற்று. தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளான நீலகிரி, கொடைக்கானல், சிறுமலை, சந்தனம், கொஸ்டம், அகில் போன்ற அரிய மூலிகைகளும் உள்ளன. ஆனால் அவை பெரும்பாலும் பாதுகாக்கப்பட்டவை. மூலிகைகளை பயன்படுத்தும் முன் சித்த மருத்துவர் அல்லது ஆயுர்வேத மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லது. அளவுக்கு மீறினால் பக்க விளைவுகள் ஏற்படலாம். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். மூலிகைகளை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.
2: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
3: என் பெயர் ராமலட்சுமி.
2: இனி வருவது சூழல் ஒளி. வழங்குகிறார் ஆர். கணேச நேரு அவர்கள்.

வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காண இருப்பது கடல் நீர்மட்டம் உயர்வு. கடலில் உள்ள நீர்மட்டம் ஒரே அளவாக இருப்பதாக நாம் நினைக்கிறோம், ஆனால் அது உண்மையல்ல. கடலின் நீர்மட்ட உயர்விற்கு பல்வேறு காரணிகள் காரணமாய் அமைகின்றன. ஆறுகளில் ஏற்படும் அதிகமான வெள்ளப்பெருக்கு, தொடர் மழை போன்றவை அதிக அளவு நீரை கடலுக்கு கொண்டு வருகின்றன. கரிம வாயுக்களான கரியமல வாயு, கார்பன் மோனாக்சைடு போன்றவை வாகன பயன்பாட்டின் போதும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியே

0: பனிச்சிகரங்கள் பருவநிலை மாறுபாட்டால் உருகத் தொடங்கி அதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடல் நீர்மட்டம் உயர்வடைகிறது. கடல் நீர் வெப்பத்தை உறிஞ்சும் பொழுது விரிவடைய தொடங்குகிறது. இதனால் அதன் பரப்பளவு அதிகரிக்கிறது. கடந்த நூற்றாண்டில் ஏற்பட்ட கடல் நீர்மட்ட உயர்வில் பாதியளவு இம்மாதிரியான நீர் விரைவடைதலின் மூலமே நிகழ்ந்துள்ளது என ஓர் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. தொழிற்சாலைகள், விவசாயம் மற்றும் மனிதனின் தேவைக்கு நிலத்தடி நீரை அதிகளவு எடுப்பதால் அந்த நீரும் இறுதியில் கடலை சென்றடைகிறது. சென்னை, மும்பை, நியூயார்க் போன்ற கடலோர நகரங்கள் மற்றும் மாலத்தீவு போன்ற தாழ்வான தீவு பகுதிகள் இந்த கடல் நீர்மட்ட உயர்வால் எதிர்காலத்தில் கடலில் மூழ்கும் அபாயம் உள்ளது. கடல் நீர் நிலப்பகுதிகளுக்குள் ஊடுருவுவதால் நிலத்தடி நீர் உவர் நீராக மாற்றமடைகிறது. இதனால் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்காததால் நிலங்கள் தரிசாகி முடிவில் பயிர் விளைச்சல் பாதிக்கப்படுகிறது. கடல் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வடைவதால் புயல், சுனாமி மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்றவற்றின் தீவிரம் அதிகமாகி கடலை சுற்றியுள்ள சுரபுண்ணை தாவரங்கள், அலையாத்தி காடுகள் மற்றும் பவளப்பாறைகள் அழிவின் விளிம்பிற்கு தள்ளப்படுகிறது. இதனால் அதனை சுற்றி வாழும் நீர்வாழ் உயிரினங்களும் அழியும் நிலை ஏற்படுகிறது. இதற்கு தீர்வாக பசுமையில்லா வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைப்பதுடன் கார்பன் உமிழ்வையும் நாம் குறைக்க வேண்டும். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகையின் அளவை கட்டுப்படுத்துதல், அதற்குண்டான விதிகளை வகுத்தல், தீவிரமாக நடைமுறைப்படுத்துதல் மற்றும் மாற்று எரிசக்தியை பயன்படுத்துதல் வாயிலாக புவி வெப்பமடைவதை குறைத்து சூழலை பாதுகாக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் ஆர். கணேச நேரு அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள். தொழில் தொடங்குவோம் உரை கேட்க இருக்கிறீங்க. வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
1: தேசிய துப்புரவு பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், இதனை இந்திய அரசின் சமூக நலத்துறை நடத்தி வருகிறது. இந்த கழகமானது இந்தியா முழுவதும் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏராளமான சாலைகளை சுத்தம் செய்கின்ற சகோதரர்கள், துப்புரவு பணியாளர்கள், கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்வோர் என்று இந்த சுத்தம் சுகாதாரத்திற்கெனவே பல வகை வேலைகளை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பணியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான, அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்கான நிறுவனம்தான் இது. மத்திய அரசு அந்த மக்களுக்கான தனியே ஒரு நிதியை ஏற்படுத்தி அவர்கள் அந்த வேலைகளை எப்படி செய்யலாம், எப்படி இயந்திரங்களை கொண்டு அந்த வேலைகளை செய்தால் நன்றாக இருக்கும், அதன் பிறகு அவர்களுக்கு இன்சூரன்ஸ் என்றக்கூடிய காப்பீடு வசதி, அவர்கள் தனியே ஏதாவது தொழில் தொடங்க விரும்பினால் செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்று சொல்லக்கூடிய சுய இதுக்குழு தொடங்கினால் அதற்கான உதவி என்பதை செய்வதற்காக அகில இந்திய லெவலில் ஒரு வாரியத்தை மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. அதேபோல் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு துப்புரவு பணியாளர்கள் மேம்பாட்டு நிறுவனம்

நிறுவனம் என்று இருக்கிறது. அவர்களும் இந்த நிறுவனமும் சேர்ந்து இணைந்து செயல்படுகிறார்கள். இது ஒரு அருமையான அவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டம். முதல் திட்டம், முதலில் இது ஒரு லாப நோக்கமின்றி எந்த விதமான வட்டியைக்கு பணம் கொடுத்து அந்த வட்டியை வாங்கி அதை வைத்து நடத்தப்பட வேண்டிய நிறுவனமாக இல்லாமல் இது ஒரு லாப நோக்கமற்ற சமூக பணி நிறுவனமாகும். இது நமஸ்தே திட்டம் என்ற முதல் திட்டம் கழிவை அகற்றுவதற்கு, அதை இயந்திரமாக்குவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதேபோல் அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுக்கிறார்கள், எப்படி தொழில் பாதுகாப்பாக, ஏனென்றால் விஷவாயு தாக்கிவிடும், அப்போ அதேபோல் இயந்திரத்தை வைத்து அதை ஈஸியாக எடுத்து விடலாம். வெளியே ஒரு வண்டி இருக்கும், அதிலிருந்து ஒரு குழாயை அந்த சாக்கடைக்குள் இறக்குவார்கள், அது சுத்தமாக எடுத்துவிடும். அதற்கு பயிற்சி கொடுப்பது, நவீன முறையில் கசடுகளை எப்படி அகற்றலாம் என்பதை பற்றியான பயிற்சிகளை இத்திட்டத்தில் கொடுக்கிறார்கள். அதேபோன்று சுகாதார உபகரணங்களை வாங்க, சிலர் தனியாக சுகாதார உபகரணங்களை வாங்கி அதை கொண்டு பிழைப்பை ஓட்டக்கூடிய அளவிலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கருவிகள், உபகரணங்கள் சுகாதார தொழில் முனைவோருக்கு ₹5 லட்சம் வரை வாங்கி கொடுத்து அதற்கும் மூலதன மானியம் கொடுத்து வட்டியில்லாமல் கடனாக கொடுப்பார்கள். அவர்கள் அதை கொண்டு ஊராட்சிகள், நகராட்சி, மாநகராட்சி போன்ற நிறுவனங்களிலே அதை கொண்டு வேலை செய்து சம்பாதிப்பார்கள். தனியார் கட்டிடங்கள், தனியார்களுடைய தொழிற்சாலைகள், அங்கே உள்ள கழிவுநீர் தொட்டிகள் போன்ற இடங்களிலே கான்ட்ராக்டாக பேசி அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்வார்கள். அடுத்து ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா திட்டத்தில் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் இலவசமாக இன்சூரன்ஸ் வழங்கப்படுகிறது. பாதுகாப்பு உபகரணங்கள் இலவசமாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொருவருக்கும், அதை பணிபுரிகிறவராக இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ₹3000 வழங்கப்படுகிறது. அவர்கள் தங்களுக்குள்ளாகவே மகளிர் சுய உதுக்கலை தொடங்கினார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த தொழிலை செய்வதற்கு எந்த வகையான கடனுதவி வேண்டும், பயிற்சி வேண்டும், உபகரணங்கள் வேண்டும் போன்ற அனைத்தையும் இந்த நிறுவனம் அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது. இதனுடைய தலைமை அலுவலகம் புதுடில்லி 20 என்ற விலாசத்தில் இருக்கிறது. 0111-2638-2476, சைபர் 11-26-38-24-76. www அவருடைய வலைத்தளம் nswdc.nicin. இதை போட்டீர்கள் என்றால் இந்த நிறுவனம் யாரால் நடத்தப்படுகிறது, யார் இந்த துறை அமைச்சராக இருக்கிறார், யார் இந்த வாரியத்தின் தலைவராக இருக்கிறார், அவர்களுக்கு என்னென்ன கிளைகள் இருக்கின்றன, இதுபோன்ற நான் வாசித்ததைப் போல பல்வேறு வகையான திட்டங்கள், பயிற்சி திட்டங்கள், கடனுதவி திட்டங்கள், மானியங்கள் போன்ற திட்டங்களை பற்றியெல்லாம் விரிவாக அதிலே சொல்லியிருப்பார்கள். அவர்களோடு இணைந்து செயல்படுவது தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு துப்புரவு பணியாளர்கள் நல வாரியம் என்று சொல்லப்படும் இந்த நிறுவனம் சென்னை 2 இருக்கிறது. அதனுடைய தொலைபேசி 0442855-0655, சைபர் 44-28-05-06-55, 7094700111, அலைபேசி 7-09-07-01-11. நாம் அடிக்கடி பல்வேறு இடங்களிலே விஷவாயு தாக்கிவிட்டது, மத்திய அரசும் ஹைகோர்ட்டுகளும் சுப்ரீம் கோர்ட்டுகளும் அந்த சாக்கடையை, மனிதன் உள்ளே இறங்கி அந்த சாக்கடை தண்ணீருக்குள் மூழ்கி அதை அகற்றக்கூடிய இதை தடை செய்திருக்கிறார்கள். அதற்கு ஏராளமான இயந்திரங்கள், கருவிகள், வாகனங்கள் வந்துவிட்டன. இதையெல்லாம் அறியாமல் பல்வேறு இடங்களிலே எத்தனை விபத்துக்கள் நடந்தன, எத்தனை இந்த சுகாதார பணியாளர்கள் இறந்து விட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் பத்திரிகை வாயிலாக அறிந்திருப்போம். அது தவறு என்று அரசு சொல்கிறது. எனவே தான் அவர்களுக்கு வேண்டிய கருவிகளை வாங்கி கொடுக்கிறது. அது இல்லாமல் தனியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், செப்டிக் டேங்க் கிளீனிங், கழிவுநீர் தொட்டி கிளீனிங் என்றெல்லாம் பல்வேறு குப்பைகளை அகற்றி வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வது, செப்டிக் டேங்கில் அதை அசுத்தத்தை, கசடுகளை அகற்றி 10-20 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் கொட்டிவிட்டு வருவது என்று இதிலே நிறைய வேலைகள் இருக்கின்றன. வருடத்திற்கு ஒரு முறை பராமரிப்பு வேலைகளை செய்வது.

0: என்றெல்லாம் ஃபேக்டரிகளிலே பணி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்கு தொழில் முனைவரை உருவாக்கி அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தில்லாத எந்த விதமான பாதுகாப்புக்கு இடமஞ்சல் வராத வகையிலே எப்படி அதை அந்த இயந்திரங்களை இயக்கி சுத்தம் செய்யலாம், தங்களுக்கு ஏதேனும் வந்துவிட்டால் அவருடைய குடும்பத்தினருக்கு ஏதாவது உதவி வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இலவச காப்பீடு, இப்படி அவர்களுக்குள்ளேயே ஒரு சுய உதவிக்குழுவாக சேர்ந்து இந்த சுகாதாரம் சம்பந்தமான தொழில்களை தொடங்க விரும்பினால் அதற்கும் கடனுதவி மானியம். இப்படி தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இந்த வாரியத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு துப்புரவு பணியாளரும் கழிவு நீர் அகற்றக்கூடிய பணியாளருக்கும் இந்த நிறுவனத்தை பற்றி கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதிலே உறுப்பினராகி அதன் மூலம் இன்சூரன்ஸை பெற்று கடனுதவி பெற்று வாழ அன்போடு வாழ்த்துகிறேன்.
1: மக்களே, இதுவரைக்கும் நீங்கள் கேட்டீங்க தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி. உரை வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நேரம் 7:09 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 வணக்கம் பண்ணி நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சுபாவன் ஒரு பாடலை ப்ளே பண்ணுறேன். உயிரே திரைப்படத்திலிருந்து சுகீந்தர் சிங் சுபா வாய்ஸில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ரசமான பல்களை அள்ளி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கிறீங்க. சூப்பரான ஒரு பாடல், அதுவும் காலை நேரத்தில் டிராவலில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான வைப் சாங்லாம் கேட்டு அப்படியே புத்துணர்ச்சியாக டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ 7:16 ஆகுது. இப்போ வணக்கம் வர்ணியில் நீங்கள் கேட்க இருக்கிறீங்க தமிழே அமுதே. உரை வழங்குகிறார் பா இளங்கோ அவர்கள்.
1: வறுமை வட்டியதால் ஏதாவது தந்துவிட மாட்டானா என்ற ஏக்கத்தில் தகுதி இல்லாத ஒருவனை புகழ்ந்து ஏமாந்த தன் நிலையை எண்ணி புலவர் ஒருவர் வருந்தி பாடிய பாடல் வரிகள் இது. ராமச்சந்திர கவிராயர் என்பவர் பாடியது. கல்லாத ஒருவனை நான் கற்றாய் என்றேன், காடெறியும் மறவனை நாடாழ்வாய் என்றேன், பொல்லாத ஒருவனை நான் நல்லாய் என்றேன், போர் முகத்தை அறியானை புலி ஏறு என்றேன், மல்லாரும் புயன் என்றேன் சூம்பல் தோளை, வழங்காத கையனை தான் வள்ளல் என்றேன், இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றான் யானும் எந்தன் குற்றத்தால் ஏகின்றேனே. கல்வியே கற்காத ஒருவன் அறிவு சூனியத்தை நான் கல்வி பல கற்ற கலைஞனே அறிஞனே என்று புகழ்ந்து பாடினேன். காட்டிலே வேட்டையாடி காட்டை எரித்து அழித்து வாழ்கின்ற ஒருவனை பார்த்து

நாட்டை காக்கும் மன்னவனே என்று புகழ் பெறுவதற்காக, பொருள் பெறுவதற்காக நான் அவனை பொய் சொல்லி பாடினேன். தீய குணமுடையவனை நல்லவனே என்றேன். போர் முகமே அறியாத ஒருவனை பகைவனை எதிர்த்து போரிட்டு அழிப்பதிலே புலியினுடைய ஏறு போன்றவனே, வீராதி வீரனே, சூராதி சூரனே என்றெல்லாம் புகழ்ந்து பாடினேன். சூம்பி இருக்கின்ற வலிமையற்ற தோளை உடையவனை மலை போன்ற தோள்களை உடைய வீரனே என்றேன். எவருக்கும் கொடுக்கும் மனமில்லாத உலோபியை கடையனை வாரி வழங்கும் வள்ளலே என்றும் இல்லாத பொய்களையெல்லாம் அள்ளி வீசினேன். அவ்வாறு இல்லாத குணங்களையெல்லாம் இருப்பதாக பொய்யாக புனைந்து பாடிய எனக்கு அவனும் ஒன்றும் பொருள் இல்லை, போய் வாருங்கள் என்றான். என்னுடைய எந்த பொருள் உதவியையும் செய்யாது என்னை விட்டு விட்டான். தகுதியற்றோரை புகழ்ந்து என் தவறான சொற்களால் பாடிய செயலால் குற்றத்தால் நாணத்தால் நானும் இப்பொழுது வருத்தத்தோடு திரும்புகிறேன். புலவர்கள் புறவலர்களை பாடி புகழ்வதும், அவர்தம் பரிசு பொருள்களை பெற்று மகிழ்வதும், பெற்ற பொருள்களை இல்லாதவருக்கும் மற்றவருக்கும் கொடுத்து வாழ்வதும் தம் வாழ்க்கை நெறியாக கொண்டவர்கள். தகுதியற்றவன் எனத் தெரிந்தும் கொண்ட வறுமை காரணமாக ஏதேனும் தந்துவிட மாட்டானா என நினைத்து ஒன்றுமில்லாத தகுதி இல்லாத ஒருவனை புகழ்ந்து பாட ஒன்றுமில்லாதவன் புகழ் ஒன்றுமில்லாதவன் ஒன்றுமில்லாத காரணத்தினாலே ஒன்றுமில்லை என்று கூறி என்னை அனுப்பிவிட்டான். அவன் வழங்காததை புலவர் தன்னுடைய ஏழ்மையிலும் கூட ஏக்கத்திலும் கூட தன்னுடைய வறுமை நிலையை மறந்து இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றான் என துன்ப மிகுதியால் நெஞ்சு துடித்து புண்ணாகி புலம்ப வேண்டிய நேரத்திலும் நகைச்சுவை ததும்ப தன் இதயத்துக்கும் தன் நிலையை நினைத்து தனக்கே சமாதானம் கூறும் ஒரு பண்பட்ட சொற்களால் அமைந்த பண்பட்ட பாடல் இது. செய்யா கூறி கிளத்தல் ஈயாதாயின்றது எம் சிறுநாவே என்று சொல்லுவார் புறநானூற்றில் மண்பரணர். வளம் மிகுந்த வரிகள் அவருடைய பாடல். இன்னொரு பாடல் தமிழ் மூதாட்டி ஔவை பாட்டி அவளிடம் போய் சென்று, வீரமும் விவேகமும் அற்ற உலோபி ஒருவன் தன்னை புகழ்ந்து பாட வேண்டும் என்று வேண்டி நின்றான். அப்பொழுது ஔவை பாட்டி அவனை பார்த்து, மூவர் கோவையும் மூ இளங்கோவையும் பாடிய என் தன் பணுவல் வாயால் என்னையும் பாடுக என்றனை. எங்கனம் பாடுதும் யாம் களிறுபடு செங்களம் கண்ணீர் காணீர், வெளிறுபடு நல் யாழ் விருப்பமாய் கேளீர், இளவ ஆட்சியர் இள முளை புள்ளீர், புலவர் வாய்ச்சொல் புலம்பலுக்கு இறங்கலீர், ஊடீர் உண்ணீர் கோடீர் கொள்ளீர், ஓவா காணத்து உயர்மரம் போல தாவாக்களியில் தோன்றினீரே என்பார். மும்மூர்த்திகளையும் மூவேந்தர்களையும் புகழ்ந்து பாடிய தமிழ் மனம் கமலும் என் வாயினால் உம்மையும் நான் பாட வேண்டும் என்று கேட்டு நின்றீர். நான் உங்களை எப்படி பாடுவேன்? ஆண் யானைகள் போரிட்டு குருதியால் செங்களத்து ஓடுமே, அந்த செங்களத்தில் போரிட்டிருக்கிறீர்களா? அல்லது அந்த செங்களத்தை கண்களால் கூட நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நல்ல யாழிசையில் இதுவரைக்கும் கற்றிருக்கிறீர்களா? கலைஞானம் உங்களுக்கு இருக்கிறதா? சிவந்த வாய்களை உடைய பெண்களை கூடி நல்லறமாம் இல்லறத்தை புரிந்திருக்கிறீர்களா? இல்லை, பாடி வருகின்ற புலவர்களுக்கு அவர் மேல் இரக்கம் கொண்டு அவர்தம் வறுமை போக்க பரிசினை ஏதாவது கொடுத்திருக்கிறீர்களா? இல்லறத்திலே ஈடுபட்டு அறச்செயல்களை செய்து அந்த பெண்களினுடைய ஊடலோடு இணைந்து வாழ்ந்திருக்கிறீர்களா? நல்லாறு உண்டிருக்கிறீர்களா? நன்றாக உடுத்தியிருக்கிறீர்களா? இல்லாதவர்களுக்கு அவர் வேண்டியதை கொடுத்திருக்கிறீர்களா? மறுமைக்கும் இம்மைக்கும் பெருமை தருகின்ற புகழாகிய பொருளை நீங்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. மரம் போல கானகத்தில் இருக்கின்ற உயர்ந்த மரம் போல அந்த மரத்திலே கிடக்கின்ற பறிக்க இயலாத கனியை போல, யாருக்கும் பயன்படாத கனியை போல நற்குணம் இல்லாத வாழ்க்கை உமது வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உங்களை என்னுடைய நாவினால் எப்படி புகழ்ந்து பாடுவேன் என்கிறார் ஔவையார். புலவர்கள் பாடி பிழைப்பதை வாழ்வியல் முறையாக கொண்டாலும் கூட தகுதியற்றவர்களை பாடுவதற்கு செந்தமிழை

0: செழுந்தமிழை பயன்படுத்தியது இல்லை என்பதனை ஔவையார் எடுத்துரைக்கிறார். நாளை பார்க்கலாம்.
1: மக்களை இதுவரைக்கும் நீங்க கேட்டீங்க தமிழே அமுதே உரை வழங்கினார் பா இளங்கோ அவர்கள். நேரம் 7:23 ஆகாஷ்வாணி திறனில் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz-ல் வணக்கம் பரணி நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் ஏ ரகுமான் இசையிலும் குரலிலும் பாடல் பாம்பே திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. பல கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: முத்தையா, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய வெரி காமன் மிஸ்டேக், ரொம்ப காமன் மிஸ்டேக், கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் த ஸ்கூல்ஸில் இந்த தவறு நடக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அப்புறம் அனலைஸ் பண்ணுவோம். முதல்ல அது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ தண்ணி குடிக்கலாமா, இது ஒரு காமன் க்வெஸ்சன். இது ஸ்கூல் சில்ட்ரன் டீச்சர்கிட்ட தண்ணி குடிக்கலாமா, கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காமன் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஷால் ஐ ட்ரிங்க் வாட்டர். இப்போ இந்த ஷால் ஐ ட்ரிங்க் வாட்டர் அப்படிங்கிறது சரியான க்வெஸ்சன் இல்லை. அப்போ என்ன கேட்கணும், என்ன கேட்கலாம் அப்படின்னா, பெர்மிஷன் அப்படின்னா ஷால் யூஸ் பண்ணக்கூடாது. மே ஐ ட்ரிங்க் வாட்டர் அல்லது குடை ட்ரிங்க் வாட்டர், மரியாதையை கேட்கணும்னா இது ரெண்டு தான். இது கொஞ்சம் மரியாதை இல்லாட்டோ கூட பரவாயில்ல, பெர்மிஷன் அப்படின்னு சொன்னால் கேன் ஐ ட்ரிங்க் வாட்டர் கூட கேட்கலாம், பட் அது சரியில்லை. குட் அல்லது மே அப்படிங்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னா, அப்போ ஷால் அதுக்கு என்ன அர்த்தம், இப்போ ஷால் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு சஜஷன் கேட்குற மாதிரி, ஒரு யோசனை கேட்குற மாதிரி. இப்போ யோசனை அப்படின்னா இப்படி செய்யலாமா அல்லது வேறு ஏதாவது செய்யலாமா, யோசனை இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும், சாய்ஸ் கொடுப்பாங்க. பெர்மிஷன் அப்படி இல்லை, பெர்மிஷன்னா ஒரு விஷயத்தை சொல்லி நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்குறது. ஆனால் ஏன் இது நடக்குது, இது தமிழில் இருக்கிற ஒரு சிறு குழப்பம்தான். இப்போ ஒரு ரெண்டு க்வெஸ்சன் சொல்கிறேன், நீங்கள் என்ன இன்னும் புரிய முடியுதான்னு பாருங்கள். நான் தண்ணி குடிக்கலாமா, நாம் தண்ணி குடிக்கலாமா, பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு க்வெஸ்சனுமே வந்து அந்த வேர்பு குடிக்கலாமா குடிக்கலாமா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ நாம் தண்ணி குடிக்கலாமா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நான் ஷால் வி ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லுவேன். அது கரெக்ட், ஷால் வி ட்ரிங்க் வாட்டர். ஷால் அப்படிங்கிறது இன்னொருத்தரோட ஒப்பீனியன், அதை பற்றி பேசுகிறதுக்கு இருக்கலாம், அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்ட்டு. அப்போ நாம் தண்ணி குடிக்கலாமா, நாம் சினிமாவுக்கு போகலாமா, நாம் இன்னொரு கேம் விளையாடலாமா, எல்லாத்துலேயும் ஷால் தான் வரும். இந்த டீச்சர்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இந்த வீக்கு இது வருது, நாம் குடிக்கலாமா, அப்போ நான் குடிக்கலாமா, அதுவும் அதாக தானே இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். உடனே என்ன பண்ணுறாங்க, ஷால் ஐ ட்ரிங்க் வாட்டர். ஆனால் அது அப்படி இல்லை, நாம் குடிக்கலாமா அப்படின்னா அவரோட ஒப்பீனியனை கேட்குறோம், நான் தண்ணி குடிக்கலாமான்ற அவர் ஒப்பீனியன் கேட்கல, அவரோட பெர்மிஷன் கேட்குறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தட்ட ஒரு சஜஷன் கேட்குறதுக்கும் பெர்மிஷன் கேட்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் இவங்களுக்கு தமிழில் புரியலை. தமிழ் புரியாததுனால இவங்க இங்கிலீஷில் அதே மாதிரி தானே இதுவும் அப்படிங்கிறதுனால தான் ஷால் வி ட்ரிங்க் வாட்டர் சொல்கிற மாதிரியே ஷால் ஐ ட்ரிங்க் வாட்டரும் சொல்லிடுறாங்க. பெர்மிஷனுக்கு ஷால் யூஸ் ஆகாது, இது தெரியணும். இப்போ இன்னொரு மூணு தமிழ் சேனல் சொல்கிற பாருங்களேன். ஒருத்தர் வந்து குழந்தைகளை கூப்பிட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போகிறார், ஒரு அல்லது ஹோட்டல் போகிறாருன்னு வைங்களேன், ஹோட்டலுக்கு போகிறாரு, அங்கே ஐஸ்கிரீமும் கிடைக்குது அப்படின்னா, அப்போ ஒரு குழந்தை கேட்குது, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? இன்னொரு கேள்விக்கு இன்னொரு

0: குழந்தை கேட்குது, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடவா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடட்டுமா? இப்போ இந்த மூணு க்வெஸ்சன் யோசிச்சு பாருங்களேன். நான் ஐஸ்கிரீம் சாப்பிடவா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடட்டுமா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? என்ன வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறது தான் ஒரு பேரண்ட்டுக்கிட்ட அந்த குழந்தை வந்து பெர்மிஷன் கேட்குது. நான் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, எனக்கு நேற்று தான் சளி சரியாக இருக்குது, நான் சாப்பிடலாமா? அதுக்கு உங்களுக்கு உங்களோட பெர்மிஷன் இருக்கா, நான் செய்யலாமா டேடி அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அதுதான் வந்து நான் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா. நான் ஐஸ்கிரீம் சாப்பிடவா அப்படிங்கிறது அந்த குழந்தை நல்லா தான் இருக்குது, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடவா அப்படிங்கிறது அதோடய ஒப்பீனியன் கேட்குறது, பெர்மிஷன் கேட்கலை. எல்லோரும் ஒன்று ஒன்று சாப்பிட்றாங்க, எனக்கு பசிக்கலை, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடவா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடட்டுமா, சாப்பிடவா சாப்பிடட்டுமா, ரெண்டும் ஒரே மீனிங் தான். ரெண்டுமே வந்து அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்குறோம், பெர்மிஷன் கேட்கலை. அப்போ இது பெர்மிஷன் கேட்குறமா இல்லை ஒப்பீனியன் கேட்குறமாங்கிறத பொறுத்து இருக்கு.
1: மக்களே, இது வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்கினார் எஸ் முத்தையா அவர்கள்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: உன்னை கிருஷ்ணன் பல்லவி வாய்ஸ்ல பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

7:42 உங்க வீட்டுல உங்க வாகனத்துல உங்க கடையில உங்க தோட்டத்துல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 வணக்கம் பரணி. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க இருக்கீங்க இன்றைய தினம் டே ஸ்பெஷல். ஆமாங்க, இன்னைக்கு செப்டம்பர் 27 இன்னைக்கு ஒரு சிறப்பு உண்டு. இன்று வேர்ல்டு டூரிசம் டே, உலக சுற்றுலா நாள். இன்னைக்கு வருஷந்தோறும் செப்டம்பர் 27 அன்றைக்கி உலக சுற்றுலா நாளை நாம் கொண்டாடிட்டுருக்குறோம். ஐக்கிய நாடுகளுடைய உலக சுற்றுலா அமைப்பு தான் இந்த நாளை ஒருங்கிணைக்குது. 1980 செப்டம்பர் 27 அன்றைக்கி தான் முதல் உலக சுற்றுலா நாளை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தொடர்ந்து இப்போ வரைக்கும் நம்ம

ஆடிட்டுருக்குறோம். 1970 செப்டம்பர் 27 அன்னைக்கு உலக சுற்றுலா அமைப்போட சட்ட திட்டங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சான். இந்த நிகழ்வை நினைவு கூறக்கூடிய வகையில் தான் 1979 ஸ்பெயினில் நடந்த மாநாட்டில் இந்த நாளை உலக சுற்றுலா நாளாக அறிவிக்க தீர்மானிக்கப்பட்டுச்சான். ஸோ இதை ஏன் நம்ம கொண்டாடுறதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றுலாத்துறை மூலமாக உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்க முடியும், உலகத்தில் வெவ்வேறு நாடுகளுடைய பண்பாடு உணவு வரலாற்று சிறப்புகளை மக்கள் புரிந்து கொள்ள இந்த தினம் உதவுவதாக இருக்குது. இயற்கை வளங்களையும் வரலாற்று சின்னங்களையும் பாதிக்காத வகையில் பொறுப்பான சுற்றுலாவை ஊக்குவிக்கக்கூடியதாக இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுது, கொண்டாடப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஒவ்வொரு தினத்துக்கும் நம்ம ஒரு கருப்பொருள், ஒரு தீம் வச்சு நம்ம கொண்டாடுறது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 2026 டூரிசம் டே, வேர்ல்டு டூரிசம் டேவோட கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றுலாவை மறு வடிவமைப்பு செய்ய டிஜிட்டல் முறை மற்றும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு கருப்பொருள் தான். டிஜிட்டல் அஜெண்டா அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டு ரீடிசைன் டூரிசம் அப்படிங்கிறதான் இந்த ஆண்டினுடைய கருப்பொருளாக வச்சுருக்கிறாங்க. உலக நாடுகள் இந்த சுற்றுலா தலங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகளை எல்லாம் இன்றைய தினம் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. விழிப்புணர்வு பேரணிகள் நடத்தப்படும், பண்பாட்டு நிகழ்வுகள் நடத்தப்படும். சில நாடுகள் இந்த நாளை முன்னிட்டு சில முக்கியமான சுற்றுலா தலங்களில் அருங்காட்சியகங்களுக்கெல்லாம் இலவசமாக அனுமதி கொடுப்பாங்களாம். இன்றைக்கி வந்து வேர்ல்டு டூரிசம் டே, ஸோ அதனால் நீங்கள் இலவசமாக இதை பார்வையிடலாம் அப்படின்னு நிறைய இடங்களில் அனுமதிக்கிறாங்களாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்றைக்கு உலக சுற்றுலா நாள், வேர்ல்டு டூரிசம் டே. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் தேசிய சுற்றுலா தினமும் நம்ம கொண்டாடுறோம், நேஷனல் டூரிசம் டே. இது வருஷந்தோறும் ஜனவரி 25 கொண்டாடப்படுது. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு டூரிசம் டே. இந்த தகவலோட உங்களுக்காக சுபாவன ஒரு பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, பல கீழுங்க தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 7:01 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 106.6 மெகாஹெர்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஜாலியாக கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம். பரணி திருநெல்வேலி பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையில் காய்கள் பழங்களுடைய இன்றைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். கிலோ ஒன்றுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி 29 ரூபாய், கத்தரிக்காய் 42 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், புடலங்காய் 32 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 12 ரூபாய், தடியங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 140 ரூபாய், பாகற்காய் சிறியது 65, பாகற்காய் பெரியது 45 ரூபாய், பெரிய வெங்காயம் 62 ரூபாய், சின்ன வெங்காயம் 90 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 26 ரூபாய், கேரட் 28 ரூபாய், ரிங் பீன்ஸ் 130 ரூபாய், சவுச்சவ் 36 ரூபாய், முட்டைக்கோஸ் 28 ரூபாய், பீட்ரூட் 40 ரூபாய், காலிஃப்ளவர் 46 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், சீனிக்கிழங்கு 60, பனங்கிழங்கு 60, பழவகைகளில் வாழைப்பழம் செவ்வாழை 110 ரூபாய், கோழிக்கோடு 65, நாடு 65 ரூபாய், ஆப்பிள் 200 ரூபாய், மாதுளை 200 ரூபாய், கொய்யா சிவப்பு 80 ரூபாய், வெள்ளை 60 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி பழம் 40 ரூபாய், திராட்சை 120 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், தர்பூசணி 30 ரூபாய். இந்த விலை நிலவர தகவலை பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையினுடைய நிர்வாக அலுவலர் தந்திருக்கிறாங்க. சத்தான காய்கறிகளையும் சுவையான பழங்களையும் வாங்கி சாப்பிடுங்க. தேக ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். சரி மக்களை, வணக்கம். பரணி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் உங்களுக்காக சுபான ஒரு பாடல் தளபதி திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து 8:00 செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி இருக்குது. இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: பாடலை கேட்பதற்கு முன்பாக
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமை என்றும் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். கிண்டி ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் நாளை அந்த வழியே மின்சார ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனையை அமெரிக்கா நிராகரித்து விட்டதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற உள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் ஹாக்கியில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: முருகேசன் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் செட்டில்மெண்ட் ஆவணம் பற்றிய விவரங்களை அறியலாம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு செட்டில்மெண்ட் ஆவணம் என்பதை பற்றி பார்க்கலாம். செட்டில்மெண்ட் ஆவணம் என்பதும் ஏற்பாடு ஆவணம் என்பதும் ஒரே முறைதான். செட்டில்மெண்ட் என்பது ஆங்கில வார்த்தை, அதை தமிழிலே செட்டில்மெண்ட் என்று எழுதுவார்கள். இந்த செட்டில்மெண்ட் ஆவணம் அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம தெரியணும். செட்டில்மெண்ட் ஆவணம் அப்படிங்கிறது ஒரு சொத்தின் உரிமையாளர் தன்னுடைய வாழ்நாளிலேயே தனக்கு சொந்தமான சொத்தை யாராவது ஒருவருக்கு அதை தானமாக கொடுப்பது போன்ற ஒரு செயல்தான் இந்த செட்டில்மெண்ட்டு பத்திரம் அப்படிங்கிறது. தான பத்திரத்திற்கும் செட்டில்மெண்ட் பத்திரத்திற்கும் நூலளவு தான் வித்தியாசம் உண்டு. அந்த சொத்தின் உரிமையாளர் தான் உயிரோடு இருக்கும்போதே தனது வாழ்நாளில் தனது சொத்தை வேறு யாருக்காவது கைமாற்றி கொடுப்பதுக்கு தான் பேர் செட்டில்மெண்ட் ஆவணம் சொல்லக்கூடியது. இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை ஒரு முறை எழுதி பதிந்து விட்டால் அதை அவ்வளவு எளிதாக ரத்து செய்ய முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கிஃப்ட் டீடு மாதிரி, ஒரு ஆளுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டோம்னா கிஃப்டை ரத்து பண்ண முடியாது. அதுபோல் இது ஒரு கிஃப்ட் டீடு மாதிரியானது. ஆனால் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் சில சட்ட விதிகளின்படி செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்ய முடியும். செட்டில்மெண்ட் ஆவணத்தை வந்து எதற்காக ரத்து செய்கிறோம்? இப்போது நாம் வந்து ஒரு கிரயம் எழுதி கொடுக்கிறோம் அப்படி என்றால் அதற்கு மறுபயனாக எழுதி கொடுப்பவர் எழுதி வாங்குபவரிடமிருந்து ஒரு பணத்தை பெறுவார். இது வந்து கிரயத்தில். செட்டில்மெண்ட் ஆவணத்தில் வந்து மறுபயனுக்கு பதிலாக லவ் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லுவாங்க. உன் மீது எனக்கு இருக்கும் அன்பின் காரணமாக என் வாழ்நாளிலேயே உனக்கு ஏதாவது செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகங்கள், அந்த வாசகங்கள் தான் செட்டில்மெண்ட் டீடில் இருக்கக்கூடிய மறுபயன். அப்போ அந்த வார்த்தைகள் அங்கே இருக்கும். அப்போ செட்டில்மெண்ட் ஆவணம் வந்து ஒரு வாஞ்சையுடன், உண்மையான அன்புடன், உண்மையிலேயே இது செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதுபவர் வந்து அவர் மட்டும் அந்த ஆவணத்தில் கையெழுத்து செய்தால் போதும், யார் பேரில் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதுகிறோமோ அவங்க கையெழுத்து போடுறதுக்கோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகும்போது, இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு அன்பின் அடையாளமாக, அன்பின் வெளிப்பாடாக அந்த சொத்தை ஒருவருக்கு எழுதி கொடுக்கணும். அது இல்லாமல் அவரை கட்டாயப்படுத்தி மிரட்டல் பண்ணி ஏதோ ஒரு இதை வச்சு மிரட்டி அவரை விருப்பத்திற்கு மாறாக அந்த ஆவணம் எழுதப்பட்டிருக்கிறது என்று நிரூபிக்க முடிந்தால் அதை ரத்து செய்யலாம். அதே மாதிரி ஏமாற்று வேலையாக, மோசடியாக ஒரு சொத்தின் விவரங்களை மறைத்து அல்லது தவறான தகவல்களை கூறி ஏமாற்றி ஆவணத்தில் கையெழுத்து வாங்கியிருந்தால் அதை நிரூபிக்க முடியும் என்றால் அதனை ரத்து செய்ய முடியும். அதே மாதிரி வயதானவர்கள் அல்லது உடல்நலம் குன்றியவர்களுடைய அவருடைய சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்களை தன்வசப்படுத்தி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை பெற்றிருந்து அதன் மூலமாக ஒரு செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதப்பட்டிருந்தால், சில செட்டில்மெண்ட் ஆவணத்தில் வந்து ஏதாவது நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறோம். அதை வந்து சொத்தை பெற்றவர் அந்த யாருக்கு பேரில் செட்டில்மெண்ட் எழுதுகிறோமோ அவர் வந்து அந்த நிறைவேற்றத்தை அந்த செட்டில்மெண்ட் எழுதக்கூடிய அந்த வாசகங்களுக்கு எதிராக, அந்த நிபந்தனைக்கு எதிராக மீறப்பட்டிருந்தால் அந்த செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யலாம். இதை பற்றி பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007 பிரிவு 23 வந்து இதை பற்றி சொல்கிறது. அதாவது ஒரு மூத்த குடிமகன் அப்படிங்கிறது 60 மேற்பட்டவர், தனது வாரிசுக்கோ அல்லது வேறு நபருக்கோ அவர்கள் தன்னை வாழ்நாள் முழுவதும் பராமரிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் சொத்தை செட்டில்மெண்ட் செய்து கொடுத்து பின்னாளில் அவர்கள் அந்த சொத்தை பெற்றுக்கொண்டு அந்த முதியவரை பராமரிக்க தவறினால் அந்த மூத்த குடிமகன் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியரிடம் RDO சொல்லுவோம், அவர்கிட்ட போய் மனு அளித்து அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்யலாம். அதே மாதிரி சொத்துரிமை மாற்று சட்டம் 1882 பிரிவு 126 இந்த பிரிவின்படி ஒரு கொடை அல்லது செட்டில்மெண்ட் ஆவணத்தை எப்போது ரத்து செய்யலாம்னு அதில் சொல்லியிருக்காங்க அந்த சட்டத்தில். அப்போது குறிப்பிட்ட சூழ்நிலையில் அல்லது நிபந்தனை நிறைவேறாத பட்சத்தில் இந்த ஆவணம் ரத்தாகும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்ட ஆவணத்தில் எழுதியிருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் ரத்து செய்யலாம். அப்படி எந்த நிபந்தனையும் இல்லாமல் முழு மனதுடன் எழுதி தரப்பட்ட செட்டில்மெண்ட் ஆவணத்தை சொத்து கொடுத்தவர் தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது. அதே மாதிரி இந்திய ஒப்பந்த சட்டத்தில் 1872 இதில் பிரிவு 15 என்ன சொல்லுது, பிரிவு 17 என்ன சொல்லுது, மோசடி பிரிவு 17 சொல்கிறது, கட்டாயப்படுத்துதல் பிரிவு 15 சொல்கிறது, அல்லது தவறான செல்வாக்கு பிரிவு 16 சொல்கிறது, இவற்றின் கீழ் ஒரு ஆவணம் எழுதப்பட்டிருந்தால் அது சட்டப்படி செல்லாது ஆகும். இதை நாம் நிரூபிக்க வேண்டும். இந்த ஆவணத்தை எப்படி ரத்து செய்ய முடியும்? தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது, பார்த்துக்கிடுங்க. இந்த ஆவணத்தை

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 8:03. நேர்கள் இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தால். நிகழ்ச்சியை வழங்குபவர் திருநெல்வேலி அரசு சிறப்பு வழக்கறிஞர்

0: சொத்தை எழுதி கொடுத்தவர் தன்னிச்சையாக அவர் மட்டுமே சார்பதிவாளர் அலுவலகத்தில் செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் தெளிவுபடுத்தியுள்ளது. சிவில் நீதிமன்றம் அப்படிங்கிறது மோசடி அல்லது மிரட்டல் காரணமாக செட்டில்மெண்ட் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்ட நபர் தகுந்த ஆதாரங்களுடன் சிவில் நீதிமன்றத்தை நாடி இந்த ஆவணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடரலாம். ஆர்டிஓ நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் போய் பார்த்தீங்கன்னா முதியோர் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் வருவதாக இருந்தால் சிவில் நீதிமன்றம் செல்ல தேவையில்லை, நேரடியாக ஆர்டிஓவிடமே கொடுத்து மனு அளிக்கலாம். செட்டில்மெண்ட் ஆவணத்தில் பராமரிப்பு நிபந்தனை இருந்தாலோ அல்லது ஆவணமே மோசடி என்று மிரட்டல் மூலம் பெறப்பட்டது என்று நீதிமன்றத்தில் நிரூபித்தாலோ மட்டுமே அதை ரத்து செய்ய முடியும். மற்றொரு தொடரில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வழக்கென்று வந்தால். வழங்கியவர் திருநெல்வேலி அரசு சிறப்பு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி தில், இது படத்தோட பேரு. வித்யாசாகர் இசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி குழுவினரோடு பாடிய பாடல் இதோ.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 8:14. நேர்கள் இனி கேட்க இருப்பது வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: 72 மேளகர்த்தாராக வரிசையில் 15வது மேளம் மாயா மாளவ கௌளை. மாயா மாளவ கௌளை ராகத்தின் சுரஸ்தானங்கள் சட்ஜமம், சுத்தரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், காக்கல்ய நிசாதம்.

முன்பே கூறியது போல் மாயா மாளவ கோளை ராகத்தில்தான் ஆரம்ப பாடத்தை, அதாவது அபியாச கானத்தை, பால பாடத்தை புரந்தரதாசர் அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார். மாயா மாளவ கோளை ராகத்தில் சத்குரு தியாகராஜ சுவாமி அவர்கள்

என்ற கீர்த்தனையை ரூபக தாளத்தில் அமைத்திருக்கிறார். நாத ஜோதி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் தனது முதல் கிருதியாக மாயாமாளவ கவுளை ராகத்தில் ஸ்ரீநாதாதி குரு குகோ ஜெயதி ஜெயதி என்ற கீர்த்தனையை ஆதிதாளத்தில் அமைத்திருக்கிறார். மகாராஜா சுவாதி திருநாள் அவர்கள் மாயாமாளவ கவுளை ராகத்தில்

0: என்ற கீர்த்தனையை ரூபக தாளத்தில் அமைத்திருக்கிறார். கோடீஸ்வர ஐயர் அவர்கள் மாயாமாளவ கௌளை ராகத்தில் நான் என்ன செய்வேன் சாமி என்ற கீர்த்தனையை ஆதி தாளத்தில் இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரையினை வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: நிகழ்ச்சியில் இனி ஹேராம், இது படத்தோட பேரு.

நேரம் 8:24 கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வாழ்க்கையில் நம்ம நிறைய சம்பவங்களை வந்து பார்த்துட்டே தான் இருப்போம். எல்லா விஷயத்துலேயும் அமைதியாக அந்த ஒரு மோசமான சூழ்நிலையை வந்து நீங்கள் கடந்து போயிட்டீங்க, உங்ககிட்ட நிறைய பொறுமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து வெற்றி பெறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரோட்டில் வேகத்தடை இருக்கும், அந்த வேகத்தடை வர்றதை நம்ம வந்து தூரத்துலேயே பார்த்து அந்த வேகத்தடை வர்ற இடத்துக்கிட்ட நீங்கள் மெதுவாக வந்தீங்கன்னா வேகத்தடை இருக்கிறதே ஒரு விஷயமா இருக்காது. அதுவே நீங்கள் அதை கவனிக்காமல் வேகமாக வந்தீங்க அப்படின்னா நம்மளையே தூக்கி வந்து தூர போட்டுரும். அது மாதிரி தான் பிரச்சனை வரும்போது அதை எப்படி வந்து சமாளித்து அதிலேருந்து வெளிவரணும் அப்படிங்கிற ஒரு யுக்தியை வந்து நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்காது. எல்லாருக்குமே பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற அந்த சாமர்த்தியம் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்காது. வெற்றி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியில் அடுத்து வீரா, இது படத்தோட பேர், இளையராஜா இசையில் SPB அவர்கள் பாடியிருக்காங்க இது பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6 நேர்கள் இனி கேட்கலாம்.
4: இன்றைய குறுஞ்செய்தி.
3: அரசவைக்கு நேரமாகிவிட்டது, உடனே கிளம்ப வேண்டும். எதற்கு அங்கு வந்து டீ வேண்டும் டீ வேண்டும் என்று கேட்பதற்கா? வேண்டாம் வேண்டாம், மன்னர் வேறு பார்த்து மிரண்டு விட போகிறார். சரி, உன்னை பார்த்தாலும் பாவமாகத்தான் இருக்கிறது, ஆனால் உன் வாளை சுருட்டி கொண்டு சும்மா இருக்க வேண்டும். அடடே, உடனே நாய்க்குட்டியாக மாறிவிட்டாயா? அப்படியே பொமேரியன் நாய்க்குட்டி போலவே இருக்கிறாய் ஜூனோ. வா, அரண்மனைக்கு செல்வோம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
5: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே. அரடே, ஓமுடன் ஒரு நாய்க்குட்டியை அழைத்து வந்திருக்கிறீரே, இதன் பெயர் என்ன?
3: ஜூனோ.
5: என்ன, ஜூனோவா?
3: ஜூனோவா, நான் அப்படி சொல்லவில்லையே, ஜீனி என்று கூறினேன் மன்னா.
5: ஜீனியா? வித்தியாசமான பெயராகத்தான் இருக்கிறது. ஜீனி, இங்கே வா, வா இங்கே வா.
3: ஆஹா, மன்னர் அடித்ததும் மன்னர்.

0: படியில் போய் உட்கார்ந்து இருக்கிறதே ஜூனோ, கீழே இறங்கி வா.
1: மந்திரியாரே, இந்த ஜீனி நாய்க்குட்டியை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. இதை நானே வளர்க்கலாம் என்று நினைக்கிறேன்.
0: ஐயோ மன்னா, அதற்கு டீ கொடுத்து மாளாத மன்னா.
1: என்ன, நாய்க்குட்டி டீ குடிக்கிறதா?
0: அது வந்து நாக்கு குளறி விட்டது. உணவு கொடுத்து மாளாது என்று சொல்ல வந்தேன்.
1: அதெல்லாம் பரவாயில்லை, நானே பார்த்து கொள்கிறேன்.
0: அடடா, என்ன சொல்லி ஜூனோவை காப்பாற்றுவது? ஏதோ சொல்வேன் மன்னா. சமீபத்தில் ஒரு வளர்ப்பு நாய் ஒரு சிறு குழந்தையை கடித்து குதறியது தங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நினைவிருக்கிறதா?
1: ஆம் மந்திரியார், எப்படி மறக்க முடியும்? அந்த குழந்தை என்ன பாடுபட்டு இருக்கும். சரி, அந்த நிகழ்விற்கும் நான் இந்த நாய்க்குட்டி வளர்ப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது?
0: மன்னா, ஒரு நாய்க்குட்டியை வளர்ப்பவர்கள் முறைப்படி அந்த நாய்க்குட்டியை எப்படி பராமரிக்க வேண்டும், கால்நடை மருத்துவரிடம் எப்போதெல்லாம் கூட்டி செல்ல வேண்டும், எப்போதெல்லாம் தடுப்பூசி போட வேண்டும் என்பதெல்லாம் வரைமுறைப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது.
1: அதெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு செய்து விடலாம் மந்திரியாரே.
0: மன்னா, இப்போது எக்ஸ்ட்ராவாக சில விதிமுறைகளை விட்டிருக்கிறார்கள், அது தங்களுக்கு தெரியுமா?
1: எக்ஸ்ட்ராவாக சில விதிமுறைகளா? என்னவை?
0: இப்படி வளர்ப்பு நாய்களை வளர்ப்பவர்கள் அதை வெளியே அழைத்துக் கொண்டு வரும்போது நாயின் கழுத்தில் சங்கிலியை கண்டிப்பாக அணிவித்திருக்க வேண்டுமா? நாயின் வாயை மசூல் என்று சொல்லப்படும் கவசம் அணிவித்து உரிமையாளர் சங்கிலியை கையில் பிடித்தபடிதான் வளர்ப்பு நாயை வெளியே அழைத்து செல்ல வேண்டுமா?
1: அவ்வளவுதானே, அதையெல்லாம் செய்து விடலாம் மந்திரியாரே.
0: இதனை மீறி நாய்களை யாராவது தெருக்களில் தெரிய விட்டிருந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அச்சுறுத்தும் வகையில் வளர்ப்பு நாய்கள் வெளியே சுட்டித் திரிந்தால் அவற்றை குறித்து புகார் அளிக்க 1913 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம், புகார் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னா.
1: ஓஹோ, அப்படியா விஷயம். சரி, அவற்றையெல்லாம் நாம் சரியாக கடைபிடித்து விடலாம். இந்த நாய்க்குட்டி என்னிடமே இருக்கட்டும், நானே இதை வளர்க்கிறேன். என்ன மந்திரியாரே இது, இந்த நாய்க்குட்டி போய் டீ சாப்பிடுகிறது.
0: ஆஹா, ஜூனோ தன் கட்டுப்பாட்டை இழந்து கொண்டு வருகிறது. மந்திரியாரே எஸ்கேப் ஆவதற்கு ரெடியாக இருக்க வேண்டும்.
1: அப்போ இது பொமேரிய நாய்க்குட்டி இல்லையா? ஜூனோவா? மந்திரியாரே மாயமாக மறைந்து விட்டாரே.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நிகழ்ச்சியிலே நீ வள்ளி, இது படத்தோட பேரு. இளையராஜா இசையில SPB அவர்களும் சுரேந்தர் அவர்களும் பாடிய பாடல்.

0: மனதில் மயக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில இன்றைக்கு பேச போறீங்க. குடும்பத்தில் மகளின் முக்கியத்துவம் இன்றைய காலத்தில் எப்படி உள்ளது? நிகழ்ச்சிக்கு பங்கேற்க ரெடியா இருங்க. இப்போ அடுத்து சந்திரலேகா, இது படத்தோட பேரு. இளையராஜா இசையில உன்னிகிருஷ்ணன், பிரீத்தி உத்தம் சிங் பாடிய இனிய பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

0: நேரம் 8:50. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்களின் கேட்கலாம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு காட்டுல ஒரு நரி இருந்தது. ஒரு நாள் காலை நேரம் அது தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியில வந்தது. கொஞ்ச தூரம் நடந்து வந்தது. அப்பதான் அது தன்னோட நிழலை கவனிச்சு பார்த்தது. பார்த்தா அது ரொம்ப நீளமா பெருசா இருக்குது. காலை நேரத்துல நிழல் அப்படிதானே இருக்கும். ஆனா அந்த நரிக்கு அந்த விஷயம் தெரியல. தன்னுடைய நீண்ட பெரிய நிழலை பார்த்து ஆச்சரியப்பட்டது. ஆஹா, நாம இவ்வளவு பெருசாவா இருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய காலை சாப்பாட்டுக்கு ஒரு யானை இல்லைன்னா ஒரு ஒட்டகம் கிடைச்சாதான் சரியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டுது. உடனே ஒரு யானை அல்லது ஒட்டகத்தை தேடி அலைஞ்சது. எங்க கிடைக்கும்னு கிடைக்கவே இல்லை. மத்தியானம் 12 ஆயிட்டுது. பசியோட அலையுது. இப்ப தன்னோட நிழலை பார்த்தது அது. மத்தியான நிழல் எப்படி இருக்கும்? அது ரொம்பவும் குறுகி போய் தெரிஞ்சுது. உடனே அந்த நரி என்ன நினைச்சுக்கிட்டு தான் தெரியுமா, காலை ஆகாரம் சாப்பிடாததுனால நம்ம உடம்பு இப்படி அழைச்சி போட்டுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தன்னுடைய நிழலை பார்க்குது. அது இன்னமும் குறுகி போய் காலடியிலேயே வந்துட்டுது. அதுக்கு பயமாக போயிடுது. ஐயையோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் இறந்துருவோம் போல இருக்க, இப்போ என்ன செய்யறது? இந்த சமயத்தில் ஒரு எறும்பு கிடைச்சா கூட போதும், அதை வந்து நம்ம காலை ஆகாரமாக நினச்சி சாப்பிட்டுள்ளாமே அப்படின்னு நினச்சி தான். நம்முடைய நிழல் கூட நம்மளை மாதிரியே தான் அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்குது. அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. மனிதனுக்கு ஏற்படுகிற தன் முனைப்பு இருக்கு பாருங்க, ஈகோ, அது கூட ஒரு நிழல் மாதிரி தானா? அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டா அதனால் ஏதும் பிரச்சனை வராதான். தன் முனைப்பை வந்து நிழல் போலவே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. ஒரு காரியத்தை வெற்றிகரமாக நல்ல விதமாக செஞ்சு முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் ஒரு வித நுட்பமான தற்பெருமை நமக்குள்ளே உண்டாகுது. இது இயற்கையானது, அதனால் இது மேலே பற்று வைக்கக்கூடாது. அப்படி வைக்க ஆரம்பிச்சுட்டா அந்த தற்பெருமை ஒரு நிரந்தர விருந்தாளியாக நம்மக்கிட்ட தங்கிக்கும். நம்ம நிழல் எப்படின்னு பாருங்கள், நாம் நடக்கும் பொழுது நம்ம பின்னாடியே வரும். தன் முனைப்பையும் அப்படியே நினச்சிக்கோங்க. நிழல் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையையும் உண்டாக்குறது இல்லை. ஆனால் அந்த நிழலை கண்டே நாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டா நாம் எதுலேயும் வெற்றி காண முடியாது. நிழலோட சண்டை போடக்கூடாது. அது மாதிரி தன் முனைப்போடவும் நாம் வந்து சண்டை போட வேண்டியதில்லை. இல்லாத ஒன்றோடு சண்டை போடுறது எப்படின்னா, அது இருட்டோட சண்டை போடுறது மாதிரி. நாம் வந்து நிழல் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற தன் முனைப்பு ஒரு நிழல். நம்ம நிழலையும் நமக்கு சமமாக பார்க்குறோம் பாருங்க, அங்கே தான் சிக்கலே ஆரம்பம். இப்போது நாம் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம நிழல் வந்து தரையில் விழுது. யாரோ ஒருத்தர் நம்ம நிழல் மேலே காலை வச்சு நடந்து போகிறார். உடனே அவர்கிட்ட சண்டை

0: போறோம், ஏண்டா என் நிழலை மிதிச்ச அப்படின்னு. நமக்கு தெரியும் அது நிழல் தாங்கிறது. அவர் உங்க மேல நடக்கல, உங்களுடைய நிழல் மேலதான் நடக்கிறார். அது மாதிரி உங்க தன்முனைப்பின் மேல யாராவது நடந்தா உங்களை அவமானப்படுத்துறதா நினைக்கிறீங்க. காரணம் நாமளும் நம்ம தன்முனைப்பும் ஒண்ணுங்கிற நினைப்பு தான் காரணம், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நம்ம நிழல் மேலே நடக்கிறவர் நம்மளை காயப்படுத்துறதில்லை. தன்முனைப்பை வேண்டாத ஒன்றாவும் பார்க்க வேண்டியதில்லை, அது வந்து இயற்கை. நிழலை வந்து உங்கள் முன்னாடி வைக்க வேணாம், அது உங்கள் பின்னாடியே இருக்கட்டும். நிழலின் நிழலாகி விடாதீர்கள், நீங்கள் நீங்களாகவே இருங்கள். இதுதான் சான்றோர் சிந்தனை. ஒரு பேருந்தில் ஒரே நெரிசல். ஒருத்தர் பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தவர்கிட்ட ரொம்ப பணிவாக விசாரித்தார், ஏன் சார் நீங்கள் ஏதாவது பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்னார் அவர். அப்படின்னா வேறு ஏதாவது அரசியலில் பெரிய பதவியில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுவும் இல்லைங்கன்னார். சரி, பணமாவது அதிகமாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார்னார் அவர். அப்புறம் எதுக்கடா என் காலை மிதிச்சுக்கிட்டு இருக்கிற, எடுறா காலை அப்படின்னாராம் இவர்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் தெனாலி படத்திலிருந்து, ஏஆர் ரஹ்மான் இசையில் கமல்ஹாசன் சுஜாதா குழுவினரோடு பாடிய பாடல்.
9: அலங்கட்டி மழை தலட்ட வந்தாச்சா,

வருகிறது. நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக இன்று செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். கிண்டி ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் நாளை அந்த வழியே மின்சார ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஹார்மோஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனையை அமெரிக்கா நிராகரித்துவிட்டதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்க இருப்பது காற்றலையில் கருத்துக்கள் கை கோர்க்கும் இனிய நேரம் ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்கள் அழைக்கலாம் 0462-625-1132 மற்றொரு எண் 0462-625-1133. இன்னைக்கு ஒரு சிறப்பான தலைப்பில் தான் வந்து பேச போகிறோம். அதோட இந்த தலைப்பு எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு தலைப்பாக இருக்கும். நேத்திலிருந்தே தலைப்பை கேட்டுட்டு இருக்கிறீங்க, நிகழ்ச்சியில் நிறைய பேர் பங்கேற்கணும் அப்படின்னு ஆசையாக இருப்பீங்க. எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். யாரை பற்றி பேச? குடும்பத்தில் மகளின் முக்கியத்துவம் இன்றைய காலத்தில் எப்படி உள்ளது? பெண் பிள்ளை பிறந்தால் பெற்றோருக்கு செலவு அப்படிங்கிற காலம் போய் பெண் பிள்ளை பிறப்பது வரம் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைய சூழல் மாறியாச்சு. அன்னை அப்படின்னா அது வந்து மகனுக்கு தான் விருப்பமாக இருக்கும், தந்தை அப்படின்னா மகளுக்கு தான் வந்து விருப்பமாக இருக்கும். இந்த சூழ்நிலை ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாம் வந்து பார்க்க முடியுது.

0: ஒரு பொண்ணு வெளியில் போனால் பாதுகாப்பாக ஒரு ஆள் வந்து துணைக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இப்போ மக வந்து வண்டி ஓட்டிட்டு வர்றாங்க, பின்னால் அப்பாவை வச்சுட்டு வர்றாங்க. எங்கேயுமே தனியாக போகிறாங்க, தான் எடுத்த செயலை செய்கிறாங்க, வெற்றிகரமாக முடிக்கிறாங்க, எல்லா துறையிலையும் கால் பதிக்கிறாங்க. வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருந்தது அப்படின்னா அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. முந்தைய பெண் பிள்ளைக்கு வந்து பொறுப்பு அதிகம் கிடையாது, பசங்க தான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்படின்னு. ஆனால் ஆணுக்கு நிகராக வீட்டோட பொறுப்புகளை எடுத்து செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய நிலைமைக்கு இன்றைய பெண்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பேச போறீங்க குடும்பத்தில் மகளின் முக்கியத்துவம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கு. நிகழ்ச்சியில் நேர்கள் யாரு வர்றாங்க, என்ன பேசுறாங்க கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: வேலூர் மாவட்டம் பட்டாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கிறீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
1: மகிழ்ச்சி. பெண் பிள்ளைகள் அப்படிங்கறவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு வரம் அப்படிங்கிற சூழ்நிலையிலதான் மேம் பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச பெண் பிள்ளைகள் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப தைரியமாகத்தான் இன்றைய சமுதாயத்தை ஃபேஸ் பண்றாங்க. அந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அப்படிங்கறத கொடுக்கறாங்க. ஆண்களுக்கு நிகரா நிறைய தற்காப்பு கலைகள் அப்படிங்கறதையும் கத்துக் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஈவன் அயல் நாடுகளுக்கு கூட குழந்தைகளை அனுப்பிச்சு வேலை செய்வதற்கும் படிக்க செய்வதற்கும் பெற்றோர்கள் ஊக்குவிக்கிறாங்க. எல்லாத்த விட பெண் பிள்ளைகள் அவங்க யோசிக்க கூடிய திறன் அப்படிங்கறது வளர்ந்திருக்கு.
0: சரி,
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அரவணைப்பா வளர்க்கறாங்க, பெண் பிள்ளைகளை வரமாகவும் மகாலட்சுமியாவும் பாக்குறாங்க. அந்த அரசாங்கம் கூட நீங்க பாருங்களேன், அவங்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள், சிறிய வயதுல பிறந்த உன்னையே பெண் பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ரா வட்டியில அந்த பிக்ஸட் டெபாசிட் போட்டா கூட அந்த தங்க மகளிர் சேமிப்பு திட்டம் அப்படிங்கறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க. அப்ப பெற்றோர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. பெண் பிள்ளைகளை வளர்க்கறதாக இருக்கட்டும், அவங்களை படிக்க வைக்கிறதாக இருக்கட்டும், மொத்தத்துல பார்க்கும் பொழுது நிச்சயம் பெண் பிள்ளைகள் இந்த சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அவங்களை நல்லா படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ரொம்ப பிரேவரியா வளர்க்கணும்ங்கிறதுல பெற்றோர்கள் தன்முனைப்பாக செயல்படுறாங்க மேம்.
0: நன்றி, நன்றி. அடுத்த ஒரு நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே தாமஸ் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும்மா.
0: சொல்லுங்க.
2: பெண்கள் நமது நாட்டின் கண்கள், அது கிட்டத்தட்ட இப்பொழுதுதான் நல்லா நிறைவேற்றப்பட்டிருக்கு வருதுமா. அதாவது பெண்களுடைய கல்வி விகிதாச்சாரம், வேலை வாய்ப்பு, அதுல சகலத்திலையும் பெண்கள் நல்லா இருக்கனால, நீங்க கூட சொன்னீங்க பாத்தீங்களா, அப்பாவை பின்னால வச்சு மகா கூட்டிட்டு வரக்கூடிய அந்த அளவுக்கு உதவி, அதான் அது வந்து உதவி அவங்களுக்கும் அவங்களாலையும் முடியும். அப்படி முந்திலாம் பாருங்க, அந்த பொம்பளை பிள்ளைகள்னாலே அவங்களுக்கு அடுப்புவதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு சொன்ன காலம். இப்ப அப்படி கிடையாது, நல்ல பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்வி கொடுக்காங்க, எல்லாமே கொடுக்காங்க. அதனால பெண் பிள்ளைகள், அது மகள் இப்ப எங்க வீட்டுல எல்லாம் என் மக வந்து முதுகலை பட்டம் கொடுத்திருக்கேன், நான் படிக்கிறேன் எம்இ. அதனால பெண்களுக்கு வந்து அதிக கல்வி கொடுக்கப்பட்டதுனால
0: மாற்றம் இருக்கு
2: அவங்களுக்கு மகளிர், அதாவது அந்த காலம் பொம்பளை பொட்ட பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பாப்பாங்க.
0: சரி,
2: இப்ப மகளிர் மகள் வித்தியாசம் கிடையாது, ரெண்டு பேரும் ஒண்ணுதான், மகனும் மகளும் ஒண்ணுதான். மகளுக்கும் மகன் மாதிரி ஒரு சரி விகிதத்துல எல்லாமே பகிர்ந்து நல்ல ஒரு அன்பும் அரவணைப்பும் கொடுக்காங்க, அவங்களும் அந்த அளவுக்கு இருக்காங்கன்னு என்னுடைய கருத்து.
0: அருமையா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி.
2: நன்றி,
0: நன்றி. அடுத்த ஒரு நேயர், வணக்கம்.
3: அம்மா வணக்கம். திருச்சியில அப்புறமா பேசுறேன். நிகழ்ச்சி வந்து ஏர்ல சரியா வரலம்மா, ஒருவேளை செல்போன்ல நீங்களே கேக்குறீங்களா, இல்ல அங்க ஏதாவது கோலா இருக்கா தெரியல. நிலையங்கள் பேசுறது, நீங்க பேசுறது ரொம்ப கம்மியா, கிணத்துக்குள்ள பயங்கர இறைச்சலோட வருது, அது என்னன்னு நான் அப்புறமா இன்னைக்குள்ள
0: வரேன். நிகழ்ச்சியில எடுத்து வரும் நேயர்,
4: ஹலோ வணக்கம். வாழ்க வளம்டன்.
0: இட்டையில இருந்து சாந்திமா, சொல்லுங்க.
4: மகளா, என் மகள் நல்லா படிக்க வச்சிருப்பான் இன்னைக்கு வரைக்கும்.
0: சரி,
4: பேத்தி இருக்கு, பேத்தின்னு படிக்கிறான். அது பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். எந்த வீட்டில் பெண்கள் போற்றப்படுகிறார்களோ, மதிக்கப்படுகிறார்களோ, அங்கு சுபிக்கமான நிலை, வாழ்வில் நிறைவு மகிழ்ச்சி வரும்னு போற்றப்பட வேண்டும். சக்தியின் வடிவம், அன்பின் பிறப்பிடம், ஆற்றலின் இருப்பிடம், மன வலிமை மிக்கவர்கள்
0: பெண்கள். நன்றிமா, பெண்கள் வந்து போற்றப்படணும் அப்படின்னு சொல்றாங்க.

0: குடும்பத்தில் மகளின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தான் வந்து நம்ம கேட்டிருக்கோம். அன்றைய காலகட்டத்தில் எப்படி பார்க்கப்பட்டாங்க, எப்படி நடத்தப்பட்டாங்க, எப்படி அவங்க வந்து அவங்க சூழ்நிலையை கடந்து வந்தாங்க, ஆனால் இப்போ எப்படி இருக்காங்க, இப்போ எப்படி பார்க்கப்படுறாங்க, எப்படி நடத்தப்படுறாங்க, எப்படி மதிக்கப்படுறாங்க, அதெல்லாம் இன்னும் அலசி ஆராயலாம். ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லுங்கள். பொதுவான கருத்து இப்படி தான் அப்படின்னு சொல்லாமல் உங்களுடைய அனுபவம் கூட சொல்லலாம். எதுவும் அரசு திட்டங்களை பற்றி சொல்லாதீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு. அதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11:00.
0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டுடலாம். கனா படத்திலிருந்து

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க. குடும்பத்தில் மகளின் முக்கியத்துவம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு தான் வந்து கேட்டுட்ருக்கோம். நேயர்கள் இன்னும் என்ன சொல்கிறாங்க கேட்கலாமா? வணக்கம்.
2: குற்றாலம் ஊர் அம்பலான பேர் அற்பத்தி ஒன்று அறியும் ஓசையோடும் நம் பண்பலையின் இனி இசையோடும் அவங்க அவ்வளவு அன்பா இருப்பாங்க, நானும் அன்பா இருப்பேன். அந்த அன்பு மூணு மடங்கு ஆயிருக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப பிரியமா என்கிட்ட இருப்பாங்க. அத மாதிரிதான் அவன் மருமகனும் இருப்பாங்க. ரெண்டு பேரும் பேச்சுமே இருந்துகிட்டு இருக்காங்க.
1: இன்னைக்கு
2: கூட முந்தாள் கூட எனக்கு வயிற்று போக்கு இருந்தது. அப்ப எங்க அம்மா என் மகள் ரெண்டு பேரும் போன் பண்ணி கேட்காப்ல, எப்பா டாக்டர் காமி டேப்லெட் சாப்பிட ரெஸ்ட் எடுங்காப்ல. அந்த போனை வாங்கி பேரன் என்று பேச பேச்சு பேசாப்ல,
1: நம்மளா
2: உடம்ப பாத்துக்கோ அல்ல டேப்லெட் சாப்பிடு ரெஸ்ட் எடுங்காப்ல. இன்னொரு பேச்சு சொல்றா அவளுக்கு நக்கலா இருக்கு. அவ என்ன சொல்ற பேச்சு, நம்மளா செம ஜோக் அம்பளா அப்படிங்கா. எனக்கு வயிற்று போக அவளுக்கு ஜோக்கா இருக்கான். அவ்வளவு ஏன்னா மகள் வந்து ரொம்ப பிரியமா இருப்பாங்க. இன்னும் பிரியம் குறையல, அவ்வளவு அன்பா இருக்காங்க.
1: காலம் மாறினாலும்
2: பாசம் மாறல, பாசம் பெருகிருக்கு,
1: பெருகிருக்கு,
2: பல மடங்கு பெருகிருக்கு.
1: நன்றி.
2: அவங்க என்னைக்கு அந்த விசுவாசமா இருப்பாங்க அம்மா.
1: நன்றி நன்றி
2: கேட்டுக்க.
1: நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: காரைக்குடி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நிகழ்ச்சி கேட்டு நல்லா இருக்கோம்.
1: நல்லா இருக்கீங்களா? தெளிவா கேக்குதா ஒலிபரப்பு?
3: கேக்குது. நாங்க உள்ளூர் தாங்க.
1: சரி சரிமா சொல்லுங்க.
3: எங்களுக்கு நல்லா கேக்குது. பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் இப்ப வந்து வீட்டுல ஆண் பிள்ளைகள் இல்லைன்னா அப்பா அம்மாவோட பொறுப்பு எடுத்துட்டு பெண் பிள்ளைகள் செய்யறத பார்த்தா ஆண் பிள்ளைகளே மிஞ்சிடுறாங்க.
1: அது அது உண்மைதான்.
3: அதே போல அவங்களுக்கு சப்போர்ட் தர்றாங்கல்ல வீட்டுல வந்த மருமகனா, அவங்களுக்கு தாங்க ஒரு சலுக்கு அடிக்கணும்.
1: ஆமா, ஏன்னா அவங்களுக்கு அந்த குடும்ப விஷயங்கள் எதுவுமே தெரியாது. ஆனாலும் அந்த குடும்பலோட மிங்கிள் ஆகுறாங்கல்ல.
3: ஆமா, அவங்க சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா பெண் பிள்ளைகளால பார்க்க முடியாது. கண்டிப்பா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சலுகை.
1: ஏன்னா
3: அவங்க அம்மா போய் அவங்க அம்மா போய் வந்த மனைவி அம்மா அப்பாவையும் பாத்துக்கிறதுல நம்மளும் பாக்கணும். அவங்களும் அம்மா அப்பா தான்ற ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல. கண்டிப்பா அது பாராட்ட வேண்டிய விஷயம். நல்லா நல்லா வர்றாங்க பெண் பிள்ளைகள். எந்த குறையும் இல்லாம நம்ம தான் அங்க

0: சந்தோஷமா இருக்கு.
1: அழகா சொன்னீங்க, நன்றிமா.
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி. அடுத்து ஒரு நேயர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம். காலை வணக்கம்.
0: தேனி மாவட்டம்
1: சொல்லுங்கம்மா.
2: அதாவது மகளிர்
1: கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க.
2: இறைவன் ரூபத்தில் வந்து நம்மை பாதுகாத்து அரவணைத்துக் கொள்ள மகாசக்தி மகள் மட்டும்தான்ப்பா. மகளை பெற்ற தாய்க்கு வந்து அதாவது இறைவன் வந்து ஆசீர்வதிப்பார்ப்பா. என்னை பொறுத்த வரைப்பா என்னுடைய ஆழ்மனத்துல எப்பொழுதும் மகளுக்கு தனியிடம் உண்டுப்பா. காரணம் பாச பறைப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் மகளுக்கு என்று ஒரு தனி வலை இருக்குப்பா. ஒவ்வொரு மனிதன் மனதுல வந்து ஒவ்வொரு அப்பாவிற்கும் மகள்கள் மீது தனி அக்கறை இருக்கும்பா. ஏன் கேட்டா ஏதாச்சும் ஒரு ஆதங்கம் இருந்துச்சுன்னா இல்லாட்டி மனக்குறை இருந்துச்சா மனவிட்டு பேசக்கூடிய ஒரே நபர் மகள் மட்டும்தான்ப்பா. மகள் வந்து எப்படிப்பட்டவள்னா மயிலிறகு போன்று வருடக்கூடிய பக்குவம் வந்து ஒவ்வொரு மகளுக்கும் உண்டுப்பா. அதனால குடும்பத்துல வந்து மகளுடைய முக்கியத்துவம் உயர் உள்ள வரைக்கும் அதாவது அந்த மனசுல நீங்க இடத்தை பெற்றிருக்கம்ப்பா.
1: சரிம்மா, நன்றி. நன்றிம்மா. நன்றி நன்றி. நேர்களை வந்து தங்களோட கருத்துக்களை ரொம்ப சுருக்கமாக சொன்னீங்க அப்படின்னா நிறைய நேர்கள் வந்து பங்கேற்க முடியும். ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு விதமாக மகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிலர் வீட்டில் வந்து மகள் இருப்பாங்க, அவங்களோட அனுபவமாக நீங்கள் பார்த்த விஷயத்த சுருக்கமாக நிறைய பேருக்கு அது வந்து கேட்டு ரொம்ப சந்தோஷம் வர்ற அளவுக்கு அந்த மெசேஜை வந்து சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் எடுத்து பாடல் கேட்டுலாம். தங்கமீன்கள் படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில்.
3: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: 9:25 கேட்டுட்ருக்குறீங்க ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில். குடும்பத்தில் மகளின் முக்கியத்துவம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். மகளோட விருப்பம் பிறந்த வீட்டில் நிறைவேற்றப்படுது, அவளோட அந்த நியாயமான பேச்சு வந்து கேட்கப்படுது. கல்வியாகட்டும், சிறப்பாக எதுவும் வகுப்புகள் படிக்கணும் அப்படின்னாலும், அல்ல திருமண வாழ்க்கையாகட்டும், அவளோட விருப்பமோ அவளோட நியாயமான வார்த்தையோ வந்து கேட்கப்படுது, முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இன்றைய காலகட்டத்தில். ஆனால் அப்போ அப்படி இருந்ததா அப்படின்னா கேள்விக்குறி தான். மாற்றங்கள் நிறைய கொடுத்துருக்கு கல்வி. ஒரு காலகட்டத்தில் அப்பா சொல்லும் போது அம்மா அமைதியாக இருப்பாங்க, இதை வந்து மகளும் பார்த்துருப்பாங்க மகனும் பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க திருமணம் ஆகும்போது அம்மா என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ அதெல்லாம் தன்னோட மனைவிக்கு மகனும் வந்து கொடுக்கறதில்ல, தன்னோட கணவனும் அந்த மனைவியானவள் அப்படி நடத்துறதில்ல. இன்னும் நேயர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். மகவூர்லேருந்து ஜோதி பேசுகிறேங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு வந்து ரெண்டு மகள் தான் மேடம். ஆனா எனக்கு மருமகள வந்த மருமகள நல்ல மக மாதிரி வச்சுக்கணுமா. பேத்திங்க மூணு பேரு, பேத்திங்களுக்கு இப்ப நல்லா சுதந்திரம், நல்லா எல்லா கல்வியும் நல்லா படிக்கிறாளுங்க, நல்லா எல்லா இதுலயுமே நாங்க அவனுக்கு விழுந்து பிறந்த பிறதான் வீடு நிறைஞ்சு நல்லா இருக்கு மேடம், மகிழ்ச்சிகரமா. அதனால நான் படிக்கும் போது கூட அவ்வளவு பெண்களுக்கு ஒரு கட்டுமை, பொம்பளை பிள்ளை படிச்சு என்ன செய்ய போதும் அப்படின்னு பத்துலயே நிப்பாத்திட்டாங்க.
0: சரி,
1: இப்ப என் பேத்திங்களா நல்லா காலேஜ் படிக்கணும், டிகிரி படிக்கணும் ஒரு ஆசை. நல்லா அவளுக்கும் நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க், நல்லா மார்க் எடுக்கிறாளுங்க மேடம். நல்லா சுதந்திரம் எல்லா துறையிலயும் மகளிர் நல்லா ஆணுக்கியா வர்றாங்க மேடம்.
0: அருமையா சொன்னீங்க, நன்றிம்மா.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. அடுத்து ஒரு நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கோவில்பட்டி மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: சுருக்கமா சொல்லி, அதாவது பெண் குழந்தைகள் வீட்டுல இருந்தாங்கன்னா உங்களை பெத்த தாய் தாப்பதுங்க அவங்கதான் அம்மா. ஆமா, அதாவது ஒரு தாய்க்கு என்னென்ன புரியுமோ அவ்வளவும் அந்த பெண் குழந்தைகளுக்கு புரியும். அந்த தாய் தாப்பனாருக்கு என்னென்ன செய்யணும், யாராருக்கு என்னென்ன செய்யணும், அந்த பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் புரியும், வேற யாருக்கும் புரியாம. அதனாலதான் சொல்றேன், பெண் குழந்தைகள் எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த பெண் குழந்தைகளை பெத்தவங்களுக்கு அவங்கதான் தாய்மா.
0: நன்றி, நன்றி. அருமையா சொன்னீங்க. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
3: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
3: மகள் என்றுமே மகள் தான் மேடம், மகளுக்கு நிகர் யாரையுமே கொண்டு வர முடியாது. அதனால அவளுக்கு அவ வந்து ஒரு மண்டேரியோ காய்ச்சல்னாலும் டக்குன்னு ஓடி வந்து என்னம்மா ஒரு மாத்திரையை போடுங்க கொடுக்கக்கூடியவள் மகள் தான். இவன் சம்பச்சம்மனே போயிடலாம், ஆனா மகள் எப்படி இருந்தாலும் அந்த கடைசி நேரத்துல கூட ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறது அந்த மகள். மகளுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அதனாலதான் இப்பொழுது பெண் பிள்ளை பிறந்தாலே அந்த வீட்டில் பறக்கத்தே வந்து இறங்குறது. அந்த அந்த அந்த பிள்ளை யோகத்தோட என்ன பெண்ணு பிறக்குதா. அதனால அந்த அப்பாவுக்கு, அந்த அப்பாவுக்கு அவன் அம்மா தான் பிறந்திருக்கா. அதனால அப்பா கூப்பிடுவாரு எம்மா எம்மான்னு தான் கூப்பிடுவாரு. ஒரு தவுப்பெண் தன் மகளை எம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா அது அவளுடைய அம்மா. ஹலோ,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: அதனால என்றைக்குமே மகள், மகளுக்கு நிகர் நாம் யாரையுமே கொண்டு அந்த இடத்துல வைக்கவே முடியாது மேடம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. நம்ம நேயர்கள் வந்து அருமையாக அவங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மகளின் அம்மாவின் மறு உருவமாக வந்து மகளை வந்து அப்பா பார்ப்பாங்க. அதனால தான் எல்லா அப்பாக்களுமே வந்து பொண்ணை பிடிக்குது. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைக்கு குடும்பத்தில் மகளின் முக்கியத்துவம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குது, திருமண வாழ்க்கையாகட்டும் சரி, கல்வியாகட்டும் சரி, வேலையாகட்டும் சரி, இல்லை குடும்ப வேலையாக இருக்கட்டும் சரி, அல்ல ஆணுக்கு நிகராக வீட்டு பொறுப்பை எடுத்து பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, பெண்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சாதிச்சுட்டு வரதா செய்கிறாங்க. பிறந்த வீட்டில் இருக்க பொண்ணை வந்து பொறுப்பாக இருந்தாங்கன்னா புகுந்த

வீட்டில் இன்னும் பொறுப்பாக இருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா தன்னோட தாய் மாதிரி தான் மாமியாரையும் பார்ப்பாங்க, தந்தை மாதிரி தான் மாமனாரையும் பார்ப்பாங்க. அதுதான் வந்து ஒரு இப்போ புதுமையான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். முந்தி அப்படி இருந்ததா அப்படிங்கிறது தெரியாது. ஏதோ ஒரு தயக்கத்தோடு தயங்கி ஒதுங்கி நிற்பாங்க. ஆனால் இப்போ எதையுமே நேர்பட துணிச்சலாக பேசுகிறாங்க. இன்னும் பேசலாம். பேசுவதற்கு முன்பாக, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த கள நிலவரம் அறியலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த கள நிலவரம் அறிந்தீர்கள்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பொங்காற்று நிகழ்ச்சியில் நேரலை நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கீங்க. குடும்பத்தில் மகளின் முக்கியத்துவம் இன்றைய காலத்தில் எப்படி உள்ளது? பேசிடலாம். நேரில் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், செல்வம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
1: கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. வீட்டுல பெண்கள் இருந்தாதான் வீடே அழகா இருக்கும்.
0: சரி,
1: அது இல்லாம வந்து ஒரு நிதானமான ஒரு அவங்களுக்கு நிறைய யோசனை கேட்கலாம்.
0: இருந்தாங்கன்னா
1: அவங்க வந்து எதையுமே நிதானமா கையாளுவாங்க. எந்த ஒரு யோசனையும் நிதானமா சொல்லுவாங்க. நம்மகிட்ட
0: உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா, ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இறக்க குணம் அதிகமா இருக்குங்க குழந்தைகளுக்கு. எதுனாலும் சரி, நம்ம ஒரு ஒரு சின்னதா எனக்கு என்ன உனக்கு என்ன போக மாட்டாங்க. எதுனாலும் சரி பரவாயில்ல சமாளிப்போம் அப்படிங்கிற ஏம்ல அந்த சமாளிக்க கூடியதான் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் வீடு வந்து எப்பவுமே நல்ல சுவையான சமையல் பண்ணி கொடுப்பாங்க பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா. அது எனக்கு நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். தங்கச்சில அதிகமா நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கும் சின்ன வயசுல. அந்த மாதிரி எல்லாம் ஒரு நிறைய பெண் குழந்தைகள் பூமி தாய் சொல்றோம். பூமிக்கு நிகரானவங்க அவங்க. அவங்கதான் முதல்ல கண்டிப்பா வீட்டுல வந்து பெண் குழந்தை இருக்கும் போது முதல்ல அப்பா வந்து எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமை ஆக மாட்டாரு.
0: கெட்ட பழக்கத்துக்கு விட மாட்டாங்க பெண் பிள்ளைகள் இல்லையா?
1: வீட்டுல ஒரு பெண் இருக்கு, நம்ம ஒழுக்கமா இருக்கணும்ங்கிற மனநிலை இருக்கும். எல்லா பெண்களையும் மதிப்பாங்க ஆண்கள் வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா.
0: கண்டிப்பா அருமையான விஷயம்.
1: உங்க வீட்டுல ஒரு பெண் இருக்கு பாருங்க பாத்துக்கோங்க அப்படின்னு
0: சொல்லுவாங்க. ஆமா, அழகா சொன்னீங்க.
1: ஆமாங்க, எல்லா எல்லா ஒரு எல்லாத்தையும் அந்த குடும்பத்தை வந்து ஒரு நல்ல முறையில வழி நோக்கி கொண்டு போகக்கூடிய காரணம்னா வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்தா சூப்பரா கொண்டு
0: போனாங்க.
1: பாப்பா இருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு.
0: ரொம்ப அருமையா பேசுனீங்க சார், நன்றி நன்றி
1: நன்றி மேடம்
0: நன்றி. அடுத்து ஒரு நேயர், வணக்கம்.
2: வந்துட்டு ஹலோ ஹலோ
0: வந்துட்டு சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காய்ந்த சிங்காரவல்

0: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
1: அம்மா, நானும் ஒரு மாதம் அந்த பெண் பிள்ளைகளுடைய பாச பிணைப்புகளை சொல்றேம்மா. ஒரு ஒரு செகண்ட்ல,
0: சரி,
1: நான் ஆஸ்பத்திரியில ஒரு மாசம் இருந்தா இரவு 10 மணிக்கு கரெக்டா போன் போடுவான். என்னப்பா என்ன சாப்பிட்டீங்க, எத்தனை ஊசி போட்டாங்க, குளுக்கோஸ் ஏத்தினாங்க, இப்படியே கேப்பான். பக்கத்துல என் மருமக ராத்திரி 10 மணிக்கு போன் போட்டு கேக்குறியன்னு கேட்டா என்ன சொல்லுவா, ராத்திரி சொன்னாதான் எங்க அப்பாவுக்கு ஆறுதலா இருக்கும். எத்தனை பேர் பகல்ல எவ்வளவு சொன்னாலும் இரவுல மகா சொன்னாலே நீட்டு கொஞ்சம் மன அமைதி அமைதியாகவும் நல்ல பாசமா பேசணும்னால கூட ஒரு 2 ஆண்டுகள் இருக்கலாங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் ராத்திரி போடுறது அப்படின்னு சொன்னேன். அப்ப எவ்வளவு தொலைக்கு தாப்பங்களோ மக்கள் பாசம் வச்சிருக்காங்க,
0: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் சொல்லும் போது கேக்குறவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அருமையா வந்து பேசிட்டு இருக்காங்க நேயர்கள். அடுத்து ஒரு நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
2: அதாவது பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வைரங்களும் மாணிக்கலும் போன்றவங்க, அதனாலதான் வந்து அவங்களை குட்டி குட்டி சேர்க்கணும். மீன்ஸ் அவங்க வேல்யூ அதிகம். எப்படி வந்து ஒரு வெளியே வந்து பிறந்த நம்ம வந்து வீட்டுல வெளியே போட மாட்டோமோ, ஒரு எல்லாரும் கண் படுற மாதிரி வைக்க மாட்டோமோ, தங்கம் வெள்ளி போமா வைரம் போன்ற பொருட்களை. அதுபோல பெண்களையும் வந்து பாதுகாக்கணும். இன்னைக்கு கால சூழல் ரொம்ப மோசமா இருக்குது, நிறைய அநீதங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்குது. அதான் வந்து பெண்களை வந்து அவங்க தன்னைத்தானே பாதுகாத்துக்கு அவங்க முன் வரணும். சமூகமும் வந்து பெண்களை கண்ணியமா பார்க்கணும்.
0: சூப்பர், நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் மாற்றங்கள் வந்தாலும் பாதுகாப்பும் ஒரு பக்கம் தேவைப்படுது. பெண்ணை தன்னைத்தானே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூகத்தில் உள்ள எல்லாருமே பெண்களை மதிக்கணுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னால் சின்ன கண்ணம்மா, இது படத்தோட வேறு பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சுங்க.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் குடும்பத்தில் மகளின் முக்கியத்துவம் இன்றைய காலத்தில் எப்படி இருக்கு? நேர்கள் பேசலாம். வணக்கம்
5: மேடம். காலை ஒரு பணிவான வணக்கம். ரவி குமுதா மூலரெட்டி மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
4: நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
5: அதாவது வீடு எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் அந்த குத்து விளக்கு ஒளி இருந்தாதான் நம்ம வாழ முடியும்.
4: சரி.
5: ஆமா, அதாவது மனைவிங்கிறது பெண்கள் எல்லாருமே வந்து என்ன கடல் அந்த கடல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் மேல வான சப்போர்ட் வேணும். அதே மாதிரி வந்து அந்த பெண்கள் வந்து இப்ப எங்க அம்மா காலத்துல பாவம் வெளியே எதுவுமே தெரியாது. இப்ப எங்க வீட்டம்மா எனக்கு பின்னாடி வந்து எது வேணாலும் எனக்கு முன்னாடி வந்து பேசுறாங்க. வீட்டு வேலை நம்ம சரிஞ்ச நேரத்துல காப்பாத்தி விடுறது அவங்கதான் மேடம். சுருக்கமா முடிச்சிருந்தேன் மேடம். ஆமா மேடம், கண்டிப்பா மேடம்,
4: நன்றி. அடுத்த ஒரு நேயர், வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: மனோகரன் பேசுறேன்.
4: ஆ சொல்லுங்க சார்.
6: அதாவது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் என்ன, பெண் பொம்பளை பிள்ளைங்க வந்து பேசுறத வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் அனுமதிக்காமதான் இருக்காங்க. மகள் சொல்றதுக்கு வந்து மகள் சொல்றத வந்து எல்லாமே கேட்பாங்க. ஆனா நான் வேலைக்கு போகணும், நான் வேற இடத்துல போய் படிக்கணும், அந்த ஸ்கூல்ல படிக்கணும், இந்த காலேஜில படிக்கணும் அப்படின்னு வெளியூர் போறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், உனக்கு நான் வளர்ந்துகிட்டு இருக்க முடியாது, நம்மளால முடியாது அப்படின்னு பெற்றவங்க சொல்றாங்க. பையன் எங்க படிச்சு படிக்க போகணும்னு சொன்னாலும் உடனே அனுமதிக்கிறாங்க. அது சில இடத்துல நடந்துகிட்டு தான்
4: இருக்கு.
6: ஒரு சில இடத்துல அந்த சுதந்திரம்
4: கொடுக்குறாங்க,
6: பல இடத்துல கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
4: நன்றி, நன்றி. நடைமுறையில இப்படி இருக்குங்கறத சொல்லிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம்,
4: யார் பேசுறீங்க?
7: தேனியில இருந்து நீதி முகா.
4: சொல்லுங்க சார்.
7: அன்பு, பாசம், கருணை, நேசம் எல்லாமே ஒட்டுமொத்த உருவமே பெண்கள் தானம்மா. அது போக இல்லாம இப்ப வந்து எல்லா வேலையிலயுமே பெண்கள் வந்து ஆதிக்கம் வச்சிருக்காங்க. நல்லா இருக்காது. பொறுமையாவும் செம்மையாவும் நல்லா செய்யறாங்க. பிளைட் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, ஜேசிபி ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க.

0: எல்லாத்துலயுமே முன்னேற்றம் ஜாஸ்தியா இருக்குமா. அதான் வரம் வாங்கி வந்தா ஆண் பிள்ளை பிறக்கும், அந்த வரமே வந்தா பெண் பிள்ளை பிறக்கும்.
1: அழகாக சொன்னீங்க, நன்றி நன்றி. நேர்கள் வந்து அருமையாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல அவங்களுடைய விருப்பங்கள் வந்து கேட்கப்படுது, அவங்களுடைய தேவைகள் வந்து நிறைவேற்றப்படுது. முந்தி வந்து அப்படி இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்களோ வீட்டில் ஏதாவது ஒன்று வாங்கினாங்க அப்படின்னா ஒரு பங்கு கொடுத்தா அவங்களும் வாங்கிப்பாங்க. இப்போ வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க, நீ என்ன வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பொண்ணு நம்மளை மாதிரி தான் இருப்பா, அவள் வந்து ஒரு தவறான வழிக்கு போக மாட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெற்றவங்க வந்து வச்சுருக்காங்க இன்றைய காலகட்டத்தில். அது வந்து இந்த நவீன காலகட்டத்தில் அந்த மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. மாற்றங்கள் மகிழ்ச்சியை தரட்டும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் வந்துட்டுருக்கு அபியும் நானும் படத்துலேருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிறைய நேர்கள் இன்றைக்கி அவங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் பொண்ணு இருக்கும் போது பார்க்கக்கூடிய சூழலெல்லாம் வச்சு அந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது பெண்ணோட வளர்ச்சியை பெற்றவங்களும் அப்பாவோ அம்மாவோ பார்த்து மகிழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம இருந்துகிட்ருக்கோம் இல்லையா. அது முதல்ல சொன்ன மாதிரி கல்வியாகட்டும், திருமண வாழ்க்கையாகட்டும், அல்ல அதற்கு பின்பு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பார்த்து மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து பார்க்குறோம். முந்தி வந்து சொல்லுவாங்க, செய்வாங்க, இப்போ என்ன வேணும், என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த விருப்பத்தை கேட்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை தான் அந்த நவீன காலகட்டம்னு சொல்கிறோம். அவங்களுடைய உணர்வுகள் அங்கே வந்து மதிக்கப்படுது. அப்படிங்கிறப்போ அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படுது. நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுறப்போ அவங்களுடைய மரியாதையை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையும் பெண்ணானவள் இருக்கிறார். பெண்மகள் வீட்டுக்கு வரம்தான், அது புகுந்த வீட்டுக்கும் போகும்போது அங்கேயும் வந்து மகிழ்ச்சி கூட தான் செய்யும் இல்லையா. உணர்வுகள் வந்து மதிக்கப்படும் போது, அவங்களுடைய ஆசைகள் கேட்கப்படும் போது, அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் போது அந்த பெண்ணானவள் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு இறங்கி சாமர்த்தியமாக நிறைய விஷயங்களை யோசித்து அந்த முடிவுகள் என்பது மகிழ்ச்சியாக அந்த குடும்பத்துக்கு அதை வந்து சுபமாக முடிக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து பார்க்க முடியுது. பெண் பிள்ளையை பெற்றவர்கள் வரம் பெற்றவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே வந்து மகிழ்வுக்கு குறை இருக்காது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை வழங்குறதுக்கு காத்திருக்காங்க கார்த்திகா. நிறைய பொது அறிவு கேள்விகளும் உங்களுக்காக வச்சுருக்காங்க. ஏனும் சற்று நேரத்தில் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக இன்று செயல்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். கிண்டி ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் நாளை அந்த வழியே மின்சார ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் குரூப் 1 முதல்நிலை தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஹார்மோஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனையை அமெரிக்கா நிராகரித்துவிட்டதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் பிரிவில் இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி தினம் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:03. 10:55 வரைக்கும் உற்சாகமா கேட்டு ரசிக்க போறீங்க உங்கள் விருப்ப பாடல்கள் உலா வரும் மனம் விரும்புதே. மக்களே, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்கள் மனம் விரும்பிய பாடல்களை நீங்கள் நேரலையாக கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்கள் 0462251132, 0462251133. சூப்பரான ஒரு சண்டே அப்படின்னு சொல்கிறதா, இல்லை சுல்லுன்னு வெயில் அடிக்கிற சண்டேன்னு சொல்கிறதா? 10 மணி தாங்க ஆகுது, ஆனாலும் நண்பகல் வெயில் மாதிரி சும்மா சுல்லுன்னு இருக்குது. இருந்தால் கூட ஜில்லுன்னு இருக்கிற நம்ம பண்பலை 102.6 டியூன் பண்ணுங்கள். உங்கள் விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் அன்பு நேயர் யார், எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
2: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன். யார் பேசுறீங்க?
2: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாலூரில் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
1: கன்னியாகுமரி பிரான்சிஸ் சொல்லுங்க.
2: படம் தீபாவளி பாடல், கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை நான் காத்திருந்தேன், சின்ன தயக்கம் செல்ல மயக்கம் அதை ஏற்றிருந்தேன். அந்த பாட்டு தான்.
1: எந்த அளவுக்கு அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா மதுஸ்ரீயோட சூப்பரா பாடியிருப்பீங்க. நல்ல நல்ல பிடிச்ச பாட்டு. நன்றி நன்றி, நீங்க கலந்துகிட்டதுக்கு நன்றி. நீங்க விரும்பி கேட்டபல உங்களுக்காக ப்ளே பண்றேன். அதுக்கு முன்பாக அடுத்து வரக்கூடிய நேர்களுக்கான கேள்வி, மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் முதல் நேர் அவருடைய விருப்பப்பாடலை கேட்டுட்டு போனதுக்கப்புறமா தான் நம்ம கேள்விகளை ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ அந்த

இன்னைக்கு எதை சார்ந்த கேள்வி தொகுப்பாக இடம்பெற இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ் இலக்கியத்தில் காப்பியங்கள். ஏன்னா இரண்டும் ஒரே காலகட்டத்தில் தோன்றியது மட்டும் இல்லாமல் ஒன்றன் கதை முடிவு இன்னொன்றினுடைய தொடக்கம் அப்படிங்கிறதுனால அதை இரட்டை காப்பியம்னு சொல்லுவோம். ஏற்கனவே சிலப்பதிகாரம் சார்ந்த கேள்விகளை உங்களுக்கு நான் கேட்டிருந்தேன். அந்த வகையில் இன்றைக்கி நாம் மணிமேகலை காப்பியம் சார்ந்த கேள்விகளை தான் கேட்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது அந்த மணிமேகலை காப்பியத்தை யார் எழுதுனாங்க, அதுதான் முதல் கேள்வி. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார், அதன் ஆசிரியர் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை சொல்கிறதுக்காக வரக்கூடிய நேயரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஃப்ரான்சிஸ் விருப்பத்தில் பாடலை கேட்கலாம். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: பாட்டி தெரியுங்க பாட்டிகளை போம் ஆகாஷ்வாணி தொடர் விழிவான் ஒளி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz-ல 10:10 ஆகுது. ரொம்ப ரொம்ப ஜாலியாக கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் விரும்பதே நிகழ்ச்சி, மனம் விரும்பிய பாடல்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். அந்த வகையில் சுபான ஒரு பாடல் தீபாவளி படத்தில் இருந்து கண்ணன் வரும் வேளை பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க நேர், அவங்களுக்காக பாடலை கொடுத்தாச்சு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: அருணா பேசுகிறேன் மேடம்.
0: அருணா சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சி என்ன பாடல் வேணும்?
1: படத்துல இருந்து காதல் சொல்வதுகள் கண்கள் தான்
0: சொல்லுங்க.
1: எனக்கு ரெண்டு
0: கொஞ்சம் கேப் விடுறதே கிடையாது. நாங்க எங்க கருத்தை தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டே இருக்கிறது. நீங்க கருத்து சொல்ற நிகழ்ச்சி 9-10 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில முடிஞ்சிருச்சு. சசிகலா சாப்பிடவே போயிருப்பாங்க இந்நேரம். மணிமேகலை காப்பியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காப்பியத்தை யாரு எழுதுனாங்க? இளங்கோ வடிகளா, சீத்தலை சாத்தனாரா?
1: இளங்கோ வடிவதான் மேடம்.
0: அவர் எழுதுனது சிலப்பதிகாரம், சீத்தலை சாத்தனார் தான் மணிமேகலை எழுதினார். சரிங்களா?
1: சரி மேடம்,
0: நன்றி நன்றி. அருணா நீங்க விரும்பி கேட்டப்பல உங்களுக்காக பிளே பண்ற என்ன ஒரு அதங்கம், போன நிகழ்ச்சிக்குள்ள கருத்தையும் இந்த நிகழ்ச்சியில வந்து சொல்றாங்க. இருந்தா கூட நீங்க விரும்பி கேட்ட பாடல் பத்ரி படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. அதற்கு முன்பாக மணிமேகலை காப்பியத்தினுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக இது அமைஞ்சிருக்குது. சீத்தலை சாத்தனார் யார் அப்படின்னா, கூல வாணிகன், அதாவது வாணிகம் செய்யக்கூடியவர். மதுரையில் கூல வாணிகம், வாணிகம் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் அவர். சிலப்பதிகாரத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய கோவலன் மாதவி இவங்களுடைய மகள் தான் இந்த மணிமேகலை. சிலப்பதிகார கதையினுடைய தொடர்ச்சியாக இந்த மணிமேகலினுடைய காப்பிய கதை இருக்குது. அதாவது கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகளாகிய மணிமேகலையினுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இந்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் நாம் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும், அதாவது இந்த இரட்டை காப்பியங்களை எழுதிய இந்த இரண்டு புலவர்களும் சமகாலத்தில் ஒன்றாக இருந்த புலவர்கள் தான். இப்போ பாடல் நம்ம கேட்டலாம். அருணா உங்களுடைய விருப்பத்தில்

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: பத்து மணி பத்தொன்பது நிமிடத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி தொழில் விழிவான ஒளி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்புதே. ஏன்னா மக்களை காலை சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்களா? ஏன்னா மணி பத்து மணியை தாண்டிடுச்சு, சாப்பிடல அப்படின்னா ரொம்ப வேகமாக சாப்பிடுங்க பார்க்கலாம். ஏன்னா காலை உணவு அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ரொம்ப பலத்தோடு மகிழ்ச்சியோடையும் இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் காலை உணவு எடுத்துக்கொள்ள வேண்டியதுன்னு அவசியம் உண்டு. சாப்பிட்டுட்டு தெம்பா அப்படியே உங்கள் மனசு பிடிச்ச பலந்து நீங்கள் ஷக்கேக்க கால் பண்ணுங்கள் பார்க்கலாம். 0462 256 1113 2 0462 256 1133 இந்த மணி நிகழ்ச்சி அவர்களுடைய அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.

0: சரி, நான் சொல்லட்டோம்லா?
1: சொல்லிட்டீங்களா? என்ன பேர் சொன்னீங்க சொல்லுங்க.
0: வெற்றி தமிழன், லைன்ல இருக்க சொன்னீங்க.
1: ஆமா, வெற்றி தமிழன் சார். எங்க இருந்து பேசுறீங்க?
0: முருக்கலாங்குளம் கிராமம், தூத்துக்குடி மாவட்டம்.
1: தூத்துக்குடியில இருந்து இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா நீங்க?
0: இல்ல இல்ல, நான் உங்ககிட்ட ஏற்கனவே பேசிருக்கேன் மேடம்.
1: வெற்றி தமிழன் சார் ஏற்கனவே பேசிருக்கீங்களா? நான் யாரு பேசுறேன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
0: என்ன
1: பாடல் வேணும் இன்னைக்கு? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? சரி, ஓகே. வெற்றி தமிழன் சார் கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? மணிமேகலை காப்பியம் படிச்சிருக்கீங்களா? அது எந்த சமய காப்பியம் எதுவும் தெரியுமா? சமணமா பௌத்தமா?
0: சமணம்.
1: ரொம்ப சரியாக தப்பான பதிலை சொல்லிட்டீங்க. பௌத்தம் அப்படிங்கிறது தான் சரி. வெற்றி தமிழன் சார், உங்கள் விருப்பப்பால் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. மணிமேகலை காப்பியம் எவ்வகையை சார்ந்த காப்பியம் அப்படின்னு கேட்டால், அது பௌத்த சமய காப்பியம். பௌத்த சமயம் சார்ந்த கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய முதன்மையான ஒரு காப்பியமாக இருக்குது. உலக ஆசைகளை எல்லாம் துறந்து பிற உயிர்களுடைய துன்பத்தை தீக்கக்கூடிய ஒரு துறவர வாழ்க்கையை இந்த காப்பியம் வலியுறுத்துது. இந்த காப்பிய நாயகி மணிமேகலையும் அதைத்தான் முன்னெடுத்து செல்கிறாள். அதனால தான் இந்த காப்பியத்தை துறவு காப்பியம், மணிமேகலை துறவு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ மணிமேகலை அப்படிங்கிற இந்த காப்பியம் பௌத்த சமய காப்பியம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர்கான கேள்வி, மணிமேகலைக்கு இந்த காப்பியத்துக்குள்ள ஒரு மூன்று வரங்கள் கிடைப்பதற்கான செய்தி குறிப்புகள் இருக்குது. அந்த மூன்று வரங்கள் என்னவா இருக்கும்? ஏதாவது சும்மா கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்படி இல்லைனா இந்த காப்பிய கதையை எங்கேயாவது கேட்டவங்க, வாசித்தவங்க, படித்தவங்க அந்த மூன்று மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் வெற்றி தமிழன் அவருடைய விருப்பத்தில் பழக்கிடலாமா?

0: நேரம் 10:25 ஆகாஷ்வாணி தொழில் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்பதி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பனியர் வணக்கம்.
1: நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளருக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் அம்மா.
0: காலை வணக்கம் சொல்றது யாரு?
1: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்து
0: சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: கமலஹாசன் நடிச்ச குணா படத்திலிருந்து கண்மணி அன்போடு அந்த லெட்டர் பாடலை போடுங்கம்மா.
0: கடித பாடலை கொடுத்துடலாம். மணிமேகலை கொடுத்த 3 மந்திரங்கள் தெரியுமா ஏதாவது?
1: ஒரு ஆப்ஷன் கொடுங்க, ஏதோ போய் யோசிக்கிறேன்.
0: 3 மந்திரங்கள் பத்தி ஏதாவது, இந்த மந்திரம் இருக்குமா இருக்கும் அப்படின்னு அந்த காப்பிய கதை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா இல்லையா?
1: கேட்டிருக்கேன். பொன்னியின் செல்வன், கல்கி எழுதினது எல்லாம் கேட்டிருக்கேன். வானொலியில கேட்டிருக்கேன்.
0: வானொலியில கேட்டிருக்கீங்க. ஆப்ஷன் கொடுத்தாலும் 3 மந்திரத்துக்கு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இருந்தாலும் ஏதாவது ஒன்று கெஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, விருப்பத்தில் உங்கள் விருப்பத்தில் பாடலை உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைச்சிருங்க. ஏன்னா இந்த 3 மந்திரத்துக்கான விளக்கத்தை பாடலை தொடர்ந்து வரக்கூடிய அப்டேட்டை தொடர்ந்து நான் சொல்கிறேன்.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனால் கடிதமே இருக்கட்டும், படி.
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
2: அதான்,
3: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
1: இன்னும் சில நொடிகள்ல நாம கேட்க இருக்கிறோம். ஜப்பானில் நடைபெறும்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பத்து மணி 36 நிமிடத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்புதே. மக்களே, இந்த நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பல்களை நீங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரையும் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்.
2: நாகர்கோவில் புன்னை நகர் ஜெயக்குமார்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: படம் வந்து என்ன விலை. அதுல பாடல் வரி கவிஞர் வைரமுத்து, ராஜ்குமார் பாடியவர், பாலசுமணியம், கிருஷ்ணராஜி.
1: பாடல் எத்தனை நிமிஷம் அதையும் சொல்லிருங்க. அது மட்டும்தான் சொல்லல நீங்க. சூப்பர் சூப்பர். எந்த அளவுக்கு அந்த ஒரு இன்வால்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி சொல்றீங்க பாத்தீங்களா, தொடர்ந்து அப்படியே சொல்லுங்க. அது ஒரு தனித்துவமானது இல்லையா? மணிமேகலை பெற்ற மூன்று வரங்களை பத்தி நான் சொல்லிடுறேன். உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேக்குறேன். அமுத சுரபி அப்படிங்கிற அந்த பேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களால சொல்ல முடியுதா? நினைக்கிறீங்க? கேஸ் பண்ண முடியல. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. நன்றி சார், நன்றி. நீங்கள் விரும்பி கேட்டபால உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். இருந்தால் கூட நல்லா முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ மூணு மந்திரத்துக்கு நான் முதல்ல வரதுக்கு முன்னாடி இதுக்கான பதிலை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, அமுத சுரபி அப்படின்னா எடுக்க எடுக்க குறையாமல் உணவு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அட்சய பாத்திரத்தை தான் நாம் அமுத சுரபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு அமுத சுரபின்னு சொல்லக்கூடிய இந்த அட்சய பாத்திரம் மணிமேகலை காப்பியத்தில் மணிமேகலைக்கு கிடைச்சது. மணிபள்ளத்தீவில் இருக்கக்கூடிய கோமுகி பொய்கையில் வைகாசி முழு நிலவு நாளில் இந்த பாத்திரம் கிடைச்சது. இதுக்கு முன்னாடி ஆவுத்திரன் கையில் இருந்த இந்த அமுத சுரபியை மணிமேகலா தெய்வம் மூலமாக மணிமேகலைக்கு கிடைச்சது. ஸோ இந்த அமுத சுரபியில் முதன் முதலாக காய சண்டிகின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் மூலமாக ஆதிரை அப்படிங்கிற பெண்ணா முதல் முதல்ல அமுதமிட்டாள். அதாவது அமுத சுரபி அல்லல்ல குறையாத ஒரு அட்சய பாத்திரம் தான். இருந்தால் கூட அதில் முதல்ல யார் உணவு விடுறாங்க, அதுக்கப்புறம் தானே அது அல்லல்ல குறையாமல் இருக்கும். அப்படி யார் முதல் முதல்ல அன்னமிட்டாங்க அப்படின்னா, ஆதிரை அப்படிங்கிற ஒரு பெண் தான் அதில் அமுதமிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் மணிமேகலை அதை எல்லாமே எடுத்து எல்லா மக்களுக்குமே கொண்டு உணவாக கொடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிற மாதிரி பசிப்பிணியை போக்குனாங்க. ஸோ இப்படி அவங்க பசிப்பிணியை போக்குறதுக்காக பெற்ற அந்த மூன்று வரங்கள் தான் மூன்று மந்திரங்கள். வரங்கள் மந்திரங்கள் எது வேணாலும் சொல்லலாம் இல்லையா? ஸோ அதில் ஒன்று என்ன அப்படின்னா, விரும்பிய வடிவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் ஒன்று. எந்த ஒரு உரு மாறணும் அப்படின்னா கூட டக்குன்னு அவங்களுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளலாம். ரெண்டாவது, வான்வெளியை அவங்க நினைச்ச இடத்துக்கு எங்கே வேணாலும் பறந்து போகலாம். மூணாவது, பசி

0: தாகவும் தன்னை நெருங்க முடியாத அளவுக்கு மணிமேகலைக்கு வந்து அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இந்த மூன்று மந்திரங்கள் மூன்று வரங்களாக பெற்றால் மணிமேகலை இந்த காப்பியத்தில் அப்படின்னு காப்பிய கதை சொல்லப்படுது. சரி நேர்களை, நிறைய சொன்ன மாதிரி இருக்குது, பாட்டை எப்போ போடுவோம் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. இதோ உங்களுக்காக பாடலை ப்ளே பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: நேரம் 10:45 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவு நேர நாம சந்திச்சிடலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கிறேமா, சொல்லுங்க என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
5: எனக்கு எங்க முதலாளி படத்துல இருந்து மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே.
4: உங்க வீட்டு மருமகளுக்காக அந்த பாட்டு கேக்குற மாதிரி இருக்கு, பிளே பண்ணிடலாம்.
5: எங்க வீட்டு மருமகளுக்கு
4: அவங்களுக்காக தானா? சூப்பர். ஓகேமா, உங்களுக்கான கேள்வி, மணிமேகலை காப்பியத்துல எத்தனை காதிகள் இருக்கு?
5: 30.
4: ஆப்ஷனே கொடுக்க வேண்டாம், 30. சூப்பர், சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. மணிமேகலை காப்பியத்தில் 30 காதிகள் இருக்குது. விழாவரை காதி முதல் பவத்திரம் அருகை என பாவி நூற்ற காதி வரைக்கும் 30 காதிகள் இந்த மணிமேகலை காப்பியமே. சொல்லணும் அப்படின்னா பெண் பாத்திரத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு முதல் தமிழ் காப்பியம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான ஒரு பெருமை இந்த காப்பியத்துக்கு உண்டு. அந்த காலத்தில் சமூக நிலை எப்படி இருந்தது, சமய தத்துவங்கள், அறநெறிகள் எல்லாமே ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லணும்னா பௌத்த சமயம் சார்ந்த கருத்துக்கள் அதிக அளவில் இது சொல்லக்கூடியதாக இருக்குது. காப்பியத்தினுடைய இறுதியில் மணிமேகலை காஞ்சிபுரத்தில் தங்கி பௌத்த தர்மத்தை கேட்டு துறவு பேறு அடைகிறாள் அப்படிங்கிற விஷயத்தோட இந்த காப்பிய கதை வந்து நிறைவு பெறுது. இடையில இடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கிளை கதைகள் அதிகமாக இருக்குது இந்த மணிமேகலை காப்பியத்தில். ஏன்னா மணிமேகலைக்கு ஒரு அமுத சுருவி கிடச்சிது, அந்த அமுத சுருவி இதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தாங்க, அவருக்கு எப்படி அது கிடச்சிது அப்படின்னு நிறைய கிளை கதைகள் உள்ளே போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை பின்னாடி வரக்கூடிய உதயகுமாரன் சொல்கிறா இருந்தா அப்படின்னா உதயகுமாரனுக்கும் மணிமேகலைக்கும் என்ன தொடர்பு இருந்தது, அவங்களுடைய முற்பிறப்பு கதை என்ன அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் ஒரு கிளைக்கதையா. காய சண்டிகை அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு தீராத ஒரு பசி இருந்தது, அதை போக்கியதே வந்து நம்மளுடைய மணிமேகலை தான், அட்சய பாத்திரம் மூலமா அதை போக்குவா. அப்ப அந்த காய சண்டிகை யாரு, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு இந்த காப்பியம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு பின்னாடி பிளாஷ்பேக், அவங்களுடைய முற்பிறப்பு கதையா, மிகப்பெரிய அளவுல கிளைக்கதைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய காப்பியமா இருக்குது. இருந்தா கூட சிலப்பதிகார கதை தொடர்ச்சியா அமையக்கூடிய மணிமேகலை என்பது தமிழ் இரட்டை காப்பியங்களை ஒன்னா சிறப்பு பெறக்கூடியதான் இருக்குது. ஓகே மக்களை, நிகழ்ச்சி நிறைவு பாடல்.

மக்களே, இதுவரைக்கும் மனவர்மதி நிகழ்ச்சி உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா.

நீங்கள் இன்னும் சில நொடிகளில் 138வது மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து மனதின் குரல் உரையின் தமிழாக்கம் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और एफएम गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा।
1: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखें, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
0: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் செப்டம்பர் மாத பதிப்பின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. நான் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரலில் நாம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு மேடை அமைத்து கொடுக்கிறோம். நாட்டின் சாதனைகள் குறித்து பேசுகிறோம். பாரதத்தின் ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான சாதனைக்கு இன்னும் ஒரு நாளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆகவிருக்கிறது. இந்த சாதனை தான் துல்லிய தாக்குதல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டகாலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 13 தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் மாதம் 26 தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 9 தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014 நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம் பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன்

பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லத்தாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் 15 நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன், se.census.gov.in. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2 கோடி 60 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவரப் பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று செப்டம்பர் 27 ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926 செப்டம்பர் 27 அன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில்

பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட ஐஐடி பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய நூற்றாண்டு பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வு பூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 ஆண்டுகள் முன்பாக 1026 ஆண்டிலே முகம்மது கஜினி முதன் முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 ஆண்டிலே கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆண்டே ஆகியிருந்தது. 1025 ஆண்டிலே இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடுபொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1ஆம் பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒருமுறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால் ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மோடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை. மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது. மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ்கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்தது.

இருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச் சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மைப் பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு? பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான ஸ்ரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும்போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ, இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங் இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கி போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்து கொள்ளும்போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நில காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலித்தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள்

இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டுமக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் ஆயிரக்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டாக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்து செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல்நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மன உறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச்சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒரு முனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜிந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜிந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த 2 போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜிந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜிந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே,

நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே சவன்பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவி குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிகளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப் போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவி குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டுமென்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்து கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 200,000+ மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டு தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்

தொடர்புடைய அனைவர் குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த அங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதை போலவே மேலும் முன்னேற்றி செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்

0: நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஷிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000 மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகமளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதைப்போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். அடுத்து

சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குதிரைவாளி அரிசி பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு Kuku 3:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ராஜாராம் மோகன் ராய் அவங்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். 4:02 பொதிகை தும்பி 5:02 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம். ஆறு 2 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், தொடர்ந்து திரைசை, 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, பயிர்களில் உயிரியல் முறையில் பூச்சி கட்டுப்பாடு முறைகள் உரை வழங்குகிறார் கிள்ளிகுளம் பாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எல் ஆல்வின் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆழ்வார் கற்குளம் பி பெருமாள் அவர்கள். 7:35 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, 8 மணிக்கு மனதின் குரல், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 8:35 இளங்காட்சி வாராந்திர நடப்பு நிகழ்வுகளோடு கேட்கலாம். 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கியச் சாரலில் பழந்தமிழர்களின் கடல் பயணத்திற்கான வானியல் கணக்கீடும் திசையறிதல் உத்தியும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 இன்றைய நிகழ்வுகளினுடைய தொகுப்பினை கேட்கலாம். 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேரு உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களோட கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை மறக்காமல் எழுதி அனுப்புங்கள்.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 உடன்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

இனி கேட்கலாம் இன்று இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு சுட்டி குழந்தை உங்களுக்கே பாடம் எடுத்த சுவாரஸ்யமான தருணத்தை பற்றி தான் இன்றைக்கி ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களோட சுவாரஸ்யமான அனுபவங்களை இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம். 1 மணிக்கு நலம்தானாவில் ஆரோக்கியம் காப்போம் இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் பாளையங்கோட்டை

0: அன்பு சிநேகிதிகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 லைனை நீங்க கேட்கலாம். சிநேகிதியே, ஒவ்வொரு நாளும் சிநேகிதி நிகழ்ச்சியில் நிறைய உங்களுடைய அனுபவங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகள், இந்த மாதிரி நிறைய தலைப்புகளை வந்து உங்களுடைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படிங்கிறத காட்டிலும் இன்றைக்கி உங்க கூட பேசுகிறதுக்காக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்.
1: நான் உங்கள் சசிகலா.
0: இன்றைக்கி நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படிங்கிறது சிநேகிதிகள் கேட்டிருப்பாங்க, மறுபடியும் நம்ம வந்து சொல்லிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுட்டி குழந்தைங்க உங்களுக்கு பாடம் எடுத்து அந்த சுவாரஸ்யமான தருணத்தை பற்றி தான் வந்து பேச போகிறீங்க. ஸோ நிறைய அனுபவங்கள் இருக்கும் குழந்தைங்கக்கிட்ட பேசும்போது. நம்ம சொல்கிறத விட அவங்க நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கேள்விகள் நிறைய கேட்பாங்க. அந்த கேள்விக்கான பதில் சொல்ல முடியாமல் நிறைய பேர் திக்கு திணறாயி கடைசியில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அல்லது போ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்லிடுறோம், குறிச்சிக்கிடுங்க. 0462256113232. நம்ம நிகழ்ச்சியில முதல் சிநேகிதி வராங்க, யாருன்னு கேட்டலாமா?
1: கேட்டலாமே. வணக்கம்.
2: வணக்கம். பெருமாள் கோமதி பேசுறேன். எனக்கு வந்து எங்க வீட்டு குட்டிஸ் வந்து எங்க அண்ணன் பேத்தி வந்து இதுல இருந்தேன், பெல்ஜியத்துல இருந்து. அப்ப அவங்க வந்திருக்கையில அண்ணன் பொண்ணு வந்து எனக்கு ஒரு ஹேண்ட்பேக்னா நான் எப்பவுமே ஷோல்டர் பேக் தான் ஆசைப்படுவேன்னு வாங்கி கொடுத்துருந்தா. நான் அதை வச்சு அதை வலது பக்கம் தோளில் போட்டு போட்டோ எடுக்க போனேன். அப்போ அந்த 2 வயசு அவள் வந்து 2ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவள் வந்தான் வந்து சாரி 2 வயசு 2ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த பொண்ணு வந்து, பாட்டி இப்படி போடக்கூடாது பாட்டி அப்படின்னா, ஏ என்னடி என்ன சொல்லுது அப்படின்னு கிராஸில் போட்டு, நீங்கள் இப்படித்தான் போடணும், இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும், கெத்தாக இருக்கும், வசதியாகவும் இருக்கும் அப்படின்னா, சரி அந்த புள்ள மனசு நோகடிக்க வேண்டாமேன்னு நான் கிராஸ்ல போட்டா அதுக்கப்புறம் தான் அதோட அருமை தெரிஞ்சது. எங்க போனாலும் சேஃபாவும் இருக்கு, கீழே விழுந்துறாதுன்னு. அதே நேரத்துல குனியும் போதோ இல்ல கீழே இருந்து ஒரு சாமானை எடுக்கும் போதோ இது நமக்கு வந்து ஒரு சேஃபா ஃபீல் பண்ணினேன். சின்ன விஷயம்தான், ஆனாலும் அந்த புள்ள வந்து சொல்லி கொடுத்தது எனக்கு இப்ப நல்ல வசதியா இருக்கு. ஆளுக்கெல்லாம் போனா உள்ள போனோடனே டக்குன்னு கிராஸ்ல போட்டுருவேன். அப்புறம் அண்ணன் பொண்ணுக்கு சொல்லி கூப்பிட்டு சொன்னேன், நீ வாங்கி கொடுத்த ஓ மக, அதை விட எனக்கு ஒரு பாடமே எடுத்துட்டா நல்ல வசதியா இருக்குன்னு. நிறைய கொட்டி கிடக்கு இப்ப உள்ள குட்டிஸ் தான் இந்த மாதிரி அனுபவபூர்வமான கதைகள்.
1: அருமையா சொன்னீங்க, நன்றிமா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், யாரு பேசுறீங்க?
0: சிநேகிதிகள் பேசலாமே.
1: என்னமா?
3: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லிட்டே இருக்காங்க. பக்கத்துல நீங்க இருக்கக்கூடியவங்க பேசலாமா?
1: அவங்க சாயங்காலம் பேசுவீங்க.
0: குழந்தைங்க கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கங்கறத நீங்க சொல்லலாம். இல்ல, அவங்க வந்து குழந்தைய தான் பேசுவதற்கு வந்து
1: இன்னைக்கு அருமொழிகள் நிகழ்ச்சியில கூட பேச வைக்கலாம்.
0: ஆமா. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. குழந்தைங்க சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கேள்வி கேட்கக்கூடிய முறைகள்லையுமே நிறைய
1: என்னென்னா சொல்லுவாங்க, அந்த கவனிக்கக்கூடிய திறன் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெரியவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு நேர் பேச வந்துட்டாங்க.
0: ஆமாம், கேட்டலாம். வணக்கம்.
1: பேசுங்க.
0: குட்டிஸ் தான் பேசுகிறாங்க. வணக்கம்.
4: ஹலோ சார், வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
4: நான் கோமதி பாளையங்கோட்டையில இருந்து பேசுறேன்.
1: கோமதியா வரீங்களா?
4: ஆமா மேடம், முதலையும் கோமதி நமச்சிவாயா பேசுறேங்க.
0: ஆமா, சொல்லுங்க உங்களோட கருத்து சொல்லுங்க.
4: என்னுடைய கருத்து வந்து, என்னுடைய பேத்தி வந்து எல்கேஜி தான் படிக்கிறா. அப்ப வந்து அவ செய்யற ஒவ்வொரு செயலுமே எனக்கு வந்து அது ஆச்சரியமா இருக்கும். நான் எதையா

0: வந்து கடையில எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன்னா சாமி ரூம்ல எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன் மேடம். என் பின்னாடியே வந்து ஆச்சி இதை இப்படி வைக்க கூடாதாச்சி, இதை எடுத்து இந்த பக்கம் வைங்க அப்படின்பா. அப்புறம் ஏதாவது நான் வாங்கி வச்சிருப்பேன்னு ஸ்கூல் விட்டு வரும் பொழுதே அந்த பைக் வந்து வாசல்ல வர்றதுக்குள்ள நான் கீழே இருக்கேன் மேடம், அவ மாடியில இருக்கா பாத்துக்கோங்க. அப்ப என்னன்னா வரும்போதே ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வரையில எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்பா. அவளுக்குன்னே நான் வந்து ஏதாவது வாங்கி வச்சிருப்பேன் அப்படின்னு அவ கூப்பிடுறது, அவளுடைய செயல் எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம நான் கடை வச்சிருக்கிறதுனால மேடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வெளியே வர்றாங்க அப்படின்னா ஓடி போய் அந்த பேக்கிங்க எடுத்து எடுத்து அவங்க கையில கொண்டு கொடுப்பா. கொடுத்துட்டு அப்ப அவங்க சொல்லுவாங்க பரவாயில்லையே உங்க பேட்டி நல்ல குட்டியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும்.
1: சூப்பர்மா, சூப்பர், ரொம்ப
0: மகிழ்ச்சியா இருக்கும் எனக்கு.
2: சரிங்கம்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நிறைய சிநேகிதிகள் லைன்ல எடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியில முதல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், மெல்ல திறந்தது கதவு படத்துல இருந்து. அதனை தொடர்ந்து பேசலாம் உங்களுடைய சுவாரஸ்யமான அனுபவத்தோட. இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
1: ஸ்னேக்தியை கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6. உங்கள் வீட்டு சுட்டி குழந்தைங்க உங்களுக்கு பாடம் எடுத்த அந்த சுவாரஸ்யமான தருணத்தை பற்றி அனுபவத்தை பற்றியும் நீங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணலாம். வணக்கம்.
2: வணக்கம் புவன் சார், எப்படி இருக்கீங்க? சத்தியமா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். வாங்க சாப்பாடு கூட இருக்கு, சாப்பிட்டு போலாம்.
3: இதத்தான் கேட்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த வார்த்தையை கேட்க.
1: என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு?
2: இன்னைக்கு எங்க வீட்டுல எப்பவும் நேற்றுக்கிழமைனா மட்டன் சிக்கன் தான்.
1: அடே பாடுறா.
2: நீங்க
3: இவ்வளவு அழகா பேசுறீங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லி கொடுக்கலாம். சரி, கோலம் போட சொல்லி தந்திருக்காங்க. அது வந்து உங்களுக்கு அவங்க இருந்து உங்களுக்கு சொல்லி தருது. இந்த பொண்ணு கிட்ட இருந்து நம்ம இதை கத்துக்கிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்ல?
2: அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து எங்க வீட்டுல எல்லாரும் நீங்க தெரியல, எல்லாரும் கோலம் போட்டுருப்பா. எனக்கு கோலம் போட தெரியாது.
3: எங்க வீட்டு
2: எட்டு வீட்டுல மீனாட்சி சும்மா ஜம்முன்னு போட்டுருப்பா. இப்படி போட்டதா நம்மளுக்கு போட தெரியாம இருக்கமே
3: அப்படின்னு மீனாட்சி
2: போட்டு போட்டு கம்மிதா இவன் போட்டுருவேன்.
3: நீங்க சொல்லி கொடுத்தாலே செஞ்சிருவீங்க. சூப்பர் சூப்பர்மா.
1: நன்றி.
2: நன்றி.
3: நன்றி.
1: அடுத்து வரக்கூடிய ஸ்நேகிதி யாரு, என்ன சொல்ல போறாங்க? வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம். எங்க அம்மா சந்தோஷமா சந்திக்கலாம் மாட்டையும் எங்க பாசமிகு பூபால் சார்ட்ட பேச கடையனூர் பீமா.
3: பீமா அம்மா அடுத்த உற்சாகம் வந்தாச்சு.
4: என்ன நல்லா இருக்கோம்?
3: நல்லா இருக்கோம். எப்படி இருக்கீங்க?
4: நினைச்சிருவாங்க.
3: நீ
4: இப்படி இருக்காத, எல்லாரும் சொல்ல மாட்டேங்க.

0: உண்மையை கூட சில நேரம் வெளிப்படையா பேசக்கூடாது.
1: திருமதி பழனிசாமி படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 சிநேகிதியே, நேரம் சரியாக 12:33 ஆக போகுது.
2: உங்க வீட்டு சுட்டி குழந்தைங்க உங்களுக்கு பாடம் எடுத்த சுவாரஸ்யமான அனுபவங்களை பத்தி தான் நிறைய சிநேகிதிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் என்ன பேச போறாங்க
1: கேட்கலாம். வணக்கம். லைன் கட் ஆயிடுச்சு. வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: என் குழந்தைகளோட இதவே ரொம்ப ஒரு சௌகம்
1: தான்.
3: அது எங்க வீட்டுல இப்ப பேரன் பேத்தி கூட வந்திருக்காங்க லீவுக்கு.
1: அதான் ஒரு வாரம் லீவு.
3: எல்லாருமே கரெக்டா லீவ் முடிஞ்சவங்க வந்துட்டாங்க. அவங்களை மெயின்டைன் பண்றதே பெரிய வேலை. ஆனா அவங்கள அவங்க வேலையை பார்க்க சொன்னா அவங்களுக்கு பாராட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. ஏன்னா பொருள்களை பூரா இறஞ்சி போடுவாங்க. இந்த புது விளையாடுவாங்க, புலாங்குழி, இந்த ஒத்தையார் ஒட்டையா, அப்புறம் ஊது முத்து முத்து வச்சிருக்கேன் ஒரு டப்பா நிறைய. அது ரொம்ப பிடிச்சமானது எங்க பிள்ளைகளுக்கு. போறாமே அதை விளையாண்டு முடிச்சுட்டு இறஞ்சி போட்டுட்டு போயிருவாங்க. நீங்க அழகா அதை டப்பாவில வைங்களே பாக்கலாம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு குஷி. நீங்க டப்பால அடிக்க வச்சவன ரொம்ப அழகா இருக்கும் பாருங்களேன் இந்த இடம் அப்படின்னு சொன்னா உடனே அம்பிட்டே அடிக்க வச்சிருவாங்க. அப்புறம் அந்த என் பேச்சு இருக்க அஞ்சு என் பேர் இந்த வந்து அம்மா அண்ணன் அடிக்கிறாம்மா ஒத்துமையா இருக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் எங்க மாமியார் இது வெளியில உட்காந்துருப்பாங்க, பாட்டி பாவம் ஏதாவது குடுங்க சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லுவா. எல்லாரும் நேற்று சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என் மகனுங்க மூணு பேரு நேரத்தையெல்லாம். அப்ப அவ வந்து விறுவிறுன்னு வந்து பாவம் அம்மில்லையா அப்பதான் பாட்டிக்கு மட்டும் சாக்லேட் கொடுக்காம இருக்கீங்க நீங்களா சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா. அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, கள்ளம் கபடம் இருக்காது, ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கீங்க. எல்லாருக்குமே எல்லாத்தையும் குடுத்து சாப்பிடணும் அப்படிங்கற எண்ணம் வருது இல்லையா. பிள்ளைங்கிட்ட கத்து கொடுக்க கத்துக்கிறது ஏராளம் ஏராளம் கூட எந்திரிச்சு மறுபடியும் உதறி விட்டுட்டு வேகமா நடக்குங்க. அதே மாதிரி அதுங்க வந்து செல்லம் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா விழுந்துட்டு ஒரே அழுகை அழுகுங்க. அப்ப நம்ம ரொம்ப பதறக்கூடாது அந்த நேரம் என்ன சரியாயிரும். அந்த காலத்துல நான் விழுந்துட்டு எந்திரிச்சு போனா எங்க அப்பதான் சொல்லுவேன் எல்லாம் சரியா போய் சாயறதுக்குள்ள ஆறி போயிரும் அப்படின்னு
1: சொல்லிடுறோம்.
2: வெளியேறிடுவோம் அந்த
1: குழந்தைங்க
4: எங்க வீட்டு முன்னால பொது இடம் பாத்துக்கிடுங்க சார். அதுல ஒரு சின்ன வச்சிருக்கோம் எங்களே.
2: சரி,
4: அது பஞ்சாயத்துல உள்ளது. அதுல தண்ணி மட்டும் சுத்தமா பிடிக்கணும்னு எங்க வீட்டு முன்னால இருந்தவன நான் போய் சத்தம் போடுவேன். என் மனைவி வந்து எங்க
1: ஏசுவான்,
4: நீங்க ஏன் போய் சேர்த்தீங்க, யாருமே கேட்க மாட்டேங்க, நீங்க ஏமா சேர்த்தீங்க, நீங்க எது கண்ட போடுதீங்க அப்படின்னு என் பிள்ளை எனக்கு அறிவுறுத்தி சொல்லும். எனக்கு அது சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளை சொன்னது நமக்கு ஒரு அறிகுறிச்சு அது கரெக்ட் தானே அப்படின்னு நான் அதை
1: பிரச்சனை வராது நம்ம வேலையை மட்டும் பாத்துட்டு இருந்தா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா.
2: அதாவது கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்கணும், அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருக்கணும்.
4: ஆமா அப்படின்னு நினைக்கிறது. அதுக்கு வந்து யாருமே கேட்க மாட்டாங்க நம்ம சொன்னா.
2: சரி சரி,
4: இப்ப பஞ்சாயத்து தானே நீங்க ஏன் கேட்கீங்க அப்படின்ட்டு எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க.

0: துணி அலசுவோம், எல்லாம் செய்வோம், குளிப்போமாங்க. நாங்க வந்து கொஞ்சம் சுத்தமா இருக்கணும் அடுத்தவங்க வீட்டு முன்னால, நீங்க அப்படி செய்யாதங்க அப்படின்னா நம்மட்டு சண்டை கிழங்கு யாருமே கேட்க மாட்டாங்களா. அதனால நம்ம நீங்க ஏன் கேட்கீங்க, நீங்க கேட்காதங்க, யாருமே கேட்க மாட்டாங்க, நீங்களும் கேட்காதங்க அப்படின்னு எனக்கு அறிவுரை சொல்லுவான்.
1: சரிங்க, நன்றி மாநிலத்தில் கலந்துகிட்டதுங்க.
0: நன்றி சார். நன்றி.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கும்பக்கரை தங்கையா படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: கோ.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதே நிகழ்ச்சியில். இன்னைக்கு நம்ம உங்க வீட்டு சுட்டி குழந்தை உங்களுக்கு பாடம் எடுத்த சுவாரஸ்யமான அனுபவத்தை பத்தி தான் நிறைய ஸ்நேகிதிகள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து யார் என்ன சொல்ல போறாங்க கேக்கலாம்.
3: வணக்கம்.
4: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நான் சிவகாமி, சேரன் மகாதேவில இருந்து பேசுறேன்.
3: சேரன் மகாதேவி? சொல்லுங்கம்மா.
4: சேரன் மகாதேவி, சிவகாமி. முதல்ல ரெண்டு விஷயத்த சொல்லிடுறேன். நேத்து நடந்த விஷயம் நான் போன்ல பேசிட்டே இருப்பா. அப்ப நீங்க வந்து நன்றிமா நன்றிமான்னு சொன்னீங்க. அப்ப நான் வைக்கணுமா? அதுக்கு வந்து அவன் கிளாஸ் இருக்கான் எனக்கு. அவங்க நன்றிமா நன்றிமான்னு சொல்றாங்கல்ல, போது நிறுத்த வேண்டியது, அடுத்த கிழமை தொடருவ அப்படிங்க. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து நான் வந்து சைன் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், SIVA அப்படின்னு அந்த தனித்தனியை எடுத்தாவே பண்ணுவேன். எனக்கு அதை வந்து அவன் தான் திருத்தி கொடுத்தது. சைன் பண்ணது வந்து இப்படி எல்லாம் சைன் பண்ணக்கூடாதுமா அப்படின்ட்டு அவன் கூட்டல் எடுத்து அந்த எஸ் பெருசாக்கி ரொம்ப அந்த கூட்டல் எடுத்துல அழகா சொல்லி கொடுத்தான். பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, இனிமே நீ இப்படிதான் பண்ணணும், என் கைய பிடிச்சு சொல்லி கொடுத்தான்.
2: என்ன படிக்கிறாங்க?
4: என்னன்னா
3: பெரிய ஆளு சின்ன பையன், நீ சொல்லி நான் கேக்கணுமா அப்படி சொல்லிருவாங்க. ஆனா நீ இப்ப உள்ளவங்க எல்லாம் எல்லாருமே கேக்குறாங்க
4: வார்த்தைகளை. நான் சொல்லிருப்பேன், சில வேலைக்கு சொல்லுவேன், ஆனா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை நான் நினைச்சு பாப்பேன்.
3: சரி,
4: அவன் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வெளியில ஏதாவது பிரச்சனை நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதல்ல என்னை விடவே மாட்டான் வெளியில. நீ அங்க என்ன, நீ என்ன போய் பேசிட்டு இருக்க உள்ளப்பமா அப்படின்றான். ஒரு நாள் பேசிருந்த கைய பிடிச்சி இழுத்து கொண்டு உள்ள விட்டுட்டு கேட்டே தாப்பா
3: விட்டான்.
4: அங்க போய் நின்றுட்டு அவங்ககிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்க, அது அவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்கிடுவாங்க, நீ ஒண்ணும் அங்க நாட்டம் பண்ணான்டா, நடுவர் கிடையாது, போ வீட்டுக்குள்ள அப்படிங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவன் என்ன என்ன பண்ணுவான், இது பண்ணி கூட்டு கொண்டு
2: போயிருவான்.
4: அவங்க அப்பா சொல்லும் போது சரி அவன், ஆமா நீ எப்படி சண்டை பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க போனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவான். ஆனா அவங்க அப்பா இருக்கிற அவன் சொல்றத அவன் அமைதியா கேட்டுக்கிடுவான். எதுவும் பண்ணினாலும் ஆமா என்னெல்லாம் செஞ்சிருக்க கூடாதோ அப்படின்னு நானும் செலவழிக்க அதை உணர்ந்துக்கிடுவேன், அதைப்படி நடப்பேன்.
3: சூப்பரா சொன்னீங்க.
4: ஆமா சின்ன பையனா மாதிரி செய்யும்.
2: நன்றி.
4: ஆ தேங்க்ஸ்.
2: வணக்கம்.
5: வணக்கம்.
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க? கேடிசி நகர் லட்சுமி. சொல்லுங்க
3: சொல்லுங்க.
5: என் பேத்தி 13 வயசாகுது.
3: சரி,
5: அதுல பிரிஸ்க் அண்ட் பிரில்லியண்டா இருப்பா. எந்த மெடிசன்னாலும் சரி, அல்லது ஸ்நாக்ஸ் கவர்னாலும் சரி, எக்ஸ்பைரி டேட் பார்த்துதான்
3: சூப்பர்
5: யூஸ் பண்ண சொல்லுவா. அவளே யூஸ் பண்ணுவா. அப்புறம் யூடியூப்ல பார்த்து ஒரு கோல்டன் பால்ஸ் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா. அவ்வளவு அழகா குவாண்டிட்டி அண்ட் குவாலிட்டி, அவ்வளவு அற்புதமா உப்பு காரம்லாம் அவ்வளவு கரெக்டா போட்டு செஞ்சிருக்கா. நம்ம இவ வயசுல இப்படி எல்லாம் இருந்தோம்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
3: அவளோட உண்மைதாங்க. அது என்னமோ உண்மைதான். இப்ப உள்ள பிள்ளைங்க ரொம்ப ஷார்ப்.
5: ஆமா ரொம்ப ஷார்ப்.
3: ரொம்ப ஷார்ப். ஆமா அழகா சொன்னீங்க. நன்றிமா.
2: நன்றிமா நீங்க கலந்துகிட்டதுக்கு.
3: நன்றி சார். அவங்க சொன்னப்போ இந்த சின்ன பிள்ளைங்க அதை சொல்லப்போ அவங்க ஒன்று கேட்டுக்கிறாங்க, இன்னொன்று நம்மளை விட இவங்க ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பாருங்க. அந்த உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்கல்ல, இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை.
2: அதே மாதிரி இதுக்கு சிவகாமி அம்மா சொன்னது, அந்த கையெழுத்து போட இப்படி போடக்கூடாதுமா, பேரை மட்டும் அப்படி தனித்தனியாக எழுதக்கூடாது, லெட்டர் மாதிரி இப்படி போடணும் அப்படிங்கிற விஷயங்கள். ஒருத்தங்க வந்து ஃபோன் நன்றி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் பேச வேண்டாம். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த கருத்தை

0: கரெக்டாக சொல்கிறாங்க
1: அந்த நுணுக்கத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்கிறத அவங்க நுணுக்கத்தை கற்றுக்கிறாங்க.
0: கண்டிப்பாக
1: அதை கேட்குறாங்கல்ல இவங்க, அதை பெருமையாக சொல்கிறதும் பெருசு.
0: கண்டிப்பாக இதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்கக்கிட்டையும் ஒவ்வொரு திறமைகள் வந்து இருக்குது,
1: நிறைய இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா கேட்டு
0: நம்ம உன்னிப்பாக கவனித்தாலே அதில் இருந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கரகாட்டக்காரன் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

வேணோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

0: 92.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான். இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில அடுத்து பேசக்கூடிய ஸ்நேகிதி யாருன்னு கேட்டுடலாம்.
1: வணக்கம். ஓகே, உங்க லைன் கட் ஆயிடுச்சு. இந்த குழந்தைங்களை பத்தின சுவாரஸ்யம் நம்ம கேட்டோம், பெரியவங்க எல்லாம் கத்துக்கிறதுன்னு. ஒரு கீவேர்டு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த பெரியவங்கெல்லாம் எதுவும் ஒரு விஷயம் நடந்தால் மனசுலேயே வச்சுருப்பாங்கல்ல, குழந்தைங்க வந்து மறந்துடுவாங்க. அந்த நேரம்தான் அந்த விஷயம், அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை மறந்துடுவாங்க. அந்த மறக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது, குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செயல்பாடுகள் எல்லாமே நம்ம லைவாக பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த பிள்ளைங்க.
0: வணக்கம். பேசக்கூடிய ஸ்நேகிதி வணக்கம்.
1: ஓகே, லைன் கட் ஆகிட்டே இருக்குது. வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: நான் திருச்செந்தூர்ல இருந்து ராதா பேசுறேன்.
1: திருச்செந்தூர்ல இருந்து பேசுறீங்களா?
2: ஆமா. எப்படி இருக்கீங்கமா?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கோம். பூபாலன் சார் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சொல்லுங்க.
2: என் பையன் எனக்கு புகட்டிய பாடமா இந்த எஃப்எம் ரேடியோ பேச ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொன்னேன். நம்பர் எவ்வளவு எழுதி, அதை நீங்க வேக வேகமா சொல்றீங்க. எழுத மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? நானும் என் பையனும்
1: ஐயோ,
2: டச் போன் வச்சு அதுல ரெக்கார்ட் பண்ணி ரேடியோ வச்சு அப்படி பதிஞ்சு எழுதி
1: ரெக்கார்ட் பண்ணி எழுதி.
0: இவ்வளவு சிரமம் இருந்திருக்கு.
1: இவ்வளவு சிரமம் இருக்கா நாங்க சொல்றதுல?
0: சரி, இனிமே கொஞ்சம் மெதுவா சொல்லிருவோம்.
1: சொல்லிருவோம். அழகா பேசுனீங்க, நன்றிமா.
0: வணக்கம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான ஸ்நேகிதி
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் அரியபுரத்துல இருந்து பார்கவி பேசுறேன்.
0: சொல்லுங்க பார்கவி.
3: ஆமா, இந்த என்னோட பொண்ணு வந்து பவிஸ்ரீ, அவ வந்து எல்கேஜி தான் படிக்கிறா. ஆனா அவ வந்து ரொம்ப நல்ல நிறைய எல்லாமே சொல்லி கொடுப்பான் எங்களுக்கு. அவங்க எங்க அத்தைக்கு வந்து ரொம்ப செல்ல பத்தி எதுவுமே தெரியாது. அந்த செல்ல பத்தி தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க, இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னுட்டு. சோப் போடுறது நீட்டா சோப் போடணும்பா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஏதாவது பேசிட்டு இருந்தோம்னா, எதுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, தூரம் போங்க, எந்த தூரம் போங்க
1: அப்படின்ட்டுருவான்.
3: அப்புறம் சாப்பிடுறது இப்படிதான், நீட்டா தான் சாப்பிடணும், இப்படிதாம எடுத்து சாப்பிடணும், இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு
1: சொல்லிடுவான். எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு.
3: கரெக்டா சொல்லிடுவான். ஆமா, அது எல்கேஜி தான படிக்கிறா, இப்பவுமே இந்த மாதிரி சொல்லி தரலாம்.
1: சூப்பர் சூப்பர்.
3: எங்க அத்தைக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பா. இந்த இதெல்லாம் இது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும், இப்படி யூஸ் பண்ண கூடாது, செப்பல் போட்டுட்டு தான் வெளியில போகணும், கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சும்மா எல்லாம் சாப்பிடக்கூடாது, எல்லாமே சொல்லுவா. கோழி எல்லாம் நம்ம வந்து வீட்டுல வளர்க்கணும் அப்படிங்க மாதிரி எல்லாம் சொல்லுவா, நிறைய சொல்லுவா.
1: நீங்களும் நிறைய சொல்லி இருக்கிறீங்க, அருமையா பேசுனீங்க. நன்றிமா.
0: ஆசிரியர்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களை அவங்களுடைய மனசுல அப்படியே பதிஞ்சிருது. சோ அத நம்ம தவறா பண்ணும் போது கரெக்டா வந்து சொல்லிடுறாங்க, இது இப்படி செய்யக்கூடாது, நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலயே சொல்லும் போது அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தைங்களா வந்து வளரும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அனைத்து சிநேகிதிகளுக்கும் நிலை பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. சின்னவர் படத்திலிருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
4: திருநெல்வேலி பண்பலை 102.6 சிநேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.

0: ஆரோக்கியம் காப்போம். இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் நல்வாழ்வு அவர்கள்.
1: இயற்கை மருத்துவத்தில் பஞ்சபூத ஆற்றல்கள்னு சொன்னால் அதில் முக்கியமாக சூரிய வழியே ஒரு சிகிச்சை எங்கிட்ட வந்து சன் தெரப்பின்னு சொல்லுவோம், அதுக்கு ஹீலியோ தெரப்பி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த சூரிய வழியில் வந்து நிறைய ஆற்றல் கிடைக்குது, வெறும் ஜஸ்ட் ஒளி மட்டும் இல்லை, எனர்ஜி சோலார் எனர்ஜின்னு சொல்லி அதை பயன்படுத்தி இப்போ இன்றைக்கி சயின்ஸில் நிறைய பண்ணுற மாதிரி நம்ம உடம்புக்குமே சோலார் எனர்ஜி தேவை. ஸோ வெயில் இல்லைன்னா ஒரு செடி கூட வளராதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒளி சேர்க்கைக்கு எப்படி வெயில் அவசியமாக அந்த மாதிரி உடம்புக்கும் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவை. அந்த வெயில் படலனாலே ஸ்கின்னோட நேச்சுரல் டெக்ஸ்டராக போயிடும். சூரிய ஒளி வந்து நம்ம என்னென்னாலே உடம்புக்கு வந்து வைட்டமின் டி உள்ளே வருது. ஸோ விட்டமின் டி வந்து எதுக்காகனா மெயினாக அந்த எலும்பு பிரச்சனைகளுக்கு புறமே ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் கால்சியம் உள்ளே போகும், அந்த கால்சியம் வந்து நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து விட்டமின் டியும் சேர்ந்தால் தான் பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடும். அதனால் வைட்டமின் டியும் கால்சியமும் சேரும்போது தான் எலும்புகள் வந்து நல்லா உறுதியாகும். ஸோ அதனால் எலும்பு பிரச்சனைகள், எலும்பு ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லி எலும்பு தேய்மானங்கள்னு சொல்லுவாங்க.

0: வழி வந்து நம்ம ரெண்டு உடம்புக்கு வந்து வைட்டமின் டி உள்ளே வருது. ஸோ விட்டமின் டி வந்து எதுக்காகனா மெயினாக அந்த எலும்பு பிரச்சனைகளுக்கு புறமே ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் கால்சியம் உள்ளே போகும். அந்த கால்சியம் வந்து நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து விட்டமின் டியும் சேர்ந்தால் தான் பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடும். அதனால் வைட்டமின் டியும் கால்சியம் சேரும்போது தான் எலும்புகள் வந்து நல்லா உறுதியாகும். ஸோ அதனால் எலும்பு பிரச்சனைகள், எலும்பு ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லி எலும்பு தேய்மானங்கள்னு சொல்லுவாங்க, அந்த எலும்பு உள்ள மஜ்ஜையெல்லாம் வீக் ஆயிரும், எலும்பு உடைகிறது அதெல்லாம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து விட்டமின் டிக்கு பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் இன்றைக்கி மாத்திரை தான் கொடுக்குறாங்க. பட் இந்தியாவில் வந்து தேவையில்லை. நம்ம சூரிய ஒளி படாதனால இன்றைக்கி விட்டமின் டிக்கு மாத்திரை எடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அதனால் சூரிய ஒளியில் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம், காலையில் 1/2 மணி நேரம், ஈவினிங் காலில் வந்து ஒரு 9 to 10 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். கொஞ்சம் ஹாட்டான வெயில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வந்து ஈவினிங் வந்து ஒரு 4 to 5 அந்த டைமில் ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி சன் பாத் எடுத்தாலே இந்த விட்டமின் டி நல்லா தேவையான அளவு கிடச்சிரும். ஸ்கின் பிரச்சனைகள் வராது. மெயினாக ஸ்கின்னில் வரக்கூடிய தேமல், சோரியாசிஸ்க்கே சன் பாத் ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட்டு. டெய்லி வெயிலில் உட்காந்தாலே குறையும். இந்த மாதிரி எக்ஸிமா ப்ராப்ளம், அந்த தோலில் கருப்பாகி நீர் வடிகிறது, அப்புறமே நல்லா சூரிய வழிபட்டாலே அந்த நீர் வடிகிறது எல்லாமே குறைஞ்சிரும். அந்த மாதிரி புண்கள் இருக்குல்ல, அந்த ஆறாத புண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூரிய ஒளியில் ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி உட்காந்தாங்கன்னா புண்ணு ஆறும். இந்த சூரிய ஒளி வந்து நல்லா பேட்ரியாஸ்லாம் போயிடும். இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு பூசணம் பூத்துட்டுனா நினச்சிவாங்க, ஒரு பூசணம் பூத்தது வந்து வெயிலில் காயப்பட்டாங்கன்னா அந்த பூசணம்லாம் போயிடும். இந்த ஃபங்கஸ் பேக்டீரியாஸ் எல்லாமே இந்த சூரிய ஒளிக்கு போகக்கூடியது. அதனால் தோல் பிரச்சனை புண்ணு ஆத்துறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் எங்கள்கிட்ட டயபெட்டிக் ஊண்டுக்கு வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆறாத புண்ணாக வருஷ கணக்கில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கட்டியே வச்சுருக்கக்கூடாது. ஸோ நாங்கள் ஏற்கனவே ஒருத்தர் சொல்கிறது, இப்போ க்ளீன் பண்ணுறீங்களா, க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வெயிலில் அந்த புண்ணை காமிக்கணும். அப்போ வந்து அது நல்ல புண்ணு வந்து காஞ்சிரும், நீர் வடிகிறது குறையும். ஸோ அப்போ வந்து புண்ணு வந்து சீக்கிரம் ஆற ஆரம்பிக்கும். வந்து ஸோ நம்ம வெளியே நடக்கும்போது எங்கேயாவது மண்ணில் போகிறீங்கன்னா அப்போ கட்டிக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் காற்றாட உணர விடணும் அதை வந்து. ஸோ அப்போ தான் புண்ணு ஆறும். ஸோ நிறைய பேர் பேண்டேஜ் போடணும்னு உடனே உடனே கட்டிடுறாங்க. அப்போ க்ளீன் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணிட்டு உடனே மருந்து போட்டு கட்டிட்டு வந்துருந்தாங்க. கடைசி 1 வருஷமாக அந்த புண்ணு வச்சுட்டு இருப்பாங்க. இல்லை சூரிய ஒளியில் காய வச்சாங்கன்னா 1 மாதம் ஆறிடும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. ஆரோக்கியம் காப்போம். இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகளை கேட்டீர்கள். வழங்கியவர் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள்.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இது நலம் தானா.
1: காலநிலை மாறுபாட்டால சில நோய்கள் வந்து பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: மழை காலங்களில் வைரஸ்னால பல்வேறு காய்ச்சல்கள் வந்து வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த டெங்கு காய்ச்சலை மற்ற காய்ச்சல்களில் இருந்து வேறுபடுத்தி எப்படி கண்டறிவது சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
2: நமது மாவட்டத்தில் இந்த காய்ச்சல் ஒரு பகுதியில் ஒரு நபருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டால் அவர் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு டெஸ்ட் எடுத்து அது பாசிட்டிவ்னு வந்து அவருக்கு வந்து டெங்கு அறிகுறி என்று தெரிந்தால் எங்களுடைய மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் உள்ள சுகாதார ஆய்வாளர்கள் அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து அந்த ரிப்போர்ட்டை வாங்கி எந்த கிராமத்தில் எந்த இடத்துல அந்த நோய் வாய்ப்பட்டவர் இருக்கிறார்னு கண்டறிந்து அந்த கிராமத்தில் அன்றைய தினமே அந்த கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்குட்பட்ட களப்பணியாளர்கள் டிபிசி என்ற டொமஸ்டிக் பிரீடிங் செக்கர்னு சொல்லக்கூடிய கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடுத்தக்கூடிய அந்த களப்பணியாளர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் மருத்துவ அலுவலர்கள் அடங்கிய குழு அந்த கிராமத்திற்கு சென்று அந்த எந்த வீட்டில் அந்த டெங்கு கொசு பாதிக்கப்பட்ட நபர் இருந்தாலோ அந்த வீட்டை சுற்றி உள்ள பகுதிகள் முழுவதும் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். முதல்ல அந்த வீட்டில் போய் பார்த்துட்டு அந்த வீட்டில் எங்கேயாவது தண்ணீர் தேங்கி இருக்கிறதா, நல்ல தண்ணீர், நல்ல தண்ணீர் பொதுவாக எங்கே தேங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடு இருந்தால் அந்த வீட்டை சுற்றி டயர்கள், அந்த உடைந்த பிளாஸ்டிக் டம்ளர் போட்டு வச்சுருக்கலாம், உடைஞ்ச பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கலாம், ஆட்டு உரல் இருக்கலாம், அதை மாதிரி பூந்தொட்டிகள் வந்து இருக்கலாம், அதில் தண்ணீர் ஊற்றி வச்சுருக்கலாம், அதை முறையாக கவனிக்காமல் இருக்கலாம். இது மாதிரி அந்த இடங்களை பூரா கண்டறிந்து அந்த இடத்துல ஏதாவது லார்வா இருக்குதா அப்படின்னு கண்டறிந்து அது முழுமையாக அழிப்பதற்கு பணிகளை முறையாக செய்கிறார்கள். மேலும் சோர்ஸ் ரிடக்ஷன் சொல்லுவாங்க, அந்த எந்த இடத்துல இந்த நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்

0: அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் களப்பணியாளர்கள் சென்று தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்தி அந்த வீடுகளில் தண்ணீர் திறந்திருந்தால் அதை மூட வைப்பதற்குண்டான அறிவுரைகளை சொல்வார்கள். மேலும் அந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபாகிங்னு சொல்லுவாங்க, அந்த கொசுவை அழிப்பதற்குண்டான அந்த இன்டோர் ஃபாகிங் மிஷினை வச்சு அந்த கொசு புகை அடித்து அந்த கொசு உற்பத்தியை முழுவதுமாக கட்டுப்படுத்துவார்கள். அதற்கு மேலும் அந்த உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாக கிராமத்தை முற்றிலுமாக நல்ல சுத்தமாக வைத்திருப்பதற்கு உண்டான வழிமுறைகளையும் செய்கிறார்கள். அதன் பிறகு அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மேல்நிலை நீர் தேக்க தொட்டிகளையும் முறையாக குளோரினேஷன் செய்து சுத்தமான தண்ணீர் மக்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான இந்த காய்ச்சல் மாதிரி வேறு ஏதாவது மஞ்சள் காமாலை போன்ற பிரச்சனைகளும் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி குளோரின் செய்யப்பட்ட தண்ணீரைத்தான் தினசரி மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவுரைகளை வழங்குவாங்க.
1: மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு காய்ச்சல் வந்து எவ்வாறு பரவுகிறது, டெங்கு காய்ச்சல் வந்தாக்க முறையாக எவ்வாறு சிகிச்சை எடுக்க வேண்டும், பொதுமக்கள் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற இப்படி பல அருமையான கருத்துக்களை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள்.
2: கேட்டுட்டு இருக்கிறீங்க நாம நிலை பண்பலை 102.6 நலம்தானா? இன்னைக்குள்ள அவசரமான அந்த உலகத்தில் நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தரக்கூடிய பாரம்பரிய சிறுதானியங்கள் நிறைய இருக்குதுங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் அந்த குதிரைவாளி அரிசி அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நலம்தான நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களோட கேட்டு ரசிக்க போகிறீங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குதிரைவாளி அரிசி பற்றி தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது வெள்ளை அரிசியை விட இந்த குதிரைவாளி அரிசியில் வந்து சர்க்கரையினுடைய அளவு ரொம்ப மிகவும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த குதிரைவாளி அரிசி அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு உணவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குதாங்க. ஸோ இதனால் மலச்சிக்கல், வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள் இதிலெல்லாம் வந்து கஷ்டப்படுவாங்களே, இந்த மாதிரி பிரச்சனைகளில் இவங்கள்லாம் வந்து தொடர்ந்து இந்த குதிரைவாளி அரிசி வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா வயிறு வந்து எப்போவுமே லேசாக இருக்கும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் இனிமையான பாடலுக்கு அப்புறமா.

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-ல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நலம் தானா கேட்டு இருக்கோம். 1:20 FM ரெயின்போ 102.6 ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குதிரைவாளி அரிசி பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த குதிரைவாளி அரிசி உணவு சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச அந்த உணர்வு வந்து தருமாங்க. ஸோ இதனால் தேவையில்லாத அந்த நொறுக்கு திணிகளை வந்து சாப்பிட்றது தவிர்த்துருவோம். தவிர்த்தது மட்டும் இல்லை, நம்மளுடைய உடல் எடையும் வந்து இயல்பாக இருக்குமா, அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள அந்த கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து குறைச்சி நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்க செய்கிறதுக்கு இது ரொம்பவே உதவுது. இதனால் இரத்த அழுத்தம் வந்து சீராகி நம்மளுடைய இதயம் வந்து நல்ல பலமான ஒரு இதயமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடலுக்கு அப்புறமா கேட்கலாம்.

நம்ம நிலைப்பண்பலை 102.6 இன்று மதியம் 2 மணிக்கு உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் நம்ம குக்கு நிகழ்ச்சியில். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் சேர்த்து டைப் பண்ணி இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 9443630794. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் குரல் பதிவு தெளிவாக வந்து குரல் பதிவு செஞ்சும் நீங்கள் வந்து அனுப்பலாம். ஸோ குரல் பதிவில் இரைச்சல் சத்தம் இல்லாமல் நீங்கள் வந்து அனுப்புனா குரல் பதிவோட உங்களுடைய பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறோம். ஊட்டச்சத்துள்ள குதிரைவாளி அரிசி பற்றி தான் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த இரத்த சோகை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இந்த குதிரைவாளியில் வந்து இரும்பு சத்தும் துத்தநாகமும் இந்த சத்து வந்து அதிகமாக இருக்கிறதால உடலில் இரத்த ஓட்டத்தையும் இரத்தத்தினுடைய அளவையும் அதிகரிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த குதிரைவாளி அரிசியில் வந்து இருக்குது. அதனால் இந்த மாதிரியான ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த சிறுதானிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நாமளும் நம்மளுடைய மற்ற உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே உடல் நலத்தோட ஆரோக்கியமாக இருக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
4: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
3: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
4: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
5: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
4: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
7: நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குதிரைவாளி அரிசி பத்தி தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதாவது வயதானவர்களுக்கும் வளரும் குழந்தைங்களுக்கும் இந்த கால்சியம் சத்து வந்து ரொம்ப அவசியங்க. இந்த குதிரைவாளியில் இருக்கக்கூடிய இந்த தாது உப்புக்கள் நம்மளுடைய இந்த எலும்பையும் பற்களையும் வலுவாக வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப உதவுது அப்படிங்கிறாங்க.

இனிமையான பழைய திரைப்பட பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 நலம் தானா. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குதிரைவாளி அரிசி பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இந்த அரிசி உணவை நம்ம வந்து எடுத்துக்கிட்டதால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய சக்தி வந்து அதில் இருக்குது. அதே மாதிரி தோலை வந்து சுருக்கம் இல்லாமல் நம்மளுடைய தோலை வந்து நல்லா பொலிவாக வச்சுக்கிட்டதுக்கும் தலைமுடியை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டதுக்கும் உதவுது. ஸோ எந்த அளவுக்கு எவ்வளவு நன்மைகள் இந்த மாதிரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கேட்குறது மூலமாக தெரியுது. ஸோ கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த உணவுகளை நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக்
4: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
8: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நலந்தானா கேட்டுட்டு இருக்கிறோம். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குதிரைவாளி அரிசி பற்றி தான் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நவீன கோதுமை, சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள்லாம் இருக்கு இல்லையா, இதனால் வந்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள், அலர்ஜி மாதிரி ஏற்படும். ஆனால் அந்த குதிரைவாளி அரிசி வந்து முற்றிலும் வந்து அந்த குளூட்டன் இல்லாத ஒரு இயற்கை தானியம் அப்படிங்கிறதால எல்லோருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பான உணவாக இருக்குதுங்க. இது மட்டும் இல்லை,

அது நிறைய விஷயங்களில் நம்ம இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் சமைப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்போம். ஸோ அப்படியெல்லாம் நம்ம நினைக்கணும்னு தேவையில்லை. வழக்கமாக நம்ம அந்த அரிசி எப்படி பண்ணுறோம், ஊற வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா ஊற வச்சு அதை சாதமாகவோ கஞ்சியாவோ அல்லது உப்புமா மாதிரியோ வந்து நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஏன் இட்லி தோசை அந்த மாதிரி மாவில் கூட கலந்து நம்ம சுவையாக சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஸோ சுவையாகவும் இருக்கும், நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும்.

1:51 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா? ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குதிரைவாளி அரிசி பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது நம்ம நிறைய விஷயங்களில் பார்த்துட்டோம்னா, வெளிநாடுகளிலிருந்து நம்ம வந்து உணவுகளை தேடி போய் அந்த மாதிரியான இம்போர்ட்டடு குட்ஸை வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிடும் உணவுப் பொருட்களை, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து செய்யணும்னு அவசியமே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய மண்ணில் விளையக்கூடிய இந்த எளிய சிறுதானியம் ஊட்டச்சத்துக்களை வந்து நம்ம சாப்பிட்டோம்னாலே போதுங்க, நமக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். முக்கியமாக ஸோ விலையும் குறைவான ஒரு விஷயம், ஆரோக்கியமும் நமக்கு வந்து நல்ல ஒரு நிறைவான ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு அப்புறம்.

0: தவறாய் ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நம்ம நிலைப்பண்பலை 102.6 இன்று மதியம் 2 மணிக்கு உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடித்தமான பாடலை அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஒரு முறை சொல்கிறேன், குறிச்சுக்கணுங்க. 9 4 3 3 6 0 7 9 4 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் மறக்காமல் நீங்கள் டைப் செஞ்சு அனுப்பலாம். இல்லை குரல் பதிவு செஞ்சும் நீங்கள் வந்து தெளிவான முறையில் அனுப்பலாம். நலம்தானா நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. ஊட்டச்சத்து நிறைந்த குதிரைவாளி அரிசி பற்றி தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் வாக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தினமும் இல்லாட்டினா கூட வாரத்தில் 2-3 நாட்களாவது நம்ம வீட்டு உணவில் இந்த குதிரைவாளி அரிசியை சேர்த்து சாப்பிட்டுன்னு வைங்களேன், நாமளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினர்களும் இந்த பழக்கங்களை சரியான முறையில் பழக்கப்படுத்தி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2 மணி, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்மணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, நிறைய பேர் இனி சாப்பிட்றதுக்கு தயாராக எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா சண்டே அன்னைக்கு தான் எல்லோரும் வீட்டில் ஒன்றா இருப்பாங்க, மற்ற நாளில் ஆஃபீஸில் சாப்பிடுவோம். இப்போ எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே இடத்துல இருந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருப்பீங்க. சில சாப்பிட்டுட்டு பாடல் கேட்குறதுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க எண்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த எண்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். எண்கள் சொல்கிறேன், 944-33-60-79. திரும்பவும் சொல்கிறேன், 944-33-60-79. இந்த எண்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். பாடல் கேட்கலான்னு சொல்லும் போதே இங்கே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. மற்ற நாள் நிறைய பேர் கேட்பாங்க, ஆனால் வேலைக்கு போனவங்க இன்றைக்கி வீட்டில் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து நம்ம இன்றைக்கி நம்ம விருப்பத்தை கேட்கலாம், அதை எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் முதல்ல கயத்தாறுலேருந்து வி பர்வீன் அவங்க பாடல் கேட்டிருக்காங்க, ஊர் விட்டு ஊர் வந்து. இது படத்தோட பேர், பாடல் சொர்க்கமே என்றாலும் அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் கேட்கலாமா?

2:07 கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் மூலமா விரும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது போன்ற பாடலை நீங்களும் மெசேஜ் பண்ணி கேட்கணுமா? எண்கள் சொல்கிறேன், 944-33-60-79. திரும்பவும் சொல்கிறேன், 944-33-60-79. இந்த எண்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம் குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்து பார்க்க நேரிலிருந்து வசந்தா, ஏசுபாலன், இவாஞ்சலின், இஸ்லின், சுபிக்ஷன் அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க கிழக்கு சீமையில் இந்த படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இதோ அவங்களுக்கு விருப்பமான பாடல்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. எல்லா நாளும் வந்து வேகமாக வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், ஆஃபீஸில் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி தான் சாப்பிட்றது கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து சாப்பிட்டுட்ருப்போம். சாப்பிடும்போது சொல்லுவாங்க வீட்டில், எல்லா காயும் சாப்பிடு அப்போ தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஆஃபீஸில் நம்ம சாப்பிடும் போது நாம் டிஃபன் பாக்ஸை பார்த்து கடகடன்னு சாப்பிட்டு துரைஞ்சிடுவோம். வீட்டில் இருக்கும்போது தான் நமக்கு நிறைய ஆலோசனைகளும் நம்ம நல்லதுக்கு நிறைய விஷயங்களும் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை இந்த ஓய்வு நாளில் நீங்கள் கேட்டுகிட்டே நிகழ்ச்சியும் கேட்டுட்ருப்பீங்க. அடுத்து நினைத்தேன் வந்தாய் படத்தோட பேர், பாடல் கேட்டிருக்காங்க சாம்பவர் வடகரையிலிருந்து ஐயப்பன் அவர்கள், அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்குது.

நேரம் 2:20. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு விருப்பமான பாடலை மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. இது போன்ற பாடல்களை நீங்களும் மெசேஜ் பண்ணி கேட்கணுமா? எண்கள் சொல்றேன், 9443360794. இந்த எண்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் பாடல் கேட்கலாம். அடுத்து குருவன் கோட்டையிலிருந்து முருகன் தீபக் அவங்க கேட்டிருக்காங்க. அபய் சண்முகி படத்திலிருந்து பாடல், அந்த பாடலை பாடினது ஹரிஹரன் ஸ்வர்ணலதா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஆனால் பாடலை பாடினது ஹரிஹரன் சுஜாதாமா. அவங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: அடுத்த குக்கு நேர்விருப்ப பாடல்கள்ல பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. கோவில்பட்டியிலிருந்து அபினேஷ், அவங்களுக்காக நாட்டாமை படத்திலிருந்து பாடல்.

நேர்களை, இன்னும் சற்று நேரத்தில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் அறியலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரில் இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் அறிந்தீர்கள். நேரம் 2:35. கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்து சிவசங்கரி தென்காசியிலிருந்து கேட்டிருக்காங்க, யாரடி நீ மோகினி படத்திலிருந்து பாடல். இது அவங்களுக்கான பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நேரம் 2:41 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு. நேயர் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு விருப்பமான பாடலை விரும்பி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில எடுத்து காசிநாதபுரத்துல இருந்து பத்மா அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க வேட்டைக்காரன் படத்துல இருந்து. இதோ உங்களுக்கான பாடல்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

2:46 கேட்டுட்ருக்குறீங்க குக்கு நேர் விருப்ப பாடல்கள். அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க மேலப்பாளையத்திலேருந்து ஹுசைன், உள்ளத்தை அளித்த படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இது அவங்களுக்கான பாடல்.

2:51 கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நேர்வெப்ப பாடல்கள். அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க தருவையிலிருந்து சபரி அவர்கள். அவங்களுக்காக தில் படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

குக்கு நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிறைய நேர்கள் பாடல் கேட்டிருந்தாங்க. நம்ம சிலரோடத பாடல் தான் வந்து ஒளிபரப்ப முடிஞ்சது. யாரோட பாடலாம் ஒளிபரப்ப முடியல அப்படின்னா, டவுன் மிருதுனா, பாளையங்கோட்டை முருகன், உக்குடல் சந்திரன், சுரண்டை முகமது அன்வர், வீரபாண்டிய புலிக்குளம், தாஸ் கார்த்திக், சிந்துபுந்துரை உச்சி மகாளி, நாசரத், ராஜேஸ்வரன், அஜய், சந்தோஷ், ராஜபாளையம் சரவணகுமார், குத்தாலம், அதாவது குத்தாலம்ங்கிறது பேர், தென்காசி ஊர், கொட்டாங்குச்சி பெரியசாமி, இவங்க பாடலாம் ஒளிபரப்ப முடியல. நிகழ்ச்சி நிறைவாக நல்லூர்லேருந்து பவித்ரா, மிதுன், அபிஷா கேட்டிருக்காங்க மின்சார கண்ணா படத்துலேருந்து பாடல்.

ஒலித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது குக்கு நேர் விருப்ப பாடல்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களை. இன்னும் சற்று நேரத்தில் 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இளையோர் பங்கேற்று வருவது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் உருவச்சிலைகள் பற்றிய கள ஆய்வின் போது தொன்மையான ஆலயம் கண்டறிந்தது தொடர்பாகவும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை மழுங்கச் செய்யும் வகையில் வெளியிட்ட அரசாணையை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் அந்த அரசாணையை மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் அனாஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற அபய் சிங்கிற்கு தமிழக அரசின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்றுமுன் வரை 12 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 92 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இந்தியாவின் பெருமை பேசும் மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் இனிமேல் கேட்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நம்ம நாட்டோட வரலாற்றையே மாற்றி அமைச்ச ஒரு மாபெரும் மாமனிதரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோங்க. அவர் வேறு யாரும் இல்லைங்க, இந்திய சமூக மறுமலர்ச்சியினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அன்போடு அழைக்கப்படுற ராஜாராம் மோகன் ராய் அவங்கள பற்றி தான். செப்டம்பர் 27 இன்று அவரோட நினைவு நாள். அவரை பற்றி நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இனிமையான பாடல்களோட.

0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

திருநாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 ராஜாராம் மோகன் ராய் அவங்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். ராஜாராம் மோகன் ராய் 1772 வங்காளத்தில் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தவருங்க. இவங்க வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப செம சுட்டியாக இருக்கக்கூடியவங்க. நம்ம நிறைய குழந்தைங்களை கூட சொல்லணும் இல்லையா, ரொம்ப செம சுட்டியாக இருக்கிற அந்த சின்ன வயசில் இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாரசீகம் அரபி பிரெஞ்சு இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு டஜன் மொழிகளுக்கு மேலே கற்றுக்கிட்ட ஒரு பன்மொழி புலவராக திகழ்ந்தார் ராஜாராம் மோகன் ராய். எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா ஏனோதானன்னு வந்து நம்ப மாட்டாங்க. ஆழமாக படித்து தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் உள்ள உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து கவனம் செலுத்துவாங்க. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு பழக்கம் உள்ள அவருக்கு சின்ன வயசுலேயே அந்த மாதிரியான ஒரு பழக்கம் வந்து இருந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு அப்புறமா.

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

மணி திருநாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 ராஜாராம் மோகன்ராய் அவங்கள பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் இறந்துட்டா மனைவியும் வந்து அதிலே உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற அந்த சதி அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு வழக்கம் வந்து இருந்துச்சு. ஸோ இதை பார்த்து துடிதுடிச்சு போன ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணுறாங்கன்னா, அதனை ஒழிக்கிறதுக்கு அயராது பாடுபடுறாரு. அதனால் முக்கியமாக ஆங்கிலேய அரசோட போராடி 1829 சதி ஒழிப்பு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எத்தனையோ பெண்களோட உயிரை காப்பாற்றின ஒரு நிஜமான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னே நம்ம வந்து ராஜாராம் மோகன் ராய் அவங்கள வந்து சொல்லலாம்.

இனிமையான பாடல்களோட ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணி திருநாடு ராஜாராம் மோகன் ராய் நினைவு தினத்தை மட்டும் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதாவது பெண்களுக்கு வெறும் சதி ஒழுப்பில் மட்டும் அவங்க வந்து நிற்கலை, பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. முக்கியமாக பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு, அவங்களுக்கும் மறுமணம் செய்ய உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே தைரியமாக குரல் கொடுத்தவர் தான் நம்ம ராஜாராம் மோகன் ராய். பெண்களோட சுதந்திரத்திற்காக விதை போட்ட முதல் மாமனிதர் இவர் தான்.

இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க மணி திருநாடு நிகழ்ச்சியில். ராஜாராம் மோகன் ராய் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். மூட நம்பிக்கைகள், முக்கியமாக ஜாதி பாகுபாடுகளை ஒழிச்சு எல்லாரும் மக்கள் எல்லாருமே வந்து ஒரே கடவுள் அப்படிங்கிற அவங்களுடைய குழந்தைக்கள் தான் அப்படின்னு சொல்லி எண்ணத்தை வந்து உருவாக்கி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து 1828 தொடங்கினார். ஸோ உருவ வழிபாடே தேவையில்லை அப்படிங்கிறதையும், உண்மையான அன்பும் மனித நேயம்தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு உரக்க சொன்னவர் நம்மளுடைய ராஜாராம் மோகன் ராய்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: பர்சனல் லோன் ஆஃபர்
6: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
5: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
6: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
7: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
6: அப்ப நான் என்ன பண்றது?
7: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
6: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
7: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
8: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
9: 3:36 நிலை பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு ராஜாராம் மோகன் ராய் அவங்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அவங்களுடைய பல்வேறு விஷயங்களை பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இன்றைய நவீன கல்விக்கு அடித்தளம் போட்டவர் இவர் தாங்க. அதாவது மேலை நாட்டு அறிவியலும் கீழே நாட்டு தத்துவங்களும் சேர்ந்த கல்வி தான் நம்மளுடைய மக்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பினார். அது மட்டும் இல்லாமல் சம்வாத் கௌமுதி அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கி பத்திரிகையின் வாயிலாக மக்களோட அந்த அறியாமையை போக்குவரத்துக்காக நிறைய விஷயங்களுக்கு வந்து அவர் பாடுபட்டிருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, இந்திய பத்திரிகை துறையின் முன்னோடியும் இவர் தான்.

மணித்திருநாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 இனிமையான பாடல்களோட ராஜாராம் மோகன் ராய் அவங்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அவருக்கு ராஜா அப்படிங்கிற அந்த பட்டம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அதாவது முகலாய பேரரசர் இரண்டாம் அக்பர் ஷா தன்னோட கோரிக்கைகளை ஆங்கிலேய அரசிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக ராம் மோகன் ராயை வந்து இங்கிலாந்துக்கு தூதுவராக அனுப்பினாராம். அப்போ அவரோட அறிவையும் திறமையும் பார்த்து வியந்த அந்த பேரரசர் தான் அவருக்கு வந்து ராஜா அப்படிங்கிற அந்த பட்டத்தையே வழங்கினாங்களாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை.

0: 2.6.
1: தமிழ்நிலை பண்பலை 102.6 இன்று மாலை 4:02 பொதிகை தும்பில ஜாலியா விளையாடலாம். மறக்காம கால் பண்ணி பேசுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம நிலை பண்பலை 102.6. இது மணித்தரு நாடு.

மணித்திருநாடு நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜாராம் மோகன் ராய் அவங்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, 1833 ஆம் ஆண்டு இங்கிலாந்தில்

இருக்கக்கூடிய பிரிஸ்டல் நகரில் அவருடைய அவர் இயற்கை எழுதினார். ஸோ உடலால் நம்மளுடைய நம்மளை விட்டு அவர் பிரிஞ்சாலுமே அவர் விதைத்த சிந்தனைகளும் சமூக சீர்திருத்தங்களும் இன்றைக்கும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. முக்கியமாக அறியாமை அப்படிங்கிற அந்த இருளை போக்கி பகுத்தறிவுங்கிற அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்த அந்த மா மனிதருடைய நினைவை வந்து நம்ம வந்து போற்றுவோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: நம்ம நிலை பண்பலை 102.6 இன்று மாலை 5:02 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள். ஆமாம் குட்டீஸ், 5:02 நீங்கள் கால் பண்ணி உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தலாம். நம்ம நிலை பண்பலை 102.6 கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், விடுகதை கேட்கலாம், மிமிக்ரி பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை நீங்கள் பேசலாம். நம்ம நிலை பண்பலை 102.6 நான் சொல்லக்கூடிய நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? 0462-256-1132. இன்னொரு நம்பர் 0462-256-1133. இந்த இரண்டு எண்கள் ஏதாவது ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட திறமையை வெளிப்படுத்தலாம். வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய குரல் பதிவை நீங்கள் அனுப்பலாம். 9443-3670-794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இளையோர் பங்கேற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் உருவச் சிலைகள் பற்றிய கள ஆய்வின் போது தொன்மையான ஆலயம் கண்டறிந்தது தொடர்பாகவும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை மழுங்கச் செய்யும் வகையில் வெளியிட்ட அரசாணையை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் அந்த அரசாணையை மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் அனாஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற அபய்சிங்கிற்கு தமிழக அரசின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 26.1 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இனி நீங்க விளையாடலாம் பொதிகை தும்பி. ஆமாங்க, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் ரொம்ப ஜாலியாக கேள்வி கேட்கலாம், நாங்களும் கேள்வி கேட்கும். ரொம்ப கஷ்டமான கேள்வியெலாம் கிடையாது, ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக நீங்கள் வந்து கேட்கலாம். பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நீங்களும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்கிறதுக்கு முன்னாடி, நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்கள் கூட விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்,
1: தங்க கல்யாணி.
0: நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு நீங்களும் ஜாலியாக பேசணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462 2561132 2561

0: 1133.
1: ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எவ்வளவு நேயர்கள் வரப்போறாங்க, என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்க போறாங்க அப்படிங்கறத பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குது.
0: நம்மளுக்கு எப்படி எல்லாம் கதி கலங்க வைக்க போறாங்கன்னு பார்த்துருவோம்.
1: நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதா யார் வந்து பேச போறாங்க, என்ன கேட்க போறாங்க? வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம், குற்றாலம் அம்பலவாணன்.
1: அம்பலவாணன் சார் வணக்கம், உங்களை தான் தேடிட்டே இருந்தோம்.
0: மாட்டி விட்டுறதுக்கா?
1: ஆமா, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சொல்லுங்க, நீங்க தான் கேட்கணும். இப்போ நீங்க தான் வந்து வித்தியாசமான முறையில ஒரு கேள்வி எல்லாம் வச்சிருப்பீங்களே.
0: எங்களை திணற அடிக்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும்.
2: அதாவது ஒரு நாலு எழுத்து சொல்லுமா?
0: நாலு எழுத்து
2: சொல்லு. ஆமா, ரெண்டாயிரம் எழுத்தையும் மூணாயிரம் எழுத்தையும் எடுத்து விட்டால், ரெண்டாயிரத்தி மூணாயிரம் எழுத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டா அவரு சம்மதிக்குன்னு சொல்.
0: என்ன சொல்லு?
2: சம்மதம். ஆமா, ரெண்டாயிரத்தி எடுத்து விட்டால் பூவோடு தொடர்புடைய ஒரு சொல் வரும். ரெண்டாயிரத்தி எடுத்து விட்டா பூவோடு தொடர்புடைய சொல் வரும். ரெண்டையும் மூணையும் எடுத்துட்டா சம்மதிக்கு சொல் வரும். அது என்ன?

0: சொல். ஆமா, 2000-ம் 3000-ம் எடுத்து விட்டால், 2000-ம் 3000-ம் எடுத்துடணும். எடுத்துட்டு அவர் சம்மதிக்குன்னு சொல்.
1: என்ன சொல்லு?
0: ரெண்டு சம்மதம், சம்மதம்,
2: சம்மதம்.
0: ஆமா, 2000-ம் எடுத்து விட்டால் பூவோடு தொடர்புடைய ஒரு சொல் வரும். 2000-ம் எடுத்து விட்டா பூவோடு தொடர்புடைய சொல் வரும். 2-ம் 3-ம் எடுத்துட்டா சம்மதிக்கும் சொல் வரும். அது என்ன?
2: மேல பாத்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற கேள்வி பார்த்து மேலதான் ஆன்சர் இருக்கோ.
1: மேல பார்த்தோன்னா தெரியலன்னு அர்த்தம்.
2: ஓ, தெரியலன்னு அர்த்தம் பாத்தீங்களா? ஏதாவது க்ளூ கொடுங்க, கண்டுபிடிச்சிடலாமா பாக்கறேன்.
0: அதாவது இது வந்து ஒரு சாப்பிடக்கூடியது,
1: சாப்பிடக்கூடியது,
0: அதோட தொடர்புடைய ஒரு சொல்.
2: சாப்பாடோட தொடர்புடைய ஒரு சொல்.
0: ஆமா ஆமா.
2: அது என்ன?
0: சாப்பாடோட தொடர்புடைய ஒரு சொல்.
2: சாப்பாடு கிடையாது, சாப்பாடோட தொடர்புடைய ஒரு சொல். எப்படி குழு கொடுக்காங்க பாருங்க.
1: சாப்பாடு. திரும்ப இன்னொரு கேள்வியை சொல்லுங்க.
0: 4 சொல், 2000 எடுத்து விட்டால் பூவோடு தொடர்புடைய ஒரு சொல் வரும். 3000 எடுத்து விட்டால், 2000-ம் 3000-ம் எடுத்துட்டா சம்மதிக்கும் சொல்.
2: சம்மதிக்கும் சொல் என்ன சொல் சொல்லுங்க. முடிஞ்சு போச்சுட்டேன் உங்களுக்கு.
0: 4 சொல் வந்து ஆகாரம்.
2: எப்படி இப்படி எல்லாம் உங்களால யோசிக்க முடியுது?
0: அதாவது ஆகாரம், ஆரம், ஆம்.
2: இல்ல, நீங்க எப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அப்படி எடுத்துட்டு வரீங்களே? எப்படி
0: என்ன கேட்கலாம்னு பாப்பேன். எல்லா வார்த்தையும் எடுத்துக்கிடுவேன்.
2: சோ, உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கீங்க. ரூம் போட்டு யோசிக்கீங்க.
0: இல்ல, என்ன பேசலாம்னு பாப்பேன்.
2: பரவாயில்ல, சூப்பர்.
0: 3 எழுத்து எடுத்துட்டா ஒரு பூ வரும்.
2: ரைட் ரைட். இப்போ நீங்க
1: கேக்குறேன், ரெண்டு பெண்களோட பேரு.
0: என்னமா?
1: ரெண்டு பெண்களோட பேரு, அதே மாதிரி 4 எழுத்து சொல்லுதான்.
0: ரெண்டு பெண்கள் பேரா?
1: ஆமா.
2: மாட்டீங்களா? மாட்டீங்களா?
1: முதல் 2 எழுத்து அறிவியலோட தொடர்புடையது, கடைசி 2 எழுத்து அஸ்ட்ராலஜி, ஜோதிடத்தோட தொடர்புடையது, இல்ல வானவியல் சாஸ்திரத்தோட தொடர்புடையது.
0: அப்படியா? வான்மதி அம்மா
1: இல்லையே?
0: வான்மதி இல்லையோ?
1: இல்லையே. வான்னு தனியா ஒரு பொண்ணோட பேர் வராதுல்ல?
2: எப்படி நாங்களும் கேப்போம்ல, நீங்க மட்டும் தான் ரூம் போட்டு யோசிப்பீங்களா?
1: இவங்களுக்காக தான் யோசிச்சுட்டு வந்தேன்.
0: என்ன
1: சொல்லுங்க?
0: 3-4 என்னது?
1: அத பத்தி நான் சொல்லவே இல்லையே.
0: 4
1: எழுத்து சொல்லு, 2 பெண்களோட பேரு, முதல் 2 எழுத்து அறிவியலோட தொடர்புடையது, அடுத்த 2 எழுத்து ஜோதிடம் இல்லைனா வானவியல் சாஸ்திரத்தோட தொடர்புடையது.
2: அப்படித்தான். வாய்ப்புல்ல ராஜா, வாய்ப்புல்ல அப்படின்னு வாய் தெரியுது.
0: வால்மதி, வளர்மதி. அம்மா, வளர்மதி.
1: 5 எழுத்து வந்துருமே.
0: 5 எழுத்து வந்துருதா?
2: நேரம் முடிந்து விட்டதால்.
0: முடிஞ்சது, நீ சொல்லிருங்க.
2: ஆமா,
1: அனுமதி.
0: அனுமதி,
2: அனுமதி,
1: அனுமதி.
2: முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கேட்டுடே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6ல. இது பொதிகை தும்பி. முதல் நேரே ரொம்ப அட்டகாசமா வந்து விளையாடிட்டாங்க இல்லையா, அடுத்து யார் விளையாட போறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்
1: சார். சிவா, கேடிசி நகர்.
0: கேடிசி நகர் சிவா, ரெடியா? கேளுங்க, கேள்வி கேளுங்க, பாப்போம் நீங்க.
1: சரி சார், கேக்கவா?
0: கேளுங்க கேளுங்க.
1: பழைய
0: திரைப்படத்திலேயே புது திரைப்படத்தில் அமரன், அதுக்கப்புறம் புதையல் எடுத்துக்கலாமா?
1: புதையல் இருக்கு.
0: அப்புறம் வந்து வேற இன்னும் நிறைய இருக்குது, டக்கு டக்கு டக்குன்னு வரமாட்டுக்கு பாத்தீங்களா. மன்னன்
1: படம் இருக்க, பழைய படம்
0: போயிட்டீங்களோ. ஐயோ, நாங்கள் வந்து 80களையும் பழைய படத்தில் சேர்த்துக்கிட்டோம் அப்படி தானே?

0: புதையல்ங்கிறது பழைய படம்.
1: ஆமா
0: சரி,
1: புது படத்துல புதையல் இல்லையோ?
0: இல்ல
1: இல்ல. எத்தனை படம் கேட்டீங்க மொத்தம் நீங்க?
2: காதலிக்க நேரம் இல்லை, காதலிக்க நேரம் இல்லை.
1: அஞ்சு படம் கேட்டாங்களா? காதலிக்க நேரம் இல்லை. ஆமா ரைட்டு,
2: அஞ்சு வந்துருச்சுல்ல?
1: அஞ்சு வந்துருச்சு வந்துருச்சு நினைக்கிறேன். கூட்டி கழிச்சு பாருங்க மறுபடியும். முதல்ல இருந்து எனக்கு வந்து
2: அமரன், புதையல், காதலிக்க நேரம் இல்லை, மாப்பிள்ளை,
1: அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுவோம், இதோ சொன்னுமே மறந்துட்டுமே,
2: முரட்டுக்காலையா?
1: முதல்ல நான் ஒன்று சொன்னோம்ல,
2: மன்மதன். இல்லை என்ன சொன்னீங்க?
1: அப்படியா? நாலு தான் சொல்லியிருக்கேனா? சரி, கூட ஒன்று நீங்க சொல்லி முடிச்சிருங்க.
2: ராஜா தி ராஜா,
1: ஆரம்பிக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூன்று பாடல்கள் சொல்லுங்களேன், கண் சம்பந்தமா.
2: அவங்க அஞ்சு கேட்டாங்கல்ல, நீங்களும் அஞ்சு கேளுங்க.
1: அஞ்சு கேட்கவா? சரி, அஞ்சு, ஒரு அஞ்சு சொல்லுங்க.
0: கண் போன போக்கிலே கால் போலாம்.
1: அடிச்சிட்டீங்களே. ஒன்னு,
0: கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும்.
1: ரெண்டு,
0: கண்ணில் வந்து மின்னல் போல தோன்று.
1: மூணு,
0: கண்ணோடு கண்ணோட கண்ணா.
1: ஆகா, நாலு,
0: அடுத்தாலா இருக்கு.
1: காது சம்பந்தமா ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். வாய்ப்புல ராஜா, அதுல இருந்து இன்னும் பாட்டு இனிமே தான் நம்ம எழுதணும் நினைக்கிறேன், அப்படிதானே சார்?
2: அதெல்லாம் இருக்கு இருக்கு.
1: சூப்பர், நல்லா விளையாண்டீங்க. உங்களுக்கு தான்
2: மதிப்பெண்.
1: சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க நம்ம நிகழ்ச்சியில். அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள். நிலைப்பண்பலை 102.6 உடன்.

வணக்கம் விஜயாண்டனி சார் அவர்களே. நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

0: ஆத்திச்சு ஆ திச்சு இது நியூ ஏஜ் ஆத்திச்சு.
1: Oh, yeah.

0: 4:21 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியில் நலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. புதுகி தும்பில அடுத்து யார் விளையாட போறாங்க கேட்கலாமா?
1: கேட்கலாமே.
0: வணக்கம்
2: சார். வணக்கம் அம்மா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வடக்கு கரும்பூர் மாணிக்கவாசகம் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க மாணிக்கவாசகம் சார், கேள்வியை கேளுங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கிறோம்.
2: சரி சார், கேளுங்க.
0: நீங்க கேக்கீங்களா? நீங்க
1: நான் கேட்கணுமா? சரி கேட்டுருவோமே. ஒரு பாட்டுக்கு இடையில உள்ள ஒரே ஒரு வரி சொல்றேன், கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறீங்களா?
2: முயற்சி பண்ணுவேன்.
1: சரி. காத்துல சூடம் போல கரையிறேன் உன்னால, காத்துல சூடம் போல கரையிறேன் உன்னால.
0: அதை ராகமா பாடி காமிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சலாம் நினைக்கிறேன்.
1: அப்புறம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களே.
0: கரெக்ட் தானே சார் நான் சொன்னது?
2: அம்மா கொஞ்சம்
1: காத்துல சூடம் போல கரையிற ஒன்னால.
0: ஆஹா, இப்ப நல்லா வந்துருச்சு ரைமிங். இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? காத்துல சூடம் போல கரையிறேன்.
1: கேள்வி கேளுங்க.
0: சரி பாட்ட சொல்லிருங்க, நல்லா இருக்கும் பாட்டு.
1: அம்மன் கோவில் கிழக்காலையில
0: இல்ல அந்த பாட்டு.
1: எடுத்து ஒரு மாலை தொடுத்து
2: எடுத்து வச்சு மாலை தொடுத்து அந்த பாட்டு.
0: ஏன் சின்ன ராசா? சரி நீங்க கேளுங்க.
1: கேளுங்க.
2: வண்ண வண்ண புடவை கட்டி ரெண்டு வட்டம் சுத்தி நம்ம முன்னால நிக்கி.
1: பாட்டா?
0: இல்ல
2: இல்ல, அது ஒரு
1: களம் பழமொழியா?
2: அது ஒரு உயிரணும்.
1: வண்ண வண்ண புடவை கட்டி
2: வட்டம் சுத்தி முன்னால நிக்கி ரெண்டு அழகு
1: வண்ணத்து பூச்சியா?
2: அது ஒண்ணு.
0: வேற இன்னொன்னு உண்டா?
2: ரெண்டு நிக்கிதான் வண்ணத்து பூச்சி பஞ்சவர்ண கிளி அது இல்ல அது இல்லையா கரப்பான் பூச்சி இருக்கிறத சொல்லி விடுவோம் என்னத்தையாவது அவ்வளவுதான் இது ஒரு விளையாட்டு மயில் ரைட்டு அப்பாடா கரெக்ட் ரொம்ப கடத்தப்படுத்தப்படாது அது
1: சரி
2: விளையாண்டு
0: அடுத்ததான் ஒரு சூப்பரான பாடலை கேட்டுட்டு மறுபடியும் நம்ம நேயர்கள் கூட பேசலாம்.

நவநிலை பண்பலை 102.6 இன்று மாலை 5:02 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க ஜாலியா அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி. ஆமாம் குட்டீஸ், அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் நீங்கள் குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக கலந்து பேசலாம், என்ன சொல்லலாம், கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், விடுகதை கேட்கலாம், மிமிக்ரி பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் தான் நம்ம நிலைப்பண்பலை 102.6 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி. ஸோ குட்டீஸ் மறக்காமல் கால் பண்ணி பேசுங்க ஜாலியாக. நம்பர் சொல்கிறேன், குறிச்சுக்கிடுங்க: 0462256112. இன்னொரு நம்பர் 0462256113. வாட்ஸ்அப் நம்பருக்கும் குரல் பதிவு அனுப்பலாம். வாட்ஸ்அப்

நம்பர் 9443360794. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: பொதிகை தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அட்டகாசமான பாடல்களோட சூப்பரா விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு நேயர்கள். அடுத்து யார் விளையாட போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வால் நீண்ட பறவை, ஆனால் ஆகாயத்தில் பறக்காது, ஓடவும் செய்யும் ஒளியவும் செய்யும்.
1: ஓடவும் செய்யும் ஒளியவும் செய்யும், வால் நீண்ட பறவையா?
2: ஆமா.
1: அது என்ன பறவை? நம்ம வீட்டிலலாம் இருக்குமா அது? அது நம்ம வீட்டிலலாம் இருக்குமா?
2: ஆமா இருக்கும்.
1: வீட்லயே இருக்குமா?
2: ஆமா வீட்ல இருக்கும்.
1: வீட்ல இருக்கும். அது என்ன பறவை?
3: ஓடவும் செய்யும் ஒளியவும் செய்யுமா?
2: ஆமா.
1: ஓடவும் செய்யும் ஒளியவும் செய்யும். ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா? வேற
2: பள்ளி.
1: ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல, பாத்தீங்களா எப்படியோ நாங்க கண்டுபிடிச்சு யோசிச்சு
3: கண்டுபிடிச்சு.
1: ஆமா வேற ஒண்ணும் கிடையாது.
2: ஆமா
1: சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கவா? நானும் உங்களுக்கு ஒரு விடுகதையாவே கேட்கட்டுமா? அல்லது பாட்டு பாடுறீங்களா? எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடுறீங்களா? நாகேஷ் சார் இருக்காங்கல்ல, அவங்க டான்ஸ் ஆடின ஒரு பாட்டு, பழைய பாட்டு.
3: பாடிட்டீங்க. என்ன உங்க முகத்தை பார்க்க முடியல? என்ன உங்க முகத்தை, அழகான முகத்தை பார்க்க முடியல.
1: சூப்பர் சூப்பர், நன்றி
3: நன்றிமா, நன்றி நன்றி. வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க.
1: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுடையே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சூப்பரான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பில. அடுத்து யார் விளையாட போறாங்க கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சிரிக்கும் சொர்க்கம் தங்கத்தட்டு எனக்கு மட்டும். ஈஸியா சொல்லிருவீங்க. சிரிக்கும் சொர்க்கம் தங்கத்தட்டு எனக்கு மட்டும்.
0: பழைய பாடல்.
1: சிப்பி இருக்குது முத்து
2: சொன்னம்லா
1: கண்டுபிடிச்சிருவாங்க.
0: எப்படி
2: நீங்க
1: தங்க கல்யாணி மேடம் ரொம்ப நாளா ஒரு பாடல் திரும்ப

0: எனக்கு
1: அப்படியே
2: முடிச்சிட்டியே. அன்னை மனம் ஏங்கும், தந்தை மனம் தூங்கும், நாடகம்
3: நியாயத்தை கேளடா.
2: சின்னஞ்சிறு கிளியே, சித்திர பூவிழியே. போதுமா?
1: சூப்பர்
0: சூப்பர்,
1: தேங்க் யூ.
2: என்னையும் பாட வச்சு வேடிக்கை பாக்கீங்க, நன்றி.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியெல்லாம் அடுத்ததான் ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு மீண்டும் மறுபடியும் நம்ம நேர்கள்ட்ட ரட்டகாசமா விளையாடலாம்.

0: பொதிய தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க அட்டகாசமான பாடல்களோட எஃப்எம் ரெயின்போ 102.6ல. ஸோ நேர்கள் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யாரு? வணக்கம் வணக்கம், இணைப்பில் யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? லலிதாமா, சொல்லுங்க கேள்வியை நீங்கள் கேட்கிறீங்களா? என்ன
2: கேட்க மாட்டேங்குது? நீங்க
0: பேசுறத விட்டு விட்டு கேக்குது.
1: மிளகா
2: பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அப்பள பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, உங்களுக்கு எத்தனை வேணும்?
0: அத முதல்ல சொல்லுங்க. அஞ்சு தானா?
2: மிளகாய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, அப்பள பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி,
0: வாழைப்பூ பஜ்ஜி,
2: உருளைக்கிழங்கு பஜ்ஜி.
0: உருளைக்கிழங்கு பஜ்ஜி
2: சொல்லியாச்சு.
1: சரி, அஞ்சு பொருள் சொல்லிட்டீங்களா?
0: ரொம்ப ஈஸியா கேட்டீங்க.
2: நானும் உங்களுக்கு இதே மாதிரி யோசிக்காம ஒரு பாட்டு வரி சொல்றேன், ஈஸியா கண்டுபிடிங்க பாப்போம்.
1: சொல்லுங்க பாப்போம்.
2: அபிராமியே காஞ்சி காமாட்சி, மதுர மீனாட்சி, எனக்கு நீதானம்மா.
0: ஞாபகம் இருக்குதா?
1: காஞ்சி காமாட்சி, மதுர மீனாட்சி, எனக்கு நீதானம்மா. யோ, நல்லா
0: மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பாருங்க.
1: தேவி ஸ்ரீதேவி
2: பாத்தீங்களா?
0: தேவி
2: பஜ்ஜியை விட ஈஸியான கேள்வி பத்துக்கீங்க
0: பாத்தீங்களா? சூப்பர், அடிச்சு கொளுத்துறாங்க.
2: எந்த அளவுக்கு அந்த பாட்டெல்லாம் மண்டக்கலவே உட்கார்ந்து இருக்குன்னு பாருங்க.
1: சூப்பர் சூப்பர். நம்ம அரும்பு முட்டுகளுக்காண்டி காத்திட்டு இருக்கேன்.
2: காத்துக்கிட்டே இருங்க, வந்துகிட்டே இருக்க.
0: சரிங்கம்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. சொல்லுங்க. அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்க நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: புதியதுமி நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு நம்ம நெருங்கியாச்சு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் ரொம்ப அட்டகாசமாக விளையாண்டாங்க. பாட்டு பாடினதுலேருந்து, அதாவது சொல்லுக்குள் சொல்லு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது எதிர்பாராத
1: போச்சு. ரொம்ப நல்ல சமயம் போச்சு. ஆமா,
0: விடுகதையும் போனிச்சு ஒரு பக்கம்.
1: ஈக்குவலா மார்க்கும் வாங்கியிருக்கோம்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: யார் எத்தனை மார்க்?
1: அவங்களும் அஞ்சு, அது அஞ்சு கேள்வி ஆறு கேள்வி கேட்டாங்க. ஒரு கேள்வி நம்மளும் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம ஒரு ஆறு கேள்வி கேட்டோம், அவங்களும் ஒரு கேள்வி மிஸ் பண்ணாங்க. ஸோ ஈக்குவலா அஞ்சு அஞ்சு மார்க் வேற எடுத்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: நேர்களும் அறிவிப்பாளர்களும் சமம்
1: சமம்
0: அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நிலைப்பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம்.
1: தொடர்ந்து இதே மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நன்றிகளையும் பாராட்டுகளையும் குவிப்போன்னு கேட்டுக்கிட்டு விடைபெறோம்.

இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. அதனை தொடர்ந்து உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் மறக்காமல் கால் பண்ணி ஜாலியாக பேசுங்க குட்டீஸ்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இளையோர் பங்கேற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் உருவச் சிலைகள் பற்றிய கள ஆய்வின் போது தொன்மையான ஆலயம் கண்டறிந்தது தொடர்பாகவும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை மழுங்கச் செய்யும் வகையில் வெளியிட்ட அரசாணையை தவேக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் அந்த அரசாணையை மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் அனாஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற அபய் சிங்கிற்கு தமிழக அரசின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 38.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: அன்பு செல்ல குழந்தைங்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். என்ன செல்ல குழந்தைங்களுக்கு மட்டும்தான் மாலை வணக்கம் சொல்வீங்களா அப்படின்னு கேக்கீங்களா? ஆமாங்க, 5:02 நம்ம நிலைப்பண்பலை 102.6 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம் இல்லையா? அப்போ குட்டீஸ் மட்டும்தானே இந்த நிகழ்ச்சியில பேசுவாங்க. அதனால் இன்னைக்கு குட்டீஸ் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசலாம், என்ன சொல்லலாம், கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், விடுகதை கேட்கலாம், மிமிக்ரி பண்ணலாம், இந்த மாதிரி உங்களோட தனித்திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம். நம்ம நிலைப்பண்பலை 102.6 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் நீங்களும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குழந்தைங்களே கால் பண்ணுங்கள். 0462 25 6 1 1 3 2 இன்னொரு நம்பர் சொல்லட்டுமா? 0462 25 6 1 1 3 2 இந்த 2 எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு கால் பண்ணி பேசுங்க குட்டீஸ். உங்களோட குரலை இந்த உலகமே கேட்டு ரசிக்கும். வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பேசுறேன்.
1: என்ன பேரு?
2: ஈஸ்டிகா.
1: ஈஸ்டிகா, என்ன மடத்துப்பட்டியா? ஓகே, என்ன பண்றீங்க நீங்க, படிக்கிறீங்க?
2: விளையாண்டா இருக்கோம்.
1: விளையாண்டுட்டு இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்கம்மா?
2: அசைன்மென்ட் எழுதணும்.
1: ஸ்கூல்ல என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டேன்.

0: நைன்த் படிக்கிறீங்களா? ஓகே, நீங்க இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்கல்ல?
1: கேக்கல.
0: இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்ச்சியில நீங்க பேசிருக்கீங்கல்ல?
1: ஆமா.
0: ஓகே, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: விடுகதை.
0: விடுகதை கேட்க போறீங்க, கேளுங்க பார்க்கலாம்.
1: கிண்ணம் போல் பூ பூக்கும், கிடாரம் போல் காய் காய்க்கும்.
0: கிண்ணம் போல்
1: பூ பூக்கும்,
0: ஆ
1: கிடாரம் போல் காய் காய்க்கும்.
0: கிடாரம் போல் காய் காய்க்கும், அது என்ன? கிண்ணம் போல் பூ பூக்கும், இளநீரா, தேங்காவா?
1: இல்லை.
0: வேற என்ன இருக்கும்? வேற ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?
1: கொடியில காய்க்கும்.
0: கொடியில காய்க்கும், திராட்சை பழமா?
1: இல்லை.
0: ஐயோ, அதுவும் இல்லையா?
1: இல்லை.
0: கொடியில வேற என்ன? பாகற்காய்?
1: இல்லை.
0: புடலைங்காய்?
1: இல்லை.
0: தடியங்காய்?
1: இல்லை.
0: இருக்க எல்லா காயும் சொல்லிட்டேனே, எனக்கு தெரியலையே, நீங்களே சொல்லிடுங்களேன் குட்டீஸ்.

0: கொடியில காய்க்கும்.
1: கொடியில காய்க்கும். திராட்சை பழமா?
0: இல்ல.
1: ஐயோ, அதுவும் இல்லையா?
0: இல்ல.
1: கொடியில வேற என்ன? பாகற்காய்?
0: இல்ல.
1: புடலங்காய்?
0: இல்ல.
1: தடியங்காய்?
0: இல்ல.
1: இருக்க எல்லா காயும் சொல்லிட்டேனே, எனக்கு தெரியலையே, நீங்களே சொல்லிருங்களேன் குட்டீஸ். பூஸ் ஐயோ, தடியங்காய் சொன்னேன், பூசணிக்காய் சொல்ல மறந்துட்டேனே. சூப்பர் சூப்பர், அவ்வளவுதானா? வேற இருக்கா?
0: இன்னொன்னு
1: இருக்கு கேளுங்க டக்குன்னு.
0: உடம்பில்லை நிழல் உண்டு. அது என்ன?
1: உடம்பில்லை நிழல் உண்டு. அது என்ன? உடம்பில்லை நிழல் உண்டு. நம்ம வீட்டில் இருக்காது. அருமை, அவ்வளவுதானா? சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமை. தங்கச்சிட்ட கொடுங்க. ஹலோ குட்டி, உங்க பேர் என்ன? என்ன பேருமா? மஸ்திகா. என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்கம்மா ஸ்கூல்ல? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே, என்ன பண்றீங்க லீவ்ல? வீட்ல அசைன்மென்ட் எழுதிட்டு இருக்கீங்க. சரி, மத்த நேரத்துல என்ன பண்ணுவீங்க?
0: விளையாடுவோம்.
1: விளையாடுவீங்களா? என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
0: கண்ணாம்பூச்சி.
1: கண்ணாம்பூச்சி யாரெல்லாம் விளையாடுவீங்க நீங்க? மூணு பேரா? யாரு ஜெயிப்பா அதுல? அக்கா தான் ஜெயிப்பாங்களா? நீங்க ஏன் ஜெயிக்கவே முடியலையா உங்களால? அப்படி சொல்லுங்க. வெரி குட். சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
0: விடுகதை.
1: விடுகதை? நீங்களும் விடுகதை தானா? சரி கேளுங்க. பூ பூக்கும் பிடுங்க முடியாது. அது என்னது? நம்ம வீட்டில் இருக்குதா அது?
0: இருக்கு.
1: சாப்பிட முடியுமா?
0: முடியாது.
1: ஓ, முடியாது. அது என்னது? ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
0: அது நம்ம வீட்டில் இருக்கு.
1: அதுதான் நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே கேட்டோம்ல. நீங்கள் வேற க்ளூ கொடுங்க.
0: ஒரு உயிரினம் ஒரு பறவை.
1: ஒரு உயிரினம் ஒரு பறவை. சேவலா?
0: கரெக்ட்.
1: ஐயா, பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் க்ளூ கொடுக்க சொல்கிறேன். சரியா? ஓகே குட்டீஸ், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
0: என் தங்கச்சி பேச போகிறாளா?
1: ஏ, இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டில்?
0: மூணு பேர்.
1: கொடுங்க கொடுங்க. ஹலோ குட்டீஸ், உங்கள் பேர் என்ன? என்ன படிக்கிறீங்கம்மா நீங்கள்? எத்தனை? ரெண்டு படிக்கீங்களா? சரி சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: அடி ஜோக் சொல்லு.
0: கடி ஜோக்.
1: கடி ஜோக் கேளுங்க பாப்போம். நீங்க கடி ஜோக் கேட்கும்போது நான் குலுங்கி குலுங்கி சிரிக்கணும். அப்படி ஒரு கடி ஜோக் கேளுங்க பாப்போம்.
0: வீட்டுல
2: கொச்சி வராம இருக்கேன்.
1: என்ன செய்யணும்? கதவெல்லாம் அடைச்சிட்டு தூங்கணும். எனக்கு தெரியலம்மா, நீனே சொல்லிரு. ஆஹா, அட்ரஸ் கொடுக்காம இருந்தா பண்ணிரலாமா? நாங்களாம் அட்ரஸ் கண்டுபிடிச்சிருவோம்ல, நீங்க கொடுக்காட்டாலும். வந்துடும் வந்துடும், கண்டிப்பாக வந்துடுவோம். சரியா? ஓகே, நன்றி குட்டீஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
0: தேங்க்யூ.
1: ஸோ ரொம்ப குட்டீஸ் எல்லாமே சூப்பராக பேசினாங்க நிகழ்ச்சியில். நம்ம அடுத்ததா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து முதல்ல ஒரு பாடலை கேட்டுட்டு மறுபடியும் நம்ம குட்டீஸ் கூட பேசலாம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச்

0: மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அரும்பு மொழிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் பேச போறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம் குட்டீஸ்.
2: ஹலோ
1: ஹலோ குட்டீஸ், யார் பேசுறீங்க?
2: ஹரிஷ்மா.
1: ஹரிஷ்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ராஜபாளையத்துல இருந்து பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? ஓகே, வெரி குட். இப்ப என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? நீங்க விடுகதை தான் கேட்க போறீங்க, கேளுங்க.
2: உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம், அது என்ன?
1: உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம், அது என்ன? உயிர் இல்லாத ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா? என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்களே நீங்க. ஐயோ, என்னால் கண்டுபிடிக்க முடியலையே. நீங்கள் க்ளூ கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தேன். அதை வச்சு மெஷர் பண்ணலாமா? ஓ, எப்படி? வாய்ப்பில்லை.
2: தராசு.
1: ஓ, தராசு. ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனால் இப்போ தராசு யூஸ் பண்ணுறாங்களா உங்களுக்கு தெரிஞ்சு யாரும்?
2: கடையில்
1: நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ ரீசெண்டாக? பார்த்துருக்கீங்க. ஓ, எங்கே வச்சு? உங்கள் வீட்டு பக்கத்தில் யாரும் விற்க வந்தாங்களா பொருள்?
2: வீட்டு பக்கத்தில்.
1: ஓ, கடையிலையா அல்லது சைக்கிளில்? சைக்கிளில் வந்து விற்க வந்தாங்களா? மளிகை கடையிலேயே வந்து யூஸ் பண்ணுறாங்க இன்னும் அது இல்லையா? ஆனால் இப்போ நிறைய இடங்கள்ல இந்த எலக்ட்ரானிக் இதுதான் வந்துடுச்சு இல்லையா? பரவாயில்ல, நீங்கள் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விடுகதை வந்து கேட்டிருக்கீங்க. சூப்பர். அவ்வளோதானா, வேற இருக்கா?
2: நெக்ஸ்ட் விடுகதை கேட்கலாம்.
1: கேளுங்க கேளுங்க.
2: அதிகமான நாடுகளை கொண்ட கண்டம் எது?
1: அதிகமான நாடுகளை கொண்ட கண்டம்.
2: இது ஜிகே க்வெஸ்சன்.
1: ஆஹா, ஜிகே க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்களா? என்ன கண்ட்ரி, என்ன கண்டம்? ஆசியா வருமா?
2: வேற.
1: ஐரோப்பியா?
2: இல்ல.
1: ஆஹா, அப்புறம் என்ன வருது? சரி சொல்லுங்களேன். அப்படியா, ஆப்பிரிக்காலயா? ஆப்பிரிக்கா கண்டத்துல தான் அதிகமான நாடுகள் இருக்கா?
2: ஆமா.
1: ஓ, சூப்பர் சூப்பர். எதுல படிச்சீங்க நீங்க?
2: 8th.
1: ஓ, 8th புக்ல இருந்து படிச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளவுதானா, வேற எதுவும் கேள்வி இருக்குதா?
2: என்ன ஒண்ணு
1: கேளுங்க.
2: உயிர் இல்லாத விலங்கு எது?
1: உயிர் இல்லாத விலங்கா?
2: கடிஜூ.
1: அப்படி சொல்லுங்க, அதானே கேட்டேன். நான் ஷாக் ஆகிட்டேன் கொஞ்ச நேரத்தில். என்னடா இது, நீங்கள் ரேடியோ பக்கத்துலேருந்து பேசாதீங்க, இல்லாட்டி இறைச்சலாக இருக்கும். சரியா? ரேடியோ பக்கத்துலேருந்து பேசாமல் தள்ளி வந்துடுங்க. அப்போ தான் நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கும், நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். சரி, உயிர் இல்லாத விலங்கு, அது என்ன விலங்குப்பா? உங்கள் வீட்டில் இருக்குதா?
2: இல்லை.
1: உங்கள் வீட்டில் இல்லையா? பக்கத்து வீட்டில்? பக்கத்து வீட்டில் இருக்கா?
2: இல்ல.
1: கடையில?
2: ஆஹா.
1: எங்கேயுமே இல்லையா?
2: ஆஹா.
1: காட்டில் இருக்குமா அப்போ?
2: ஆஹா, இல்ல.
1: என்னப்பா இது, எங்கேயுமே இல்லைங்களே அப்போ, நான் இதை எங்க போய் தேட? இதுவும் தெரியல.
2: கை விலங்கு.
1: கை விலங்கு. ஆஹா, எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியுது உங்களால? இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது? ஆஹா, சூப்பர் சூப்பர். நிறைய இதே மாதிரி இன்னும் நிறைய படிச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில ரொம்ப ஜாலியா கேளுங்க. சரியா? ஓகே குட்டீஸ், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: தேங்க்யூ
1: தேங்க்யூ.

0: வணக்கம் வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஓ, எந்த படிக்கல இருந்தா? என்ன படிக்கிறீங்க?
1: பாட்டு படிக்க போறேன்.
0: பாட்டு படிக்க போறீங்களா? படிங்க கேக்கலாம்.

0: thích you. Something toy, something toy, something toy. Daddy, something you. Rocking toy, rocking toy. Daddy, something you. Singing toy, singing toy. Daddy, something you.
1: சூப்பர். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? பாடி முடிச்சிட்டீங்களா? ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த பாட்டு யாருமா சொல்லி கொடுத்தது? அங்கன்வாடி டீச்சர் சொல்லி தந்தாங்களா? சரி, இன்னைக்கு ஸ்கூல் போனீங்களா?
0: போகல.
1: ஏன் இன்னைக்கு நீங்க ஸ்கூல் போகல? இன்னைக்கு ஏமா நீங்க ஸ்கூல் போகல? எதுக்கு இன்னைக்கு லீவ் விட்டாங்க உங்களுக்கு? என்னம்மா? ஞாயிற்றுக்கிழமையா? நாளைக்கு அப்போ உங்களுக்கு உண்டா ஸ்கூலு? ஓகே ஓகே, சூப்பர், நல்லா பேசுனீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. சூப்பராக பேசுனாங்க குட்டீஸ். இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸும் ஜாலியாக பேசலாம். பாடலுக்கு அப்புறமா மறுபடியும் பேசுவோம் குட்டீஸ் கூட.

0: 5:27 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலை பண்பலை 102.6 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக அரட்டை அடிக்கும் நேரம் இது அரும மொழிகளில். அடுத்து யார் பேசுகிறாங்கன்னு கேட்டுலாமா? வணக்கம் குட்டீஸ்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியிலேருந்து யார் பேசுறீங்க? ஓ, என்ன படிக்கிறீங்க குட்டீஸ்? நீங்க யூகேஜி படிக்கீங்களா? இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்கம்மா? ரைம்ஸ். ஆ, சொல்லுங்க. சூப்பர். பாடி
2: முடிச்சிட்டீங்களா?
0: ஓகே குட்டீஸ். ஓகே குட்டீஸ். ஓகே போதுமா? ஓகே குட்டீஸ், சூப்பரா வந்து நல்லா பேசுறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தா? மேம் சொல்லி கொடுத்தாங்களா? சரி, லீவ் விட்டாச்சா ஸ்கூல் உங்களுக்கு? லீவ் விட்டாச்சு. என்ன பண்றீங்க லீவ்ல? வீட்ல வந்திருக்கீங்களா? யாரு கூட விளையாடுவீங்க நீங்க? என்னம்மா, என்ன
2: விளையாட்டு விளையாடுவீங்க?
0: கண்ணாம்பூச்சி விளையாடுவீங்களா? யாரு கண்டுபிடிப்பா? நீங்க தான் கண்டுபிடிப்பீங்களா? ஓகே குட்டீஸ், நல்லா பேசுனீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. சூப்பரா பேசுனாங்க சின்ன குட்டீஸ். அடுத்து யாரு பேச போறாங்க கேக்கலாம். வணக்கம். வணக்கம் குட்டீஸ்.

0: ப்ளீஸ் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ
0: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ
2: ஹலோ,
0: ஹலோ குட்டீஸ், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
1: என் பேர் பத்மாவதி.
0: உங்கள் பேர் பத்மாவதியா? எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நீங்கள்? விஎம் சத்திரத்துலேருந்து பேசுகிறீங்க. என்ன படிக்கிறீங்கம்மா நீங்கள்?
1: மூன்றாம் வகுப்பு.
0: மூன்றாம் வகுப்பு படிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசியிருக்கீங்களா நிகழ்ச்சியில்?
1: இல்லை.
0: இதுதான் முதல் முறையாக பேசுகிறீங்களா? வெரி குட். அப்போ உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோமா? ஓகே, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? விடுகதை கேட்க போறீங்க. கேளுங்க பாப்போம்.
1: அரசனே இல்லாத கோட்டைக்கு பகல் காவல்காரன் ஒருவர், இரவு காவல்காரன் ஒருவர், அவர்கள் யார்?
0: ரொம்ப பெருசா இருக்குதே விடுகதை. இன்னொரு தடவை கேளுங்க. சூரியனா? நிலாவா? கண்டுபிடிச்சிட்டேன், கரெக்டா. நீங்களும் கரெக்டா க்ளூ கொடுத்துருக்கீங்க. அவ்வளவுதானே, வேற இருக்குதா? முடிஞ்சிச்சா? கேளுங்க, இன்னும்
1: ஒண்ணு
0: கேளுங்க. என்னதுமா? அது என்னது? ஏதாவது க்ளூ கொடுங்க. நீளமா இருக்குமா? வாய்ப்பு இல்லையே, நீங்களே சொல்லுங்களே. உலக்கை. ஆஹா, சரி. இப்ப நான் ஒரு மந்திரம் சொல்றேன், அந்த மந்திரத்தை அப்படியே சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? நான் சொல்றத அப்படியே திரும்ப சொல்லணும், சரியா? அண்டா காகஜும் அபு காகஜும் திறந்துடு சீஷே. அண்டா காகஜும் அபுக்குமா அபாகா குடுமா திறந்துடு சீஷே. கரெக்டா சொல்லிட்டீங்க, ஆனா ரெண்டாவது சொன்னது தப்பா சொல்லிட்டீங்க. அபாகா குடும்னு சொல்லிட்டீங்க. மறுபடி சொல்லுங்க. அண்டா காகஜும் அபு காகஜும் அபாகா இல்ல, அபு காகஜும் திறந்துடு சீஷே. ஆ, உங்க வீட்டுல கதவு திறந்துட்டான் பாருங்க, போய் ஜாலியா ஆடுங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக குட்டீஸ் பேசினாங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: 5:39 ஆயாச்சு. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் அடுத்து யார் பேச போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் குட்டீஸ். வணக்கம் குட்டீஸ், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? திருச்செந்தூர்ல இருந்து
1: சாய் பிரதீப்.
0: சாய் பிரதீப், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கும். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? கேளுங்க. மறுபடி சொல்லுங்க.
1: பானை செய்வதற்கு எதை பயன்படுத்தினார்?
0: எதை பயன்படுத்துவோர் கேக்கீங்களா? மண்ணுதான்.
1: தப்பு.
0: அப்படியா? வேற என்ன? களிமண்.
1: தப்பு.
0: ஐயோ, ஏதாவது குளு கொடுங்க பாப்போம்.
1: பானை செய்வதற்கு எதை பயன்படுத்தினார்?

0: எதை பயன்படுத்தினர்? தெரியலையே சாய் பிரதீப், நீங்களே சொல்லுங்களேன். எதை பயன்படுத்தி அந்த பானையை செஞ்சாங்கன்னு கேக்கீங்களா? எந்த பொருளை பார்த்து அந்த பானையை செஞ்சாங்கன்னு கேக்கீங்களா? அது என்ன பொருள் தெரியல சாய் பிரதீப், நீங்களே சொல்லுங்களேன். ஓ, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்களா? ஓகே, நீங்க பார்த்துருக்கீங்களா அங்க போய் பானை செய்யற இடத்துல? நேரில் போய் பார்த்தது கிடையாதா? பரவாயில்ல, சூப்பர், ஆனால் படிச்சிருக்கீங்க. அடுத்த கேள்வி கேளுங்க.
1: அடுத்தது, கோழியா முட்டை விடுது?
0: கோழியா முட்டை போடுது? அதுக்கு ஒன்று ரெண்டு மூணுலாம் தெரியாது, அதனால தான் அது முட்டை போடுது.
1: சரி,
0: பரவாயில்ல, இந்த ஒன்றாவது நான் கரெக்டாக சொன்னேனே. நன்றி குட்டீஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம் குட்டீஸ், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஹலோ
0: ஹலோ குட்டீஸ்,
2: ஹலோ
0: குட்டீஸ் யார் இருக்காங்க? குட்டீஸ்கிட்ட கொடுங்க, பேசலாம்.
2: ஆ, நான் நரணேஷ் பேசுகிறேன்.
0: என்ன பேர்?
2: நரணேஷ்.
0: நரணேஷ் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கருத்தப்பள்ளியூர்.
0: கருத்தப்பள்ளியூர்லேருந்து பேசுகிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசுகிறீங்களா?
2: ஆஹா, இல்லை.
0: இதான் முதல் முறையாக பேசுகிறீங்க. என்ன படிக்கிறீங்க நீங்கள்? நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கீங்க. வெரி குட். ஸோ உங்களுக்கு ஒரு முதல் முதல்ல பேசுகிறதால ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? இப்போ சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: நிகழ்ச்சியில போயம், 9th ஸ்டாண்டர்ட்ல போயம் ஒன்று சொல்ல போறோம்.
0: சரி சொல்லுங்க.
2: Who should see sir, I think I know. He is so sitting in the village though. He will not see me stopping to watch it full with minus 2.
0: அவ்வளவுதானா?
2: ஆ
0: சரி, இதுக்கான
2: என்ன தெரியும்,
0: இதுக்கான அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு?
2: இதுக்கான அர்த்தமா?
0: தெரியலையா? சரி, அது அடுத்து இனிமேல் நீங்கள் என்ன படித்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம், அதில் என்ன சொல்லியிருக்காங்க கருத்து அப்படிங்கிறத புரிஞ்சு படிக்கணும், சரியா? அதுதான் நமக்கு லைஃபுக்கு எப்போவுமே கை கொடுக்கும். வேற எதுவும் சொல்ல போறீங்களா? சரி, இன்னைக்கு லீவ் 10 நாள் விட்டாச்சுல, என்ன பண்ணுறீங்க லீவில்?
2: லீவில் இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை எழுதிருக்கேன்.
0: ஐயோ, 10 நாளும் அதை தான் உட்காந்து எழுதுவீங்களா? எல்லாமே நல்லா பண்ணுவீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் விளையாடலாம், சரியா? ஓகே, நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
2: தேங்க்யூ.
0: நம்ம நிகழ்ச்சியில் சூப்பராக குட்டீஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பட்டாஸ் அப்படிங்கிற ஒரு படத்தில் எடுத்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டுட்டு மறுபடியும் நம்ம குட்டீஸ்கிட்ட பேசலாமா?

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: ஐந்து மணி 5:48 அருமை மொழிகள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க இல்லையா. அடுத்து யார் என்ன பேச போறாங்க கேட்கலாம். வணக்கம் குட்டீஸ், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஹலோ
2: ஹலோ குட்டீஸ், யார் பேசுறீங்க?
3: பூர்ணிமா பேசுறேன்.
2: பூர்ணிமா எங்கிருந்து பேசுறீங்க?
3: வெள்ளாங்குழில இருந்து பேசுறேன்.
2: வெள்ளாங்குழில இருந்து பேசுறீங்க பூர்ணிமா. இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா நீங்க?
3: இதுதான்
2: முதல் முறையா பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க? சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். முத முதல்ல நம்ம பண்பலை 102.6 நீங்கள் பேசுகிறீங்களா? சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க?
3: கடி ஜோக்.
2: கடி ஜோக், ம், கேளுங்க பார்க்கலாம்.
3: என்ன மாதம் பசிக்கிற மாதம்?
2: என்ன மாதம் பசிக்கிற மாதம்? ஐப்பசி மாதம் பசிக்கிற மாதம், கரெக்டா?
3: கரெக்ட்.
2: ஏய்யா, அவ்வளோதானா? வேறு இருக்கா?
3: வேற இருக்கு.
2: ஐயோ, இன்னும் நிறைய இருக்கா? ஐயோ, கேளுங்க கேளுங்க பார்க்கலாம். ஈஸியா கேளுங்க. இதே மாதிரி
3: ஆறும் ஆறும் சேர்ந்தா என்ன வரும்?
2: ஆறும் ஆறும் சேர்ந்தா 12 வரும்.
3: தப்பு.
2: ஆறும் ஆறும் சேர்ந்தா என்ன வரும்?
3: நான் சொல்லவா?
2: ஐயோ, சொல்ல வேண்டாமே. ஆறு ஆறு ஆறு ஆறு ஆறும் சேர்ந்தா, சரி நீங்களே சொல்லிருங்களே.
3: வெள்ளம் வரும்.
2: என்னது வெள்ளமா? அது எப்படி வெள்ளம் வரும்? ஓஹோ, சரி சரி சரி, அவ்வளவுதானா?
3: இன்னொன்னு இருக்கு.
2: இன்னொன்னு டக்குனு கேளுங்க பாப்போம்.
3: எந்த சிட்டி டேஞ்சரான சிட்டி?
2: எந்த சிட்டி டேஞ்சரான சிட்டியா? எம்மாடியோ, எல்லா சிட்டியுமே நல்ல சிட்டி தானே? நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அது என்ன சிட்டி டேஞ்சரான சிட்டி? தெரியலையே, இதுவும் தெரியல. சரி நீங்களே சொல்லுங்க.
3: எலக்ட்ரிசிட்டி.
2: அப்புறம் எலக்ட்ரிசிட்டியா? ஐயோ, கரண்ட் வேற போயிடுச்சே. சரி, ரைட்டு, சூப்பர். நல்லா கடி ஜோக்லாம் படிச்சிருக்கீங்க. எங்க படிச்சீங்க இதெல்லாம்?
3: இல்லை, நான்

0: பார்த்தேன்.
1: நீங்களே ஃபோனில் பார்த்து படித்து அழகாக வந்து சொல்லியிருக்கீங்க. பூர்ணிமா, என்ன செய்ய போகிறீங்க இந்த 10 நாள் லீவில், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
0: அசைன்மெண்ட்டு.
1: சரி, அசைன்மெண்ட்டு 10 நாள் எழுத மாட்டோம்ல, ஒரு 2 நாளில் நீங்கள் நினச்சா கூட எழுதிடலாம். அடுத்த மிச்ச நாளில் என்ன பண்ண போகிறீங்க?
0: விளையாட போகிறோம்.
1: விளையாட போகிறீங்க? என்ன விளையாட்டு விளையாடுவீங்க நீங்கள்?
0: வீட்டில் உட்காந்து விளையாடுவோம்.
1: வீட்டில் உட்காந்து எப்படி தத்தைக்கா புத்தைக்கா தவலை சோறு கெட்டு எதுமா பண்ணி பண்ணி அப்படி கூப்பிட்டு அந்த மாதிரி விளையாடுவீங்களா, அல்லது என்ன கதை சொல்லி விளையாடுவீங்களா? ஸ்கிப்பிங் விளையாடுவீங்க? ஓகே சரி. ஸ்கிப்பிங்கில் யார் ஜெயிப்பா?
0: நான் தான் ஜெயிப்பேன்.
1: அது எப்படி? அப்போ நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தான்
0: விளையாடுவீங்களோ? இல்லை,
1: ரெண்டு பேர் விளையாடுறதுல நீங்கள் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா?
0: இல்லை, ஒரு வாட்டி நான் அடிப்பேன்.
1: சரி,
0: இன்னொரு வாட்டி அவங்க அடிப்பாங்க.
1: ஓஹோ பரவாயில்ல, ஆனால் நீங்கள் தான் அதிக நேரம் அடித்து ஜெயிக்கிறது.
2: பூர்ணிமா நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
3: பேசுதான் நான் ஒன்னா 100 பாட்டு படிக்க போறேன்.

வணக்கம். சூப்பராக வந்து பாட்டு பாடியிருக்கிறாங்க குட்டீஸ். அந்த யானையை பற்றி அந்த குரல், அந்த பிஞ்சு குரலில் அந்த கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி தாங்க உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்களும் இந்த மாதிரி உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் தான் நம்ம நெல்லை பண்பலை 102.6 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் இடத்தை கேட்டுட்டு மறுபடியும் பார்க்கலாம்.

0: Bye.
1: அருமொழிகள் நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம அருமொழிகள் நிகழ்ச்சியில் நிறைய குட்டீஸ் ரொம்ப ஜாலியாக கதை சொன்னாங்க, பாட்டு பாடினாங்க, விடுகதை, கடி ஜோக், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கேட்டாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாகவும் குட்டீஸ் வாய்ஸ் நோட் அழகாக பாட்டு பாடி அனுப்பியிருந்தாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கான தர்ம மொழிகள் நிகழ்ச்சியில் குட்டீஸ் நீங்களும் ஜாலியாக பேசலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அனைத்து குட்டீஸ்க்கும் நிலைப்பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுடே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

கொண்டார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இளையோர் பங்கேற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் உருவச்சிலைகள் பற்றிய கள ஆய்வின் போது தொன்மையான ஆலயம் கண்டறிந்தது தொடர்பாகவும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கிற்கு விலக்களித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு திரும்ப பெற்றுள்ளது. மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா ஓபன் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 296 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, பகலுக்கு பாய் சொல்லி இரவுக்கு ஹாய் சொல்லும் இந்த இனிய நேரம் 6:03 உங்க எல்லாருக்கும் ஹலோ சொல்றது நான் உங்கள் கபில் தேவ்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. ஆன்மீக பாதையில் முயற்சி செய்பவன் இந்த உலகிலும் அடுத்த உலகிலும் ஒருபோதும் அழிவதில்லை. நன்மை செய்வன் எவனும் ஒருபோதும் தீய நிலையை அடைவதில்லை. நேரில் நேரம் 6:08.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பாமாலைகள் கொண்டு படைத்தோனை போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 6:20 இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சியடையேன்.

நிச்சயமாக அல்லாஹ் எவருக்கும் ஓர் அணுவளவும் அநீதி இழைக்க மாட்டான். மேலும் ஏதேனும் ஒரு நன்மை செய்யப்பட்டிருந்தால் அதனை அவன் இரட்டிப்பாக்குகின்றான். நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

யார் யார் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு முடிவில்லாத நிறைவான நற்கூலி உண்டு. நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு இரவினை வரவேற்று பகலோடு விரல் கோர்த்து விடைபெறுகிறது பக்தி மாலை. இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்து இருங்கள். உங்கள் அபிமான FM Rainbow 102.6.

இப்படி நாளும் ஒரு தகவல் நன்மை தரும் ஆகவல் என உள்ளூர் செய்திகளோடு உங்கள் உள்ளம் கவரும் பாடல்களை சுமந்து வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் சேவை செய்திகள்.

0: நேர்களின் நினைவிற்கு. நேர்களே, உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: நான் கடவுள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. சேவை செய்திகள். நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் வருவாய்த்துறையின் கீழே செயல்படக்கூடிய சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக முதியோர் ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வூதிய திட்டங்களில் உதவித்தொகை வந்து பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்திய அரசினுடைய அறிவுறுத்தலின்படி செப்டம்பர் 2026 முதல் ஆதார அடிப்படையிலான பணப்பரிவர்த்தனை முறை மட்டுமே அமல்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த மாதத்திலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறக்கூடிய மற்றும் இதர ஓய்வூதிய திட்டங்களில் உதவித்தொகை யார் யாரெல்லாம் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் மட்டுமே மாதாந்திர உதவித்தொகை வந்து வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் யார் யார் அவங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை வந்து இணைக்கலையோ அவங்க போயிட்டு அவங்களுடைய வங்கியை அணுகி ஆதார் இணைப்பை மேற்கொண்டு விடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது உதவி உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா மாவட்ட ஆட்சியரகத்தில் இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர் அலுவலகம், அதுக்கப்புறமா ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியர் அலுவலகங்களில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மையங்களை இந்த பயனாளிகள் அணுகலாம். அங்கு தேவையான வழிகாட்டுதலும் உதவியும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு கூட உங்களுடைய ஆதார் எண்ணை இணைக்காமல் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய பேங்க் அணுகி கட்டாயமாக இணைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்காக பாடல் கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. தூத்துக்குடி மாவட்டத்தில் வட்டார இயக்க மேலாண்மை அலகில் காலியாக இருக்கக்கூடிய 22 வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்களை ஒப்பந்த முறையில் நிரப்புவதற்காக விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடத்திற்கான தகுதி, அதுக்கப்புறமா விண்ணப்ப படிவம், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து tootukudi.nic.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் போய் பார்த்துக்கிட்டு தான். இணையதள முகவரி மீண்டும் உங்களுக்காக சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, tootukudi.nic.in. அதில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். டவுன்லோட் செஞ்சுட்டு அந்த விண்ணப்பங்களை நிரப்பி உரிய சான்றிதழ்களோட நகல்களோட தூத்துக்குடி மாவட்ட இயக்க மேலாண்மை அலகினுடைய அலுவலகத்தில் அனைத்து அரசு வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை நேரில், அப்படி இல்லை அப்படின்னா இணை இயக்குனர் / திட்ட இயக்குனர் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் 2வது தளம் கோரம்பள்ளம் 628101 அப்படின்ற இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக வந்து அனுப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 16/10/2026. ஸோ இணையதள முகவரி மீண்டும் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, tootukudi.nic.in இதில் போயிட்டு விண்ணப்பத்தை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிடலாம், பூர்த்தி செஞ்சு விண்ணப்பமும் பண்ணிருங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்காக ஒரு க்யூட்டான பாட்டு இந்திரா திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

நேர்களை, இனி நமது ஒளிபரப்பில் இன்று இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியில் பயிர்களில் உயிரியல் முறையில் பூச்சி கட்டுப்பாடு முறைகள் உரை வழங்குபவர் கிள்ளிகுளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எல் ஆல்வின் அவர்கள். தொடர்ந்து வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம். பங்கேற்பவர் ஆழ்வார்கற்குளம் பி. பெருமாள் அவர்கள். 7:35 அறிவியல் தகவல்கள், 8 மணிக்கு மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மறு ஒலிபரப்பு இடம்பெறும். 8:35 இளம் காற்று, 9 மணிக்கு இடைவிடா இசை மழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் பழந்தமிழர்களின் கடல் பயணத்திற்கான வானியல் கணக்கீடும் திசை அறிதல் உத்தியும்.

இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:20 சுகமான ராகங்கள். நேரில் இதுவரை நமது ஒலிபரப்பில் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வணக்கப்புக்கள். 6:45 உள்ளவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் துளி. வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சுழல் ஒளி. வழங்குபவர் R. கணேசனீரோ அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் M. ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே. உரை வழங்குபவர் பா இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம். வழங்குபவர் S. முத்தையா அவர்கள். காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் I. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் செல்போன் பயனுள்ள நண்பனா நேரத்தை திருடும் எதிரியா. 10:02 மனம் விரும்புதே முற்பகல் மணி. 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் பகத்சிங் பிறந்த தினம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் அண்டை வீட்டாரின் அன்பும் அவசியம் என்று உணர்ந்த தருணம். 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம் இயற்கை வழியில் உடல் நலம் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் இயற்கை மருத்துவ நிபுணர் நல்வாழ்வு அவர்கள். 1:05 நலம் தானாவில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ். ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து காணாவாளியின் மருத்துவ பயன்கள். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள். 3:02 திரையர்வி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை மணி 4:07 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6:02 பக்தி மலை. 6:35 சேவை செய்திகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள். 8:05 குக்கு. 9 மணிக்கு இடைவிடா இசைமலை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஆசாரக்கோவையும் மனித ஒழுக்கமும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:20 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் பாளையங்கோட்டை இ. சந்திரராஜாமணி அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். நேர்களை காலை மணி 9:30 10:30 11:30 பகல் மணி 12:30 1:30 2:30 மாலை மணி 4:02 4:30 5:30 6:30 மற்றும் இரவு 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் இடம்பெறும். நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேர்களை. நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம். நேர்களை நிறைவு பெற்றது சேவை செய்திகள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.

0: உள்ள விவசாயிகள் உதவி எண் 1444447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: நிகழ்ச்சியில் முதலில் பயிர்களில் உயிரியல் முறையில் பூச்சி கட்டுப்பாடு முறைகள் குறித்த உரை வழங்குகிறார் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எல். ஆல்வின் அவர்கள்.
3: அன்பான விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக விவசாய பெருமக்கள் அனைவரும் பயிர் செய்யும் போது தாக்கக்கூடிய பூச்சிகளை அழிப்பதற்கு பூச்சிக்கொல்லிகளை மட்டுமே சார்ந்துள்ளார்கள். இந்த பூச்சிக்கொல்லியை மட்டுமே சார்ந்து இருக்கிறது இன்று நமக்கு நன்மை செய்யக்கூடிய மாதிரி இல்லை. இன்னைக்கு நிறைய நமக்கு வந்து அந்த எஞ்சிய நச்சுக்கள் நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறி பயிர்கள்லையோ இல்லை பழங்கள்லேயோ எஞ்சிய நச்சு இருப்பதனால நமக்கு நிறைய உடல் உபாதைகளை உண்டு பண்ணுது. இப்போ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். இன்னைக்கு நமக்கு சொல்லப்போனால் இயற்கை விவசாயம் இல்லைன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இன்றைக்கி வந்து முன்னெடுத்து வந்துட்டுருக்கு. நிறைய பேர் முன்னெடுத்து அதை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, பாராட்டுக்கள். அந்த மாதிரி செய்கிறதுல நமக்கு என்ன நன்மை அப்படின்னா நமக்கு எந்த உறுப்புகளுக்கும் பாதிப்பு இல்லாமல் நம்ம மனிதன் நீண்ட நாள் வாழ்வதற்கு இந்த ஒரு முறை சிறந்த முறை. அதாவது பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம், ரசாயன கொல்லி மூலமாக அல்ல, மாற்று முறையாக உயிரியல் முறை பூச்சி கட்டுப்பாட்டு மூலமாக நம்ம வந்து பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இப்போது அது எப்படி சார், பூச்சிகள்லாம் என்ன, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பூச்சிகளையே கொல்லக்கூடிய பூச்சிகள் என்னென்னலாம் இருக்குன்னா ஒட்டுண்ணிகள், இறை விழுங்கிகள், இப்படி வந்து சில நன்மை செய்யும் கிருமிகள் மண்ணில் இருக்கு. இந்த மாதிரி நன்மை செய்யும் கிருமிகள் அந்த பூச்சிகளை தாக்கி அழிக்கக்கூடியவனாக இருக்கிறது. அதாவது தீமை செய்கிற பூச்சிகள்ங்கிறது எது, பயிர்களை தாக்கி அழிக்கக்கூடிய பூச்சிகளை நம்ம தீமை செய்கிற பூச்சிகள்னு சொல்கிறோம். அதுதான் இன்னைக்கு வந்து எல்லா விவசாயிகளுக்கும் பெரிய சவால்களாக இருக்கு. சரி, இந்த சவால்களை முறியடிப்பது எப்படி முறியடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நமக்கு நன்மை செய்யும் பூச்சிகள் ஒட்டுண்ணிகள், இறை விழுங்கிகள் இல்லைன்னா சில, அதாவது பயாலஜிக்கலா இருக்கக்கூடிய நன்மை செய்யும் மைக்ரோப்ஸ் இருக்கு சாயில்ல இருக்கு இல்லைன்னா அது நமக்கு இன்னைக்கு விஞ்ஞான முறைப்படி பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு உற்பத்தி பண்ணியே கொடுக்குறாங்க. இதுகள்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணலாம்னா நமக்கு தீமை செய்யும் பூச்சிகளை அழிச்சிடலாம், முற்றிலுமாக அழிக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இது வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பொதுவாக சிறந்த முறையில் எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தி வருகின்றன. இப்போ இந்த உயிரியல் முறை பூச்சி கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னோம்னா அதில் நமக்கு வரக்கூடியது என்னென்னலாம் அப்படின்னு சொன்னால் ஒட்டுண்ணிகள் முக்கிய பங்கு வைக்கிறன என்னென்னு நான் சொல்கிறேன். அப்புறம் ஊனுண்ணிகள் இல்லைன்னா இறை விழுங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நுண் கிருமிகள், அதுகளும் என்ன பண்ணுது அப்படின்னா பூச்சிகளை அழிக்குது. நச்சுயிரிகள் இருக்குது. நூற்புழுக்கள், நூற்புழுக்கள் நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய மண்புழு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் கண்ணால் எல்லா நூற்புழுக்களையும் பார்க்க முடியாது, நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் அந்த விதமான ஒரு சின்ன இந்த நூற்புழுக்கள் பயிர்களை சேதம் செய்யும். சில நன்மை செய்யும் நூற்புழுக்கள் இருக்குன்னு அதை வச்சு நம்ம வந்து பூச்சிகளை அழிச்சிக்கலாம். அப்புறம் புரோட்டோஸ் வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நுண் கிருமிகள், இது வந்து நமக்கு நன்மை செய்கிற நுண் கிருமிகளாக இருக்குது. இவைகள்லாம் வச்சு எப்படி இந்த பூச்சிகளை அழிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒட்டுண்ணிகள், பேரசிடைட்ஸ்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த ஒட்டுண்ணிகள் பேர்லே இருக்கு, ஒட்டுண்ணி சார்ந்து வாழுது, இன்னொன்று சார்ந்து வாழ்றது, இதுதான் ஒட்டுண்ணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒட்டுண்ணிகள் பூச்சி வகைகளில் ஒரு பூச்சி இன்னொரு பூச்சியை சார்ந்து வாழ்கிறது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு தீமை செய்யும் பூச்சிகளை இன்னொரு பூச்சி வந்து அதை போய் கடிச்சு சாப்பிடுது, அழிச்சு ஏதோ ஒரு முறையில் அதை அழிச்சு இதனுடைய வாழ்வை அதில் முடித்து கொண்டு இது வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த ஒட்டுண்ணிகளை தான் நாம என்ன செய்யணும்னு சொல்றோம் அப்படின்னா, ஒன்று இயற்கையாகவே வயல்களில் நமக்கு ஒட்டுண்ணிகள் காணப்படும், அதை வந்து பாதுகாக்கணும். எப்படி சார் பாதுகாக்கிறது, இயற்கையாகவே வயல்களில் ஒட்டுண்ணிகள் இருக்குன்றீங்க, அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்னால், மருந்துகளை தெளிக்காமல் இருந்தோம்னாலே நம்ம முக்காவாசி என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒட்டுண்ணிகளை பாதுகாக்கலாம். சரி சார், மருந்து அடிக்காமல் நீங்கள் செய்யணுன்றீங்க. இந்த மாதிரி ஒட்டுண்ணிகள் வந்து சில சமயங்களில் வந்து எங்களுடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்துலையும் கிடைக்கும். நிறைய இப்போல்லாம் ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறைய வந்து ஒட்டுண்ணிகள் கொடுக்குறாங்க, அவங்ககிட்டருந்து வாங்கி நீங்கள் வந்து உங்களுடைய வயல்வெளிகளில் அப்படியே வந்து விட்டாச்சு அப்படின்னு சொன்னால் அதுகள் வந்து என்ன பண்ணால் நம்ம பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் எல்லாத்தையுமே வந்து அது அழிச்சிடும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால் முட்டை ஒட்டுண்ணி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த முட்டை ஒட்டுண்ணி வந்து என்ன பண்ணும், பயிர்களை அழிக்கக்கூடிய

0: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
1: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
0: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
2: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.

அந்த அந்துப்பூச்சி ஒரு முட்டையிட்டு வச்சுக்கும் ஒரு இடத்துல இலையில, அந்த முட்டையே இந்த ஒட்டுண்ணி தேடி சென்று முட்டைக்குள்ள ஒரு முட்டையை உள்ள இட்டுரும். நான் சொல்றது புரிஞ்சுக்கிடணும், நமக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சியினுடைய அந்த முட்டைக்குள்ள, அது முட்டையிட்டு வச்சுக்கும் இலையில, அந்த முட்டையை தேடி சென்று இந்த ஒட்டுண்ணி போய் என்ன பண்ணிக்கணும், முட்டைக்குள்ள இதனுடைய முட்டையை உள்ள இட்டு வச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஒட்டுண்ணி அதுக்குள்ள முட்டைக்குள்ள கொஞ்சம் பொறிச்சு அது புழுவா வளர்ந்து பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை அதனுடைய முட்டை பருவத்திலேயே அழித்து விடும். அழிச்சிருந்ததுனால நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, அது அந்த தீமை செய்யற புழுக்கள் வந்து வெளியில வராது, இலைகளை கடிக்காது. இப்படி நாம கட்டுப்படுத்தலாம். இது என்ன சார், எப்படி சார் இதெல்லாம் பண்ணலாம், எங்க கிடைக்கும் முட்டை ஒட்டுண்ணிகள்? நிறைய வந்து இப்போ வந்து துறை வாரியாக வேளாண்மை துறையிலையும் கொடுக்குறாங்க, நீங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சார்ட் பேப்பர் மாதிரி இருக்கும், அதில் நிறைய முட்டையை ஒட்டி வச்சுக்க மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து வயல்வெளிகளில் கெட்டி விடணும். எப்படி சார் கெட்டுறது, எப்போ கெட்டணும் சார்? வயல்வெளிகளில் நீங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்கினா 8 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போய் வயல்வெளிகளில் இலைகளில் கெட்டி விட்டுறணும். அட்டையை கெட்டி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இன்னொன்று முக்கியமான பார்க்க வேண்டியது, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு கத்திரிக்காய் செடி அப்படின்னா, கத்திரிக்காய் செடியில் அந்த

கொள்ளலாம். அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சார்ட் பேப்பர் மாதிரி இருக்கும், அதுல நிறைய முட்டையை ஒட்டி வச்சிருக்க மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்க வந்து வயல்வெளிகள்ல கெட்டி விடணும். எப்படி சார் கெட்டுறது, எப்ப கெட்டணும் சார்? வயல்வெளிகள்ல நீங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கணும், 8 மணி நேரத்துக்குள்ள கொண்டு போய் வயல்வெளிகள்ல இலைகள்ல கெட்டி விட்டுறணும். அட்டைய கெட்டி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இன்னொன்று முக்கியமான பார்க்க வேண்டியது, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு கத்திரிக்காய் செடி அப்படின்னா, கத்திரிக்காய் செடியில அந்த அந்துப்பூச்சி முட்டையிடுவதற்கு முன்னாடியே இதை கொண்டு நீங்க வந்து என்ன பண்ணிடணும், விட்டீங்கன்னா, இல்லைன்னா ஒன்று ரெண்டு அந்துப்பூச்சி நடமாட்டம் இருக்கும்போது தாய் அந்துப்பூச்சி என்ன பண்ணிருக்கோம், அங்கங்க முட்டையிட்டு வச்சிருக்கோம். அப்போ அந்த முட்டைகள் இருக்கிற சமயத்துல முதல்ல நீங்க புழுவா வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அந்த இதை கட்டியிருந்தீங்கன்னா, இந்த ஒட்டுண்ணி நேராக போய் என்ன பண்ணிடும், அந்த முட்டைக்குள்ள போய் இதை முட்டையிட்டு வச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வயல்வெளிகளில் கத்திரிக்காயில் உள்ள புழுவா தான் இருக்கு அப்படின்னா, இந்த முட்டை ஒட்டுண்ணியை நீங்க பயன்படுத்துவது தவறு. அப்போ போய் இது போய் வேலை செய்யாது. இந்த முட்டை ஒட்டுண்ணிகள் நேராக கத்திரிக்காய் புழுவினுடைய அந்த தாய்ப்பூச்சி முட்டையிட்டு வச்சிருக்கும் பாத்தீங்களா, முட்டை பருவத்துல அழிக்கணும். அப்ப கெட்டக்கூடிய பருவமும் முக்கியம். இது வந்து நீங்க ஒரு ஒரு செடிகளுக்கும் தனித்தனியா இதனுடைய ஒட்டுண்ணிகள் இருக்கு. முட்டை ஒட்டுண்ணிகள் தான் இப்போதைக்கு இருக்கிறதுல சிறந்ததா இருக்கு. இப்போ புழுகளையும் சார்ந்து அழிக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள் இருக்கு, புழு பருவத்துல அழிக்கக்கூடியது. அந்த ஒட்டுண்ணிகள் பாத்தீங்கன்னா பொதுவாக நமக்கு எதுலலாம் அப்படின்னு சொன்னா, மலையில வரக்கூடிய பயிர்கள், காலிஃபிளவரு, முட்டைக்கோசு, இல்லைன்னா நம்ம தரையில இந்த பிளைன்ஸ்ல வரக்கூடியதுல தென்னையில உள்ள புழுக்கள், கருந்தலை புழு, இதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழிக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள், புழுக்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள் இருக்கு. இப்போ இந்த ஒட்டுண்ணிகள் நீங்க வந்து பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா, அதனுடைய தோற்றங்கள் முக்கியமானது குளவி தோற்றம் தான் இருக்கும். குளவினா சின்ன சின்ன குளவிகள், நீங்க பார்க்கக்கூடிய ரொம்ப சின்னதை, கொசுவோட சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய குளவிகள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒட்டுண்ணியா தான் இருக்க முடியும். அந்த ஒட்டுண்ணிகளுக்கு முக்கியமா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதனுடைய வால் பின்பகுதியில ஊசி போன்ற ஒரு பின்பம் இருக்கும். அது என்னது அப்படின்னு சொன்னா, முட்டையை அழகா உள்ள இட்டு இடுவதற்கு வசதியாக அந்த குளவிகள்ல இருக்கும். இந்த மாதிரி வந்து குளவிகள் நீங்க பாத்தீங்கன்னா அதுகளுக்கு மேல மருந்து அடிச்சிடக்கூடாது. ஒருவேளை விவசாயிகள் வருவாங்க, அந்த மாதிரி இந்த குளவி நிறைய செடியை தாக்கிட்டு இருக்குங்க அப்படிம்பாங்க. அது கடைசியில போய் பார்த்தோம்னா என்னன்னா, நன்மை செய்யும் குளவி இந்த ஒட்டுண்ணிகளாக தான் இருக்கும். இப்போ இந்த ஒட்டுண்ணிகள்ல முக்கியமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுண்ணி எது அப்படின்னு சொன்னா, முட்டை ஒட்டுண்ணி. இந்த முட்டை ஒட்டுண்ணி நீங்க ஒரு ஒரு பயிர்களுக்கும் நாங்க ஒரு ஒரு சிசின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சிசின்னு பாத்தீங்கன்னா 18,000-20,000 முட்டைகள் வந்து ஒரு சின்ன அட்டையில இருக்கும். அதுல எண்ணிக்கை, அந்த அட்டையை கொண்டு போய் நீங்க வந்து நெல் வயலா இருந்து அப்படின்னு சொன்னா, நீங்க நடவு நட்ட உடனே கொண்டு போய் என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு ஸ்டேப்லர் பின்ன வச்சு அந்த அட்டையை ஸ்டேப்லர் அடிச்சு விட்டுறணும். இலையில அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இல்லைன்னா ஒரு கம்ப நட்டு கூட நீங்க வந்து அதை ஏதாவது தொங்க விட்டுறலாம். விட்டுட்டீங்கன்னா இந்த அட்டையில உள்ள இந்த ஒட்டுண்ணி அது வெளியில வந்து நேரா என்ன பண்ணும், பயிர்களை தாக்கக்கூடிய நெல் வயல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குருத்து பூச்சி முட்டையிடுறது எங்க முட்டையிட்டு வச்சிருக்கோம்னா, இலையினுடைய நுனி பகுதியில குவியல்களா இட்டு வச்சிருக்கோம். இந்த இதை இடத்த நேரா தேடி போய் அந்த முட்டை குவியல்கள் உள்ள ஒரு ஒரு முட்டையிலையும் இதனுடைய முட்டைகளை உள்ளே இட்டு முட்டை பருவத்திலேயே அழித்து கொண்டு விடும். அப்போ முட்டையிலிருந்து அந்த குருத்து பூச்சியினுடைய முட்டைகள் வந்து இலை நுனியில இருக்கு, இந்த ஒட்டுண்ணி போய் நேரம் அனுப்புறது முட்டையை தேடி போய் உள்ளுக்குள்ள போய் முட்டையிட்டுறது. முட்டையிட்டதுக்கு அப்புறம் அது வந்து என்ன ஆயிருது, குருத்து பூச்சியின முட்டைகள் முட்டை பருவத்திலே அழிந்து விடுகிறது. இனி அதுல இருந்து வெளியில புழு வரப்போறது கிடையாது. புழு வந்தாதான் என்ன செய்யும், போய் இலைகளை போய் கடிக்கும். இலைகளை கடிச்சதுன்னா நமக்கு வந்து அடுத்து என்ன ஆகும், மகசூல் இழப்பீடு வரும். சோ மகசூல் இழப்பீடு நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா, முதல்லயே நீங்க கெட்டணும். முட்டை ஒட்டுண்ணி கெட்டும் பருவம் அத குருத்து பூச்சி முட்டையிடுவதற்கு முன்னாடியோ, இல்ல முட்டைகளை நீங்க வந்து வயல்வெளிகளை கண்டாலோ, நீங்க இந்த முட்டை ஒட்டுண்ணி அட்டையை நீங்க கெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க புழு நடமாட்டம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் வருவது. இன்னும் இறை விலங்கிகள் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வகையான பூச்சிகள். இதுவும் பாத்தீங்கன்னா நன்மை செய்யும் பூச்சிகள். இறை விலங்கிகள்னா என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு பூச்சி இன்னொரு பூச்சி அப்படியே கடிச்சு சாப்பிடுறது, அவ்வளவுதான். இதுவும் ஒரு பூச்சி தான், இறை விலங்கியும் ஒரு நன்மை செய்யும் பூச்சி. பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை அப்படியே போய் நேரா போய் பிடிச்சு அப்படியே சாப்பிட்டு அதை வந்து உடனே அதை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். இப்ப இந்த இறை விலங்கிகள் பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து நிறைய இருக்கு. ஒரு கத்திரிக்காயில உள்ள அந்த சூழ்நிலைகளை அந்த ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க உள்ள இறை விலங்கிகள் வேற நிறைய இருக்கும். ஒரு ஒரு பயிர்கள்லையும் வேற வேற இறை விலங்கிகள் நிறைய காணப்படும். இதுல நிறைய 220 ஸ்பீசிஸ்க்கு மேல வந்து இறை விலங்கிகள் நிறைய எல்லா இடங்களிலும் இருக்கு. இந்த இறை விலங்கிகளுடைய முக்கியமான இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு தனித்திறன் இருக்கும். அதனுடைய உடம்பு மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பல்லு வந்து பாத்தீங்கன்னா வலிமையா இருக்கும், தாடைகள் வலிமையா இருக்கும். இல்லைன்னா கால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கால்கள்ல நிறைய இடங்கள்ல முள்ளுகள் இருக்க மாதிரி இருக்கும். இந்த இறைவிலங்கிகள் நம்ம பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய இறைவிலங்கிகள் என்னன்னா, பொறிவண்டுகள் நீங்க பார்க்கலாம். எல்லா வயல்கள்லையும் சின்ன சின்னதாக கலர் கலராக நிறைய சின்ன சின்ன பொறிவண்டுகள் இருக்கும். இந்த பொறிவண்டுகள் ரொம்ப பொடிசா இருக்கும், இது விட்டுடலாம். இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் உறிஞ்சு பூச்சி வந்து பயிர்களை நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து கண்டிப்பா அதுகளை பிடிச்சி அப்படியே விழுங்கி சாப்பிட்றோம். இப்போ இந்த இறைவிலங்கிகள் வந்து வயல்வெளிகளில் இருக்கு, பூச்சி மருந்து அடிக்காம இருந்தோம்னா நிறைய பெரிய

0: இருக்கும் இருக்கும். அப்போ இதை வேற இடங்கள்ல இருந்து இன்வைட் பண்ண முடியுமா, கவர்ந்திகள் நம்ம வயலுக்கு கொண்டு வர முடியுமானா? முடியும். நீங்க என்ன செய்யணும்னா, வயல் ஓரங்கள்ல கொஞ்சம் தட்டைப்பயிறு, அதாவது தட்டைப்பயிறு போட்டிங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து அசுவினி வரும். அசுவினி நிறைய வருங்கும் போது இந்த பொறிவண்டுகள் எங்க வெளியில உட்காந்துருந்தாலும் நேரம் அங்க வந்து உட்காடுறோம். அங்க உட்காந்து அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பயிர்களை தாக்கக்கூடிய சின்ன சின்ன சாறு உறிஞ்சி பூச்சிகள் இருந்துச்சுன்னா அதுகளையும் இது பிடிச்சி சாப்பிடும். இப்போ பொறிவண்டுகள் வந்து நீங்களே உற்பத்தி செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உற்பத்தி செய்யலாம். சில இனங்களை மட்டும்தான் நீங்க வந்து உற்பத்தி செய்ய முடியும். ஆஸ்திரேலியன் லேடி பேர்ட் பீட்டில் அப்படிங்கிற பொறிவண்டு இருக்கு, அது நீங்க உற்பத்தி பண்ணலாம். ஸ்கிம்னஸ் அப்படின்னு ஸ்பீசிஸ் இருக்கு. இந்த மாதிரி சில ஸ்பீசிஸ் வந்து நீங்களே வீட்டில் என்ன பண்ணலாம், ஒரு பூசணிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா பூசணிக்காய் கழுவி வச்சு அதில் கொஞ்சம் மாவு பூச்சை வளர விடணும். முதல்ல விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் கண்ணாடி குடுவை போல ஒன்று செஞ்சு வச்சுக்கிடுங்க, இல்லை கண்ணாடி கவருக்குள்ள உள்ள வச்சுக்கிட்டு கொஞ்சம் வயல்ல உள்ள பொறிவண்டுகளை ஒரு அஞ்சு ஜோடி கையால் பிடிச்சி உள்ளுக்குள்ள விட்டுட்டீங்கன்னா தன்னால என்ன ஆயிரும்னா, இது அதுக்குள்ள அந்த பூசணிக்காய்க்கு மேலே உள்ள மாவு பூச்சியில் முட்டையிட்டு பெருகி உங்களுக்கு 400-500 கிடைக்கும். நீங்கள் வயல்களை அப்படியே பிடிச்சி விடலாம். இது உங்களுக்கு சிரமமாக தெரிஞ்சால் நீங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொறிவண்டுகள் அங்கே விலைக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். அப்புறம் தட்டான் பூச்சிகள், இது நம்ம பெருக்க முடியாது, ஆனால் தட்டான் பூச்சிகள் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயிர்களை தாக்கக்கூடிய புழுக்கள், நிறைய பயிர்களை வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன புழுக்களையிலோ சின்ன சின்ன சாறு உறிஞ்சி பூச்சிகளையோ அது வந்து பிடித்து சாப்பிட்றதுக்கு வல்லது. அடுத்தது இடையன் பூச்சிகள், பச்சை கண்ணாடி இறக்கை பூச்சி, இதுகள்லாம் நீங்கள் வந்து குளவிகள் முக்கியமாக பிடிச்சி சாப்பிடும். குளவிகள்லாம் பார்த்தீங்கன்னா புழுக்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் அதனுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்கும். இப்படி நிறைய இறை விழுங்கிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எறும்புகள், அது ஒரு இறை விழுங்கி தான். நிறைய சிற்பிடு புழுக்கள்னு சொல்லுவோம், தரை வண்டு, வண்டுகள் வந்து கீழே ஓடிட்டு இருக்கும், அதுகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். இந்த மாதிரி நிறைய இறை விழுங்கிகள் இருக்கு, நாவாய் பூச்சிகள் இருக்கு, நாவாய் பூச்சிகளில் நன்மை செய்ய நாவாய் பூச்சிகள் இருக்கு, இறை விழுங்கிகள், பூச்சிகள் அல்லாத ஒரு இறை விழுங்கிகளும் இருக்கு நம்மகிட்ட. அது என்னது அப்படின்னா பூச்சி கிடையாது, ஆனா பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். அப்படி உள்ளது என்னன்னா பூச்சி சாராத என்னன்னா ஸ்பைடர்ஸ். நீங்க பார்க்கக்கூடிய எட்டுக்கால் பூச்சின்னு சொல்லுவோம், ஆனா அது பூச்சி கிடையாது. வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைடர்ஸ், அந்த எட்டுக்கால் பூச்சிகளை அப்படியே பார்த்தா விட்டுறணும், மருந்துக்கு மேலே அடிச்சிடக்கூடாது. அது என்ன பண்ணும், அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாரோஜி பூச்சிகளையோ இல்ல புழுக்களையோ அது வந்து பிடிச்சு சாப்பிட்டு அதை சார்ந்து அது வாழும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பூச்சிகளை பற்றி சொன்னேன். நான் பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகளை பற்றி நான் சொல்லலை. பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகளை அழிப்பதற்கு உள்ள பூச்சிகள், நன்மை செய்யும் பூச்சிகள், அதாவது ஒட்டுண்ணிகள், அதை பற்றி சொன்னேன். அப்புறம் இறை விழுங்கிகள், அதை பற்றி சொன்னேன். பூச்சிகளால் அல்லாத ஒரு இறை விழுங்கிகள், அதை பற்றி சொன்னேன். இந்த இறை விழுங்கிகளை நீங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா எங்களுடைய வேளாண் அறிவியல் நிலையம் கேவிகே அங்கே போனீங்கனாலும் கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம், வாங்கி விவசாயிகள் வந்து பலனடையலாம். என்ன பொறுத்தமட்டும் நான் சொல்லுவது என்னென்னா, பூச்சி மருந்துகள் தெளிப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்கள் வந்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றி, முக்கியமாக இந்த இறைவிழுங்கிகள் ஒட்டுநிலையை பயன்படுத்தி, பூச்சி மருந்துகளையே தெளிக்காமல் நாம் எப்படி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருள்களை கொடுக்க முடியும், நல்ல காய்கறியை கொடுக்க முடியும். அதாவது இன்றைக்கி முக்கியமாக சொல்லப்போனால் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அது வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரி நான் சொன்ன உத்திகள் அனைத்தையும் பின்பற்றி வேளாண் பெருமக்கள் அனைவரும் நல்ல ஒரு வெற்றி அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
1: நேர்கள் இதுவரை பயிர்களில் உயிரியல் முறையில் பூச்சி கட்டுப்பாடு முறைகள் குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எல். ஆல்வின் அவர்கள்.

0: தொடர்ந்து வாழை சாகுபடி அனுபவங்கள். நேர்முகம் பங்கேற்கிறார் ஆழ்வார் கற்குளம் பி. பெருமாள் அவர்கள்.
1: நீங்க எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க சார்?
2: நான் ஒரு 15 வயசுல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: சரி, இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுது?
2: 68.
1: நீங்க என்னெல்லாம் விவசாயம் பண்றீங்க சார்?
2: நாங்க வந்து ஃபுல்லா வாழை, அப்புறம் நெல், சில நேரத்துகள்ல வந்து கத்திரி இந்த மாதிரி வெண்டை இந்த மாதிரியும் போட்டுக்கிடுது தண்ணியை பொறுத்து.
1: இப்போ நம்ம நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு அடுத்தபடியாக வந்து வாழை தான் முக்கியமான பயிர்னு சொல்லலாம். தென் தமிழகத்தில் முக்கியமானதுன்னு பார்த்தா அது வாழை தான் சொல்லலாம். அப்படி பார்க்குறப்போ இப்போ நீங்கள் வாழை வந்து எத்தனை ஏக்கரில் பயிரிடுறீங்க சார்?
2: 2 ஏக்கருக்கும் போட்டிருக்கோம்.
1: எந்த ரகம் வாழையை பயிரிட்டு?
2: இப்போ வந்து முதல்ல கோழிக்கூடு போட்டிருந்தோம், அது காய் வெட்டி முடிச்சிட்டுது. இப்போ கற்பூர வள்ளி தான் போட்டிருக்கோம்.
1: வாழை சாகுபடிக்கு நிலத்தை எப்படி சார் தயார்படுத்துவீங்க? முதல்ல
2: வந்து நம்ம நெல் பயிர் நட்டு முடிச்சிடறோம். முடிச்சிட்டு நல்லா ஆட்டுக்கடை இந்த மாதிரி சாணி உரங்கள் இதெல்லாம் நல்லா செழிப்பா போட்டுட்டு அப்புறமா நல்லா உழணும். பொடியில நல்லா உழுது ஒரு 2 மாசம் 3 மாசம் சும்மா கிடக்கணும் அந்த இடம் ஆறணும். அதுக்கப்புறமா நம்ம கண்ணை பதிக்கணும்.
1: சரி, நிலம் முதல்ல தயார் பண்றீங்க, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்று நடவு முறை தான்.
2: ஆமா,
1: அதை எப்படி சார் பராமரிக்கீங்க?
2: அது வந்து வெளி ஆட்கள்கிட்ட கண்ணு வாங்கவே கூடாது.
1: ஓ,
2: நம்ம தயார் பண்ண கண்ணா இருக்கணும், இல்ல வெளியே நம்மள மாதிரி நல்ல உண்மையா விவசாயம் பண்றவங்களை பார்த்து போய் வாங்கணும். நம்மளே செய்யறதுதான் நல்லது.
1: சரி, இப்ப நீங்க 2 ஏக்கர் வாழை சாகுபடி பண்றீங்க, இப்ப ஒரு 1 ஏக்கருக்கு எவ்வளவு கண்ணு தேவைப்படும்?
2: 1 ஏக்கருக்கு வந்து கரெக்டா ஒரு 1000 to 1500 மூடு போடலாம். ஆமா,
1: 1 ஏக்கர்ல இப்ப 1000 கண்ணு நடுறேன்னு சொல்றீங்க. ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கன்றுக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு தூரம் விடணும்? ஏன்னா முக்கியமானது வந்து பயிர் பராமரிப்புல வந்து இடைவெளி தான்.
2: 8 அடி அகலத்துல தான் சவுக்கத்துல போடணும்.
1: எந்த ரகம்னாலும் நம்மளுக்கு 8 அடி தான் கொடுக்கணும்.
2: ஆமா, 8 அடி தான் கொடுக்கணும். நம்ம நாடுன்னு வைங்களா, 1 அடி குறைச்சிக்கலாம்.
1: கன்று நட்டு இடைவெளி எல்லாம் கரெக்டா பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா வாழைக்கு வந்து நீர்ப்பாசனம் தான். அப்ப அந்த நீர் பாசனம் எப்படி சார் பராமரிக்கீங்க?
2: தண்ணி வந்து காய்ச்சல் பாய்ச்சலவே விட்டுக்கிட்டு இருக்கணும், ரொம்ப தண்ணி கிடக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம 3 மாசம் ஆயிட்டு வைங்களா, அந்த 3 மாத்திக்கிறதுக்கும் அந்த பெவிஷன் போட்டு தூரில் கரைச்சி ஊத்திக்கிட்டே இருக்கணும், அந்த கிருமி வரவிடாம இருக்கிறதுக்கு. அதே மாதிரி சின்னாம்பும் கொஞ்சம் சாம்பலும் மூட்டுல போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டோம்னா அந்த பூச்சிகள் இந்த எறும்பு இதெல்லாம் வராது.
1: இப்ப நீங்க வந்து கிணற்று நீர் பாசனமா இல்ல ஆத்து நீர் பாசனம்?
2: ஆத்தண்ணி போறோம், ரெண்டும் இருக்கு. ஆத்தண்ணி வர நேரத்துல ஆத்தண்ணி, பாவனாசு தண்ணி தான் மருதூர்கள்.
1: ஆமா,
2: மத்த நேரத்துல போற தண்ணி.
1: சரி, இப்ப வந்து இந்த வாழைக்கான உர மேலாண்மை எப்படியா இருக்கும்?
2: உரம் வந்து இப்போ நம்ம முதல் உரம் வைக்கணுங்களா, 1 ஏக்கருக்கு வந்து ஒரு 2 முடையாவது சூப்பர் பாசி ஆகணும். 2 முடை 3 முடையெல்லாம் சேர்க்கலாம், தப்பு இல்லை. சின்னாம்பு சேர்த்துருக்குன்னா நல்லா இருக்கும். ஒரு 2 முடை காம்ப்ளெக்ஸ். இப்போ விலைவாசி இருக்கனால 1 முடை தான் பொட்டாசி சேர்க்க முடியும். இதெல்லாம் மூட்டை விட்டு ஒரு 1/2 அடிக்கு இந்த பக்கமே தோண்டி வைக்கணும்.
1: இப்ப நம்ம வாழை நட்டு எத்தனை நாள்ல அறுவடைக்கு வரும்?
2: கரெக்டா வந்து 11 மாசம் ஆயிடும்.
1: 11 மாசம். இதுல நீங்க எத்தனை முறை உரம் வைப்பீங்க? கன்று நட்டோனே ஒரு வாட்டி உரம் வைப்போம், அதுக்கப்புறம்
2: 3 முறை வந்துடும் கரெக்டா. இப்போ நம்ம கண்ணு போட்டு முடிச்சிருந்தீங்களா,

0: ரெண்டு மாசம் ஆயிரும், கண்ணு தழுக்கிறதுக்கே ஒரு மாசம் ஆயிரும். அதுக்கப்புறம் கண்ணு லேசா வெளியே வந்து கொஞ்சம் இலை வச்சு மாதிரிதான் மூட வைக்க முடியும். லேசு லேசா கொஞ்சம் கொஞ்சமா வைப்போம், வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் கழிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமா வைப்போம். அதுக்கப்புறம் ஒரு அட்டை வைக்க சொன்னா கொஞ்சம் நல்லா கூடுதலே போட்டுக்கலாம், ஒரு காய்க்கல வரைக்கும் போட்டுக்கலாம். அது முதல்ல ஒரே நேரத்துக்கு போடக்கூடாது.
1: இப்போ ஒரு ஏக்கருக்கு எந்த அளவு உரம் தேவைப்படும்?
0: ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூணு மூட காம்ப்ளெக்ஸ் வந்துடும் கணக்குக்கு, ஒரு ஆறு மூட சூப்பர் பாஸ் வந்துடும், ஒரு ரெண்டு மூட பொட்டாசு வந்துடும். இது போதும்.
1: இதை வந்து நம்ம மூணு பகுதியா பிரிச்சு
0: மூணு பகுதியா போவிக்கணும்.
1: இதுல எதுவும் நீங்க இயற்கை உரம் எதுவும் உங்க வாழைகளுக்கு போடுறீங்களா?
0: சாணி உரம், குப்பை, இந்த மாதிரி ஆட்டுக்கடை, இந்த மாதிரி இதை முதல்ல நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருது. மச்ச உடனே நல்ல புழுகள் நிறைய இருக்குமா, அந்த கண்ணு நல்ல அழகா வரும், பச்சை பச்சையேன்னு வரும், எந்த பாதிப்பும் வராது.
1: சரி, இப்போ வாழை சாகுபடியில களை மேலாண்மை எப்படி இருக்கும்? ஏன்னா இப்ப நெற்பயிர மாதிரி அதிக அளவு களை இருக்காது, இருந்தாலும் நம்ம தண்ணி விடுறதுனால அந்த உரம் போடுறதுனால களைகள் வர கண்டிப்பா சந்தர்ப்பம் இருக்கு.
0: ஆமா, இருக்குது. அந்த களைக்குள்ளி மருந்துங்கிறதே தொடக்கூடாது. புல்லு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த களைக்குள்ளி மருந்து அடிக்க கூடாது.
1: அப்ப நீங்க எப்படி களை மேலாண்மை பண்றீங்க?
0: நம்ம ஆளை விட்டு கொத்தி எடுத்துட்டு வெட்டுறது செய்யறது இப்படிதான்,
1: எல்லாமே கை களைதான்.
0: கை களைதான்.
1: அப்ப களைக்குள்ளி எல்லாம் நீங்க உங்க வயலுக்கு தெளிப்பதில்லை?
0: ஆஹா, அதனால நம்ம இயற்கை உரத்தை சேர்க்கறது தான் கொஞ்சமா பயிர் விட்டாலும் நல்லது.
1: இப்ப வந்து இந்த காத்து காலத்துல ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுதுன்னு பார்த்தா வாழையதான் சொல்லணும். நீங்க அந்த மாதிரி நேரத்துல எப்படி வாழையெல்லாம் பாதுகாக்கீங்க?
0: அது கம்பூட்டு தான் பாக்கணும். அந்த கரெக்டா நம்ம மாசி மாசம் போட்டோம் வைங்களா, அந்த தை மாத்தில இருந்து மறு மாசுக்குள்ள ஒரு வருஷத்துல வெட்டி முடிச்சிடும். கோடைக்காய் வரட்டும்னு சொல்லி சிலவங்க பிந்தி போடுவாங்க, அதுக்கு விலை இருக்கும்னு சொல்லி. அது என்னன்னா, இந்த கம்பு விட்டாதான் முடியும். அது ஒரு கம்பு 100 ரூபாய்க்கு வாங்கி தான் விடணும்.
1: இந்த மாதிரி காத்து காலத்துல வந்து வாழையோட இலைகள் தான் வந்து ரொம்ப இதாயிரும்.
0: ஆமா, கருகு இந்த மாதிரி
1: கருகுன மாதிரி ஆயிரும். சில இலைகள் ரொம்பவே கிளிய ஆரம்பிக்கும். அப்ப நீங்க அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகளை பின்பற்றுறீங்களா?
0: அது வந்து அதை தடுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம இந்த இயற்கை உரம் நிறைய கொடுத்தோம்னா அந்த வாழை பச்சையா தான் இருக்கும், அந்த எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், அந்த வாழை கிளிய விடாது, அந்த வாழை பச்சை பச்சையே இருக்கும்.
1: இப்ப நீங்க வந்து சொன்னீங்க கம்பு கொடுத்து அண்டை கொடுப்போம், நீங்க 1000 கன்றுக்குமா நீங்க கம்பு கொடுத்து அண்டை கொடுக்க முடியுமா?
0: இப்ப அப்படிதான் செய்யறோம், வேற என்ன பண்ண முடியும்? அதே இப்ப ஒரு தார் வந்து 200 ரூபாய்க்கு வித்துரும், கம்பு கம்பு கொடுத்து காப்பாத்தி வச்சுருந்தீங்களா, அதே இது 300 ரூபாய்க்கு வித்து விடும். அந்த சீசன்ல வந்து சரக்கு வாரத பொறுத்து இருக்கு, ஏகப்பட்ட விளைச்சல் ஆயிட்டுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது.
1: வாழையில தாக்குற முக்கியமான நோய் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எந்த மாதிரியான நோய் வந்து தாக்குது, அதை நீங்க எப்படி கட்டுப்படுத்துறீங்க?
0: இந்த வாழையில வந்து பூச்சிகள் இந்த மாதிரி இந்த இலையில வந்து தூங்கும், மருந்து இருந்தாலும் நம்ம அதை அடிக்கிறது கிடையாது. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, சின்னாம்பு இருக்கு பாத்தீங்களா, சின்னாம்பு சாம்பல் இதை சேர்த்துட்டு வீசிடுவோம். வீசியாச்சுன்னா இயற்கை உரம் இருக்குனாலே அது கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும். இதையும் வாழையில வீசணும்னு வைங்களா, அந்த பூச்சி இலை வெட்டுறது போறது அந்த இது வராது. முன்காலத்துல அதான் மருந்து வர்றது காலத்துக்கு முன்னாடி அதான் பண்ணிருக்காங்க. அதை நம்ம அதை போட்டு கொஞ்சம் பழகிக்கிட்டேன், போட்டுட்டு அப்புறம் பார்த்தோம்னா அந்த பூச்சி செத்துருக்கும். இப்படிதான் உபயோகிச்சுக்கணும்.
1: இப்ப வந்து பழம் வந்து கொஞ்சம் பருசா வரணும், கருப்பா இல்லாம புள்ளி எதுவுமே இல்லாம பார்ப்பதற்கும் நல்லா இருக்கணும் சொல்லி நிறைய பேர் உரம்லாம் சேர்க்கறாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது கடைபிடிக்கீங்களா?
0: அந்த கலரா இருக்கிறதுக்கும் அந்த நல்ல பருவனையா இருக்கிறதுக்கும் தான் அந்த சூப்பர் பாஸ் ஒரு ஏக்கருக்கு 2 முடையும் 3 முடையும் சேர்க்கறது பாத்தீங்களா, அது வந்து வாழையும் சாயாது, தண்டு வெறப்பாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்புறம் வந்து பொட்டாசு வந்து கொஞ்சம் நல்லா அதிகமா சேர்த்தோம்னா கூட 2 சீப்பு வைக்கும், மணிப்பிடி நல்லா இருக்கும், காய் விளைச்சலும் நல்லா ஒண்ணு போல இருக்கும். பொட்டாசுக்கு அவ்வளவு, அது விலை ரொம்ப இருக்கிறதுனால அதை கொஞ்சம் குறைச்சிக்கிடுது.
1: சரிங்க. சரி, இப்ப கற்பூரவள்ளி தான் சாகுபடி பண்றேன் நீங்க, அது எத்தனை நாள்ல அறுவடைக்கு வருவியா?
0: கரெக்டா 12 மாசம் ஆயிரும், 1 வருஷம்.
1: அப்போ 1 வருஷம் கழிச்சுதான் அறுவடை பண்ணும்.
0: அறுவடை பண்ணும் கரெக்டா ஒரு 9 மாசத்துல குலைக்க ஆரம்பிச்சிடும். குலைச்சியில இருந்து 3 மாசம் ஆயிரும். நாடு அப்படி இல்லை, அது 2.5 மாசத்துல விளைஞ்சிரும். அது வந்து 9 மாசத்துக்குள்ளே அது ரெடி பண்ணிரும். இது வந்து கூட 2 மாசம் ஆயிரும். அதே மாதிரி கோழி கூட அந்த அளவுக்கு ஒரு 10 மாசத்துக்குள்ள அதுவும் வந்துடும். ஒரு ஒண்ணு இதுல கூடுனது வந்து இந்த கற்பூரவள்ளி தான்.
1: இப்ப அறுவடைக்கு இது 4 ஆகுது, இதையே நீங்க முக்கியமான பயிரா எடுத்து நீங்க சாகுபடி பண்றீங்க?
0: இது வந்து கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு இந்த கண்ணை விட்டுகிட்டே இருக்கலாம். அது நாடு அப்படி இல்லை, 2 வருஷம் தான் விடலாம், அதுக்கப்புறம் அதை அழிக்க தான் செய்யணும். அதுக்குதான் வந்து இப்போ இதை கொஞ்சம் பாத்துக்கிட்டு, இது நோய் வராது, அந்த நாட்டுக்கு நோய் வந்துடும், 2 அடிக்கு மேல விட முடியாது. கோழியும் அப்படிதான், ஒரு 2 அடி தான் காப்பாத்தலாம். இது ஒரு 4-5 திருப்பு விட்டுகிட்டே இருக்கலாம்.
1: சரி, இது வரைக்கும் வாழை சாகுபடி முறைகளை பத்தியும், அதாவது

0: எப்படி நிலம் தயாரிக்கணும், அதோட நடவு முறைகள், நீர்ப்பாசனம், உர மேலாண்மை, அதோட காத்து காலத்துல எப்படி வாழை மரத்தை பராமரிக்கணும், அறுவடை நேரம், அதை எப்படி சந்தைப்படுத்துறாங்க, இத பத்திலாம் நம்மளுக்கு முழு விவரமா எடுத்து சொன்னீங்க ஐயா, மிக்க நன்றி.
1: ரொம்ப நன்றி.
2: இதுவரை வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் ஆழ்வார் கற்குளம் பி பெருமாள் அவர்கள்.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
4: நீ கில்லாடி தான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
4: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
3: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
4: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இதுவரை இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.
7: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அதிசய தகவல்கள், ஆச்சரிய கண்டுபிடிப்புகள், வீடு முதல் விண்வெளி வரை.
2: அடடா அறிவியல் என்று நம்மை வியப்பில் ஆழ்த்தி உங்கள் செவிகளுக்கு இசை விருந்து படைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள்.

இந்த மனசு இருக்குது பாருங்கள், அது ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் வளர்ந்து பெரியவன் ஆவண்டா அப்படின்னு நினைக்கும். ஆனால் பெரியவங்களை ஆனதுக்கப்புறம் சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதாவது வீட்டோட மூத்த பிள்ளைக்கு பொறுப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னா, வீட்டோட கடைக்குட்டி பிள்ளைக்கு செல்லம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, செல்லம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ கொஞ்சம் ஓண்டி கிடைக்கும், அவ்வளோதான். வீட்டுக்கு கடைசி பிள்ளைனா அப்படின்றதால கொஞ்சம் கொஞ்சம் தான் செல்லம் கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒன்று தான் இப்படி பொதுவாக கடைகளுக்கெல்லாம் வெளியே போகிறது கிடையாது, வெளியில் போக மாட்டேன். அப்போது ஒரு வேளை கடைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்படின்னா, நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வெயிலில் போகக்கூடிய அந்த சூழலில் என் சித்தி வந்து அப்படியே அந்த சேலை முந்தானியை எடுத்து எனக்கு வெயில் படாமல் அப்படியே பிடிச்சிட்டே வருவாங்க. இப்போ நினச்சா கூட ஓ மை காட் என்ன அன்பு இல்லை அப்படின்னு தோணுது. இப்போது பொதுவாகவே நமக்கு இந்த குடை அப்படின்றது வந்து வெளியே போகும்போது குடை எடுத்துகிட்டு போ அப்படின்னு நார்மலாக ஒரு வார்த்தையில் சொன்னாங்க.

கூட அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த அன்பு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பெருசு. மழை பெய்யும் போது கொடையை எடுத்துக்கிட்டு நம்ம ஜாலியாக வெளியில் கிளம்புறோம், ஆனால் வெயிலினுடைய தாக்கத்துக்கும் இந்த தடை விதித்து நம்மை காக்கிறது இந்த குடை தான் இல்லையா? எல்லாத்துக்கும் மிகவும் பயன் தரக்கூடிய இந்த குடை எப்படி கண்டுபிடிச்சாங்க, எவ்வாறு தோன்றியது, கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நினைக்காது, அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில். இப்போ உங்களுக்காக பாடல் ராஜா கையை வச்சா திரைப்படத்தில் இருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. ஏதோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த குடைகள் கண்டுபிடிச்சாங்களா எப்போ அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இந்த குடைகளை வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஆரம்பகால குடைகள் எல்லாமே சூரியனினுடைய வெப்பத்திலிருந்து மனிதனை காத்து நிழலை தருவதற்காக மட்டுமே வந்து பயன்படுத்தப்பட்டுச்சான். இப்படிப்பட்டதான குடைகளை வந்து பாரசோல் அப்படின்னு அவங்க வந்து அழைச்சாங்களாம். ஏறத்தாழ ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பே பழமையான சைனா, எகிப்து, அதுக்கப்புறமா கிரேக்க நாடுகளில் வந்து இந்த குடைகள் வந்து உபயோகப்படுத்தப்பட்டதான். முதல்ல வெயிலுக்காக இந்த குடை வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படி சொன்னாலும் கூட சைனர்கள் தான் வந்து முதன் முதல்ல மழை பெய்யக்கூடிய நேரங்களில் நனையாமல் வெளியே செல்வதற்காக இந்த குடையை வந்து பயன்படுத்தினாங்களாம். அதுக்கு அவங்க என்ன பண்ணினாங்களான்னு தெரியுமா, மெழுகு, மரக்கோந்து இது எல்லாத்தையுமே குடையோட துணியின் மேலே எல்லா இடங்களையும் பூசி அதுக்கப்புறமா அந்த குடையை வந்து மழை பெய்யும்போது தன்னுடைய தலைக்கு மேலே தூக்கிட்டு போவாங்களாம். வார்னிஸ் மாதிரியான ஒரு வகை பெயிண்டையும் கூட அவங்க வந்து இதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்களாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களாக அப்படியே கொஞ்சமாக நம்ம வந்து முயற்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து எல்லா விஷயங்களும் பண்ணி தோல்விகளையும் பார்த்து அப்புறம் தான் ஒரு முழுமையான நிறைவான கண்டுபிடிப்பை கொடுக்க முடியல. அந்த மாதிரி இவங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய கூட எப்படி வந்தது அதை தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய இந்த பாடலுக்கு அப்புறமா. இப்போ உங்களுக்காக பாடல் மாஸ்கோவின் காவிரி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஒன்றா ரெண்டா, எத்தனை கலரு, எத்தனை ஆப்ஷன்ஸு, என்னென்னலாமோ வகையில் கூடைகள் நமக்கு இப்போ கிடைக்குது இல்லையா. அப்படியே ஒரு ஜெய வடிவத்தில் பெரியவங்களும் கூட அதை வந்து அப்படியே ஒரு ஒன்றுகோலை உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கூடை, 2-fold, 3-fold அப்படி நிறைய விஷயங்கள் வந்து வந்துருச்சு இல்லையா. அப்படி இப்போது நாம் பயன்படுத்தி வரக்கூடிய இந்த நவீன கூடைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் விளங்கிய கூடையை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா, சாமுவேல் ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கிலேய கண்டுபிடிப்பாளர் தான். அவர் ஒரு தயாரிப்பாளரும் கூட. அதனால தான் இவர் தான் வந்து இந்த ஸ்டீல் கம்பிகள் பொருத்தப்பட்ட குடைகளை 1852 வந்து கண்டுபிடிச்சாராம். அப்போ இந்த ஸ்டீல் கம்பிகளுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அவங்க வந்து மரக்கட்டைகள் இல்லைன்னா திமிங்கல எலும்புகள் தான் இதுக்கு வந்து பயன்படுத்தியிருந்தாங்களா. யோசிச்சு பாருங்களேன், ஒரு குடையை தூக்கிட்டு போகணும் அப்படின்னா அதுக்குனே மெனக்கிட்டு சாப்பிடணும் போல இல்லை, அந்த அளவுக்கு இருந்திருக்கும். எனிஹவ் நம்முடைய நாகரிக வளர்ச்சி, கண்டுபிடிப்பு, தயாரிப்பு எல்லாம் சேர்ந்து எல்லாமே ஈஸியாக எப்பவும் ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் பாக்கெட் பக்கத்தில் ஒரு வாட்டர் கேன் அளவுக்கு கூட வர ஆரம்பிச்சிட்டு இல்லையா. ஆல் ரைட், நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற இந்த கொடையை பற்றி தெரிஞ்ச கொடை தான், ஆனால் தெரியாத தகவல் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. மலை திரைப்படத்தில் இருந்து கேட்டு ரசிங்க.

நிறைவு பெற்றது அறிவியல் தகவல்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு மன் கி பாத் நிகழ்ச்சியில் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மறு ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் செப்டம்பர் மாத பதிப்பின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. நான் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரலில் நாம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு மேடை அமைத்து கொடுக்கிறோம். நாட்டின் சாதனைகள் குறித்து பேசுகிறோம். பாரதத்தின் ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான சாதனைக்கு இன்னும் ஒரு நாளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆகவிருக்கிறது. இந்த சாதனை தான் துல்லிய தாக்குதல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த 1 10-ஆண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு

அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்ட காலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 13 தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் மாதம் 26 தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 9 தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014 ஆண்டிலே நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம் பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லத்தாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் மாதம் 15 தேதியன்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் SE.CENSUS.GOV.IN. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன். SE.CENSUS.GOV.IN. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பு

பின்பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2,60,00,000-க்கும் மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவரப் பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று செப்டம்பர் 27 ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926 செப்டம்பர் 27 அன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார்.

கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 தேதியன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100 பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வுபூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 ஆண்டுகள் முன்பாக 1026 ஆண்டிலே முகம்மது கஜினி முதன் முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 ஆண்டிலே கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆண்டே ஆகியிருந்தது. 1025 ஆண்டிலே இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடுபொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1 பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால் ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மோடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை.

மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது. மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ் கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காண்கிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மைப் பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு. பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான ஸ்ரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும்போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன.
யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன.

எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங் இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்துக் கொள்ளும்போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நில காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலித்தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கி கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டுமக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் ஆயிரக்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டேக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்து செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல்நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மன உறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச்சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும்

பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜிந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜிந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த 2 போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜிந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜிந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே சவன்பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவி குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிக அளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப் போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவி குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்து செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டுமென்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல

பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கட்டிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்து கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 200,000+ மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டத்தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவர் குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப்போலவே மேலும் முன்னேற்றிச் செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான ஸ்ரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஷிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000+ பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகமளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய

0: முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதைப்போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த சில நொடிகளில் தொடரும்.

கேட்டுட்ருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை. 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் பார்க்கலாமா? ஜப்பானில் நடைபெறக்கூடிய அந்த 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நட்சத்திர துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை இளவேனில் வாலறிவன் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்று தேசத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. பள்ளி மாணவர்களினுடைய ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கி கற்றல் திறனை மேம்படுத்துறதுக்காக அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க காலை உணவு திட்டம் வந்து பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்ற பெயரில் 6 முதல் 8 வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் செப்டம்பர் 22 அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக 6 திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டிருச்சிங்க.

இளம்காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் தேசிய பண பரிவர்த்தனை கழகமும் இணைந்து யூபிஐ பரிவர்த்தனைகள் இருக்கு இல்லையா, அதை அதிவேகப்படுத்துறதுக்காக புதுசாக டேப் அண்ட் பே அப்படின்ற ஒரு வசதியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. 5000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணவோ இல்லைன்னா ஓடிபி இல்லைன்னா நம்ம யூபிஐ பின் வச்சுருப்போம் இல்லையா, அதை உள்ளிடவோ தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5000க்கும் மேற்பட்ட தொகைகளுக்கு மட்டுமே இந்த பின் எண் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வசதிக்கு பேர் டேப் அண்ட் பே. நம்முடைய தமிழகத்தில் அண்மை காலமாக கொசுக்களால் பரவக்கூடிய டெங்கு காய்ச்சல் மட்டும் இல்லாமல் ஸ்க்ரப் டைபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புதர் வகை டைபஸ் பாக்டீரியா தொற்றும் தீவிரமடைஞ்சு வந்துட்டுருக்காங்க. இது வரைக்கும் 4648 பேர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஓரியன்டியா சுச்சுகாமுசி அப்படின்ற ஒரு பாக்டீரியாவால் உருவாகுதான். புல்வெளிகள் மற்றும் புதர்களில் வாழக்கூடிய சிகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கு இல்லையா, அது கடிக்கிறதால இது வந்து மனிதர்களுக்கு பரவுதான். இந்த பூச்சி கடித்த இடத்துல கருப்பு நேரத்தில் இப்படி ஒரு சிகரெட் வச்சு சூடு போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தழும்பு இல்லைனா புண் வந்து ஏற்படுறதா இதனுடைய பிரதான அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடுமையான காய்ச்சல் அதோடு கூட தசை வலி இதனால் வந்து உருவாகுமா, இது வந்து மனிதர்கள்கிட்ட இன்னொரு மனிதருக்கு நேரடியாக வந்து பரவாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொதுமக்கள் வந்து வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய புதர்களை அகற்றி நன்னீர் தேங்காமல் பாதுகாத்துக் கொள்வதோட காய்ச்சல் ஏற்பட்டுச்சுன்னா சுய மருத்துவம் பார்க்காம உடனடியாக அரசு மருத்துவமனையை அணுக வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நாளைக்கு புல்வெளி புல்வெளி தண்ணில் பனித்துளி பனித்துளின்னு அப்படியே புல்லில் போய் உக்காருது தூங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதெல்லாம் நீக்கிட்டு நல்ல தண்ணீர்லாம் வீட்டை சுற்றி தேங்காமல் அப்படியே பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு சூப்பர்வான பாடல் ஆனந்தம் திரைப்படத்தில் இருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருச்சிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இருந்து. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 81வது பொதுச்சபை அமர்வினுடைய உயர்மட்ட பொது விவாதம் வந்து அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரில் இருக்கக்கூடிய ஐநா தலைமையகத்தில் வந்து கோலாகலமாக வந்து தொடங்கியிருக்கு தான். இதில் 130 மேற்பட்ட உலக நாடுகளினுடைய தலைவர்கள் வந்து பங்கேற்காங்க. அதோடு கூட 81வது அமர்வினுடைய தலைவர் யார் அப்படின்னா வங்கதேச நாட்டைச் சேர்ந்த கலிலூர் ரஹ்மான் அவங்க தான் வந்து பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. இந்த மீட்டிங்கினுடைய தீம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையை மீட்டெடுத்தல், மாற்றத்தை நிர்வகித்தல், அனைவருக்கும் செயல்படும் ஐநா அப்படின்றது தான் இந்த மீட்டிங்கான தீம். அதுக்கப்புறமா வங்காள விரிகுடாவில் ஆந்திரா ஒடிசா கடற்கரைக்கு அருகே தீவிரமாக ஒரு புயல் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து புயலாக வந்து மாறி இருக்குது. இது வந்து புயலாமா, இப்போ வந்து புயலாக இல்லை ஆனால் புயலாக மாறக்கூடும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிச்சிருக்கிறாங்க. உலக வானிலை அமைப்பினுடைய சுழற்சி பட்டியலின்படி இந்த புயலுக்கு வங்கதேசம் வந்து என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியுமா, அர்னாப் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. அதாவது பெங்காலி மொழியில் அர்னாப் அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தமாக. உலகத்தில் இருக்கக்கூடிய 5 வகை காண்டாமிருகங்களை பாதுகாக்கவும் சட்டவிரோத வேட்டையை தடுக்கிறதுக்காகவும் ஆண்டுதோறும் செப்டம்பர் 22 அன்னைக்கு உலக காண்டாமிருக தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த 2026 ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னா, 5 உயிருடன் காப்போம் அப்படின்றது தான். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களில் 80% அதிகமானவை வந்து இந்தியாவில் இருக்குது தான். அது அசாம் காசிரங்கா தேசிய பூங்கா இருக்குல்ல, அங்கே மட்டுமே கிட்டத்தட்ட 2600 அதிகமாக வந்து காணப்படுகிறதா. ஆல் ரைட், இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் நிகழ்ச்சியோட

பகுதிக்கு நம்ம வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான், எதை நினச்சும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, எதை நினச்சும் நிறைய குழம்பாதீங்க, ஓவர் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க, ஓகேவா? எதுவாக இருந்தாலும் முதல்ல நமக்கு முன்னாடி யாராவது ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுகிறத முதல்ல ரிசீவ் பண்ணி பழகிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். நம்ம பேசுகிறத அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதேமாதிரி அவங்க பேசுகிறத நம்மளும் கேட்டோம் அப்படின்னா தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவு வந்து நீடிக்கும் அப்படின்றதே நம்ம வந்து மறந்துக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக ராம் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: கிடைக்குது கிடைக்குமா.
1: நேர்களை நிறைவு பெற்றது இளம் காற்று. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் மீண்டும் வேண்டும் வேண்டும் என கேட்க தூண்டும் இது
2: FM Rainbow 102.6 இடைவிடா இசை.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: அன்றும் என்றும் என்றென்றும் மாறாத இசை மனம் இது.
5: FM Rainbow 102.6 இடைவிடா இசை மனம்.

0: நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வசமாய்
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
1: FM ரெயின்போ 102.6
2: இடைவிடா இசை மழை.

0: ஜிங்கள ஜிங்க.
1: அன்றும் இன்றும் என்றென்றும் மாறாத இசை மனம் இது.
2: மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்
2: இடைவிட இசை மழை.

நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இடைவிடா இசை மழை. நேரம் 9:30. கருவிழிகளை காலச்சக்கரங்கள் ஆக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz-ல் இது இலக்கிய சாரல். வெளியூர் பயணம், வேலை, இப்படி யோசிச்சாலே சில நேரங்கள்ல அப்படியே கண்ணை கட்டிட்டு வரும் இல்லையா? எப்படி போக போறோம், எதுல போக போறோம், என்ன செய்ய போகிறோம், அது இதுன்னு. இப்போல்லாம் வழி தெரியலை அப்படின்னா கூட மேப் போட்டு கிளம்பிடுதோம். தரை வழி பயணத்துக்கே இப்படின்னா கடல் வழி பயணத்துக்கு ஏக்கவா வேணும். நாகரிகம் வளர்ந்த இப்போவே இப்படி இருக்க எதுவுமே இல்லாத காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் நம்முடைய பழந்தமிழர்கள் நவீன கருவிகள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே வானியல் கணக்கீடுகள், விண்மீன்களினுடைய இயக்கம், அதுக்கப்புறமா பருவ காற்றுகளினுடைய திசைகளை மிக துல்லியமாக கணக்கிட்டு வெற்றிகரமாக நடுக்கடல் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப கிழக்கே சைனா, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா வரையிலும், மேற்கே ரோம் மற்றும் எகிப்து வரையிலும் தங்களினுடைய கடல் வணிக ஆதிக்கத்தை நிலைநாட்டி இருக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பின்பற்றினாங்க அப்படின்ற சுவாரஸ்யங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில. ஸ்டேட்யூன் பண்ணுங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz.

காற்றினுடைய திசையை தன்னுடைய கைகளுக்குள் வைத்திருந்தார்கள் நம்முடைய முன்னவர்கள் அப்படின்னே சொல்லலாம். கடலில் வீசக்கூடிய காற்றை கொண்டு அதை அவர்கள் எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சாங்களே தவிர்த்து அதை கண்டு அவர்கள் பயந்ததில்லை. மாறாக காற்றினுடைய வேகத்தையும் திசையையும் கணக்கிட்டு பாய்மரங்களை இயக்கக்கூடிய தாப்பு கணக்கு அப்படின்ற வித்தையை அவங்க அறிந்திருந்தார்கள். இதை பற்றி புலவர் வெண்ணிய குயத்தியார் புறநானூர்ல, நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு, அதாவது பெரிய கடல் பரப்புல கப்பல்களை ஓட்டி வீசுகின்ற காற்றினுடைய தொழிலையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஆண்ட வலிமைமிக்க சோழர்களினுடைய பரம்பரையே அப்படின்னு கரிகால் பெருவளவனை பார்த்து பாடுறாரு வெண்ணிய குயத்தியார். காற்றையே தங்களுக்கு வேலைக்காரனாக மாற்றிய தொழில்நுட்ப அறிவு அந்த தாப்பு கணக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, தமிழர்கள் காற்றை வெறும் இயற்கை சக்தியாக மட்டும் பார்க்காம அதனுடைய திசையை அறிந்து ஆளும் தொழில்நுட்பத்தையும் பெற்றிருந்தனர் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சான்று. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

பகல் பொழுதுல சரி, இரவு நேரங்கள்ல, இருண்ட இரவுல, நடுக்கடல்ல எங்கு செல்கிறோம் அப்படின்னு எப்படி தெரியும்? அதுக்கு தான் வேலை செஞ்சது அவர்களினுடைய வானியல் கணக்கீடு. வானில் என்றும் மாறாமல் வடக்கு திசையில பிரகாசிக்கக்கூடிய வடமீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துருவ நட்சத்திரத்தையும், கார்த்திகை, ரோஹிணி போன்ற நாள் மீன்களையும் பார்த்து தங்களினுடைய பயண பாதையை வகுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அத மதுரை காஞ்சி முன்னீர் வழக்கம் புரைபட கிளந்து நாள் முன் தோன்றும் தகைமை மேவிக்கோள் நிலைத்திருந்த கோட்டை கொள்ளும் அப்படின்னு. கடல்ல கப்பல் செலுத்துபவர்கள் வானில் தோன்றக்கூடிய நட்சத்திரங்களை மற்றும் கிரகங்களினுடைய நிலைகளை ஆராய்ந்து அவை தடம் மாறுவதை கொண்டு புயல், மழை, அதுக்கப்புறமா திசைகளை துல்லியமாக கணக்கிட்டனர் அப்படின்றத இந்த பாடல் விளக்குகிறது. அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல வானியல் அறிஞர்களை கனி அப்படின்னு அவங்க வந்து அழைச்சிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இலக்கிய சாரல் கேட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ். ஒருவேளை வானம் மேகமூட்டமா இருந்துச்சு அப்படின்னா திசை தெரியாமல் போனா என்ன பண்ணுவாங்க? அதற்கும் ஒரு இயற்கை உத்தியை கையாண்டாங்க. தங்களினுடைய கப்பல்களில் திசையறி பறவைகளை கூண்டில் அடைத்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்களாம். நடுக்கடலில் திசை தெரியாத போது அந்த பறவைகளை திறந்து விட்டுருவாங்களாம். அவை நிலம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி பறக்குமா. அதை வைத்து தங்களினுடைய திசையை உறுதி செய்து அவங்க வந்து நிலம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி பயணப்படுவாங்களாம். இதை நற்றினை பாடல் வெண்புற குறுகின் வெண்பறை தொழுதி திசையறி நுண்துளி செப்பலானது அப்படின்னு சொல்லுது. நடுக்கடல திசையறிய உதவக்கூடிய பறவைகளினுடைய கூட்டங்கள் கரையை நோக்கி செல்லும் திசையை துல்லியமாக காட்டக்கூடிய நுட்பத்தை இந்த பாடல் வரிகள் வந்து நமக்கு உணர்த்துது. இதே உத்திய மணிமேகலையிலும் நம்ம வந்து பார்க்கலாம். திசையறி பறவைகள் அப்படின்ற சொல்லாடல் மூலமா நமக்கு அறிய தரப்பட்டுள்ளது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளை.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: இரவிலும் புயல் காலங்களிலும் கப்பல் திசை மாறி போகாமல் தங்களினுடைய துறைமுகத்தை வந்தடைய பழந்தமிழர்கள் உயரமான கலங்கரை விளக்கங்களை அமைச்சிருந்தாங்க. இதனை பெரும்பாநாற்று படை வரிகள் வந்து ரொம்பவே அழகா விவரிக்கு. வானமூன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ் சென்னி விண்புறநிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளங்கு சுடர் நெகிழி உரை நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் அப்படின்னு. வானத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தூணை போல ஏனி வச்சு கூட ஏற முடியாத உயரமுடைய மாடத்தினுடைய உச்சியில இரவில் எரிக்கப்படக்கூடிய அந்த பெரிய தீச்சுடரானது, அதாவது அந்த விளக்கு, பரந்த கடல் பரப்புல திசை தெரியாமல் அலைப்பாயும் கப்பல்களை தன்னுடைய துறைமுகத்தை நோக்கி கூவி வா வா அப்படின்னு அழைப்பது போல வழிகாட்டும் அப்படின்னு கடியலூர் உருத்திரன் கண்ணனார் பாடியிருக்கிறார்.
2: இதையெல்லாம் படிக்கும் போது நம்மை அறியாமலே நம்முடைய புருவங்கள் உயர்ந்து ஆச்சரியத்தின் உச்சத்துல போய் இருக்குது இல்லையா? தொழில்நுட்பம் எதுவுமே இல்லாத காலங்கள்ல எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து கடல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க, அவர்களினுடைய அறிவினுடைய ஆழம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கே ரொம்பவும் பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது இல்லையா? நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: கணிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் உங்கள் இரவை இனிமையாக்கி உங்களது எங்களை இசையால் நினைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேயர்களை இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார் இங்கே இருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
2: உயிரின் சுவாசம் மூச்சு, கண்களின் சுவாசம் கனவு, இதயத்தின் சுவாசம் துடிப்பு, அன்பின் சுவாசம் நம்முடைய நட்பு என்று சொல்லிக்கொண்ட நிகழ்ச்சியை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் ஜபில் தேசார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய ராத்திரி வணக்கம்.
1: ராத்திரி வணக்கம் சொல்றது யார் எங்கிருந்து?
2: ராத்திரி வணக்கத்துடன் பேசுவது சிந்து பூந்தரை முருகன் பேசுறேன் சார்.
1: முருகன் சார் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
1: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நாம இன்னைக்கு?
2: இரவு சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதா சார்?
1: நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீங்க சாப்பிட்டாச்சா?
2: ஆ, நல்லா முடிஞ்சது.
1: ஓகே, சொல்லுங்க என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
2: சண்டே ஸ்பெஷல் நான் கேட்கக்கூடிய பாடல் குண்டுமல்லி பூவெடுத்து கொண்டையில முடிஞ்சவள என்ற பாடல் சார்.
1: சூப்பரான பாடல் தான். அந்த கலர் கனவுகள் உங்களுக்கும் வர காத்துட்டு இருக்கீங்களா? நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:27 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: வைரம் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் செங்கார்பாண்டிபுரத்துலேருந்து பேசுகிறேன்.
0: தெரு பேரை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் மேடம். எப்படி இருக்கிறீங்க வைரம் மேடம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: நின்னுட்டேன் வந்தாயில இருந்து மல்லிகை
0: சாங். அடாடா, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: மாலையிடும் மன்னவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அடுத்து வரக்கூடிய நேர் யாரு அதை நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்
1: அன்பான கபில் சாருக்கு, இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க பாக்கலாம், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: சார் எனக்கு வந்து இது நம்ம ஆளு படத்துல இருந்து
0: எனக்கு எப்படி சாமி தெரியும் அதெல்லாம். நானே ஒரு சின்ன பையன். பாடல் கேட்கலாமா?
1: நன்றி சார், நன்றி.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:39 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பாத்திரலாம்? வணக்கம்.
1: நிலவு வானத்தில் பவனி வர, நிலவு வானத்தில் பவனி வர, நேயர்களின் மனதில் இசை பவனி வர. நிலைப்பண்புகளை 102.6 அன்பான சோழர் கபில் சார் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: நீங்க ஒன்னு மறந்துட்டீங்களே. அடடே.

0: ஆச்சரியக்குரிய.
1: கண்டிப்பா
0: எப்படி இருக்கீங்க ஜவஹர் சார்?
1: ஜவர்புரம் ஆண்டனி சார்.
0: சரி ஆண்டனி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் கபில் சார்.
0: பாத்தீங்களா, உங்க
1: உடனே என்னன்னா தீபாவளி வந்தது மாதிரி இருக்கு.
0: ஓ மை காட். ஓகே சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: உங்களுடைய புன்னகை மத்தாப்புக்களாய் தான் மலருது.
0: நன்றி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: இந்த தருணங்கள்ல ஒரு பாடல் உண்டு சார், ஜல்லிக்கட்டுல ஜல்லிக்கட்டு திரைப்படம், அது மனோயாவும் ஜானகியும் பாடி இருப்பாங்க, காதல் கிளியே காதல் கிளியன்னு ஒரு பாடல். இதுல என்ன ஒரு மெசேஜ்னா, முதன் முதலாக உன்னோட பாடுறேன், மனோட பாடுன மனோட சேர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து பாட்டு ஜானகி அம்மா பாடுனால நம்ம பாடுவாங்க, முதன் முதலாக உன்னோட பாடுறேன் வந்து வரியில் வரும்.
0: என்ன ஒரு ஆராய்ச்சி, அழகான ஆராய்ச்சி. பாடல் கேட்கலாமா?
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: ஏதோ வருகிறது உங்களுக்கு, காதல் கிளி பறந்து கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:45 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம். ஓகே, உங்க இணைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்
0: சார். வணக்கம், இருந்து பேசுறீங்க?
1: பழனி
0: சார், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா
0: இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு புதிய வருஷம் படத்தில் இதயம் போகுது,
0: புதிய வார்ப்புகள்ல இருந்து இதயம் போகுது அந்த பாட்டா? சொல்லாமக்கெல்லாம் எங்க போகுது அந்த இதயம்? ஓகே, பாடல் கேட்கலாமா? நான் சாப்பிட்டேன், நீங்க
1: சாப்பிட்டீங்களா?
0: இனிமே சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா பாட்டு கேட்டுட்டேன். சரியா, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்த சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறேன் மேடம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: எனக்கு
0: உங்கள்ட்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேக்கலாம்?
1: எனக்கு
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: நான் திருநெல்வேலியிலேருந்து வினீத் பேசுகிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க வினீத்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: சிலம்பாட்டம் படத்துல இருந்து மச்சா மச்சா உன் மேல ஆசை வச்சான்.
0: வச்சி
1: மச்சா மச்சா உன் மேல ஆசை வச்சான்.
0: அடுத்த வரைக்கும் போடும். தச்சான் தச்சான் உசுரோடி என்ன தச்சா. ஓகே, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேரம் 11 மணி, இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பில்.

0: நேரம் 11:10. நீர்களே ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். தொடர்ந்து 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். மாலை நேர நிகழ்ச்சிகளில் உங்களோடு கலந்திருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கபில் தேவ்.
1: Good evening, listeners, and welcome to Market Mantra. Today, being Sunday, we'll be taking your call.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகாணும் நிகழ்ச்சி. சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं आशुतोष मिश्र।

0: இரவின் மடியில் நிகழ்ச்சிகள் இதுவரை கிழக்கு வாசல், சத்திரியன் ஆகிய படங்களில் இருந்து பாடல்கள் கேட்டோம்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
2: அக்டோபர் 5
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

0: நடந்தாலும் அவையாவும் நீயாகுமா.
1: நேரம் 2:23. நெஞ்சம் மறப்பதிலே நிகழ்ச்சியின் அடுத்த திரைப்படம் பூக்காரி திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி, டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எஸ் ஜானகி என தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்த திரைப்படமாக ஒலிக்கவிருப்பது அரங்கேற்றம் திரைப்படத்திலிருந்து பி சுசீலா, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரல்களில் எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில் பாடல்கள்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து மனோரமா குரலிலும் அதனைத் தொடர்ந்து டி எம் சவுந்தரராஜன் ஜெயலலிதா குரல்களிலும் பாடல்கள்.

3:23. இனிய ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கே எல் சைகல் அவர்களின் குரலிசை கேட்கவிருக்கிறோம்.

4:25. அடுத்ததாக யோச்சன கமல என தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை, தர்பார் ராகம், ஆதி தாளம்.

தொடர்ந்து வாச தோணு என தொடங்கும் ஹரிகேசவநல்லூர் பாகவதர் சாகித்யம் கர்ணரஞ்சினி ராகம் ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று புரச இஎஸ் நாகலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். ஏ சக்திவேல் அவர்கள் தவில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் கே தியாகராஜ பாகவதர் குரலில் திருநீலகண்டர் திரைப்படத்திலிருந்தும் தொடர்ந்து சிவகவி திரைப்படத்திலிருந்தும்

இனிமையான காலை பொழுதில் 5:24 அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் ராஜராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து சிவாஜி கணேசன், டி ஆர் மகாலிங்கம் குரல்களில்